ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 அஸ்வின மாதம் 16 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56:25. மங்கள இசை இன்று இடம்பெறும் ராகம் கீரவாணி.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குறளமுதம் அதிகாரம் 10, இனியவை கூறல், குறள் எண் 7. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியார் சொல். பொருள்: பண்பு மாறாத சொற்களை பேசி வந்தால் நன்மை பெருகி இன்பம் பிறக்கும் என்பதாகும். குறளும் பொருளும் மீண்டும் அதிகாரம் 10, இனியவை கூறல், குறள் எண் 7. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பண்பு மாறாத சொற்களை பேசி வந்தால் நன்மை பெருகி இன்பம் பிறக்கும் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05 காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகள் மற்றும் 7:15 தமிழில் செய்திகள் இடம்பெறும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சொலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் முடி நிகழ்ச்சியில் எல்னினோ விளைவால் வெப்ப அலைகள் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவு. தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

புதின பக்கங்கள் எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் மற்றும் 8 ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்களில் லிரிக்கிஸ்ட் ஸ்பெஷல், பாடலாசிரியர்களின் சிறப்பு தொகுப்பு இடம்பெறும். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: அழகு என்பது நம் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 1:05 மற்றும் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலிலும் இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள் மற்றும் 1:45 மாநில செய்திகள் இடம்பெறும். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 அனுபவ பேழை. 3:00 ஹலோ ஊட்டி. 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். இதுவரை இன்றைய ஒலிபரப்பில் தொடர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: மன நிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாராம். அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்படுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்திக்கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றைக் கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு என தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளில் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மன நிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் ஆரம்ப சிந்தனை இது. பகவத்கீதையின் சாரம். மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதித்தது, மனிதன் தன் முயற்சியால் தன்னையே உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தன்னை தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. ஆத்மா அழிவற்றது, உடல் மட்டுமே அழிகிறது. ஆத்ம ஞானம் என்றும் எங்கும் நிரந்தரமானது.

இஸ்லாமிய சிந்தனை துளி ஒன்று. அல்லாவின் தூதர் சல் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுவது, என் செல்வம் என்று கூறுகின்றான். அவனுடைய செல்வங்களில் மூன்று மட்டுமே அவனுக்குரியவையாகும். அவன் உண்டு கழித்ததும் அல்லது உடுத்தி கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்துக் கொண்டதும் தான் அவனுக்கு உரியவை. மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவையும் மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியவையும் ஆகும்.

கேட்ட பாடலை பாடியவர் குதூஸ். அருளிசையில் விவிலிய சிந்தனை ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட வேத பகுதியில் இயேசுவின் அம்சமாக சொல்லப்பட்டவை. இயேசு தாழ்மையானவர். இயேசு சிந்தனையுள்ளவர். இயேசு தியாகம் செய்பவர். இயேசு ஒரு நோக்கமுள்ளவர். இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவர். இயேசு பொறுமையுள்ளவர்.

ஹேமாஜான் பாடியதை கேட்டீர்கள். அன்னை சாரதா தேவியார் போதித்தது, வாழ்க்கையில் முதலில் இறைவனிடம் சரணடையுங்கள். பூவை கையில் எடுத்து வாசனையை அறிவது போல, கல்லில் சந்தனக்கட்டையை தேய்த்தால் மனத்தை முகர்வது போல, கடவுளை பற்றி எப்போதும் சிந்தனையை உள்ளத்தில் தவழவிடுவதால் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். அப்போது நாம் தனியாக இல்லை, நம்முடன் இறைவன் இருக்கிறான், நம்மை வழிநடத்துகிறான் என்பதை உணர்வீர்கள்.

0: மகாநதி சோபனா பாடிய கேட்டார்ந்த பாடலோடு இன்றைய அருளிசை நிறைவு பெறுகிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16°C முதல் 20°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 8°C முதல் 12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அக்டோபர் மாதம் 8 மற்றும் நாளை ஒன்பதாம் தேதி கனமழை, இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். மழைக்காலம் என்பதால் விளை நிலங்களில் போதிய வடிகால் வசதியை ஏற்படுத்துவது அவசியம். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைத்து தொடர வேண்டும். கார்னேஷன் பயிரில் புசோரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டைசிம் 0.1% அல்லது டிஃபனோகோனசோல் 0.05% அல்லது ஃபாசிலஸ் அமிலோலிக்ஃபாசியன்ஸ் 0.5% உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. கேரட் பயிரில் துருகி மேலாண்மை. விதத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்ட் ரானிப் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இடவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோத்தலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இஞ்சி பயிரில் மென் அழுகல் மேலாண்மை. போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கோசெஃப் அல்லது காப்பராக்சி குளோரேட் 3 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது 200 BBM ஸ்ட்ரெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பராக்சி குளோரேட் 2.5 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் லாபம் தரும் காளான் வளர்ப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் வி சரவணன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10 நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10 நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11 நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் அமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயண வழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 மணி வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ், இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஓர்னிக்கா, அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா

0: விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை
1: எல்நினோ விளைவால் வெப்ப அலைகளால் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் குடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
2: பரவலாக ஐநா உலக உணவு திட்டம் 2027 ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் கடுமையான பசியால் பாதிக்கப்படலாம் என்றும், குறிப்பாக தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகள் அதிக ஆபத்தில் இருக்கும் என்றும் மதிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த எல்நினோவினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி காண்போம். ஏற்கனவே பிரான்சை தாக்கிய வெப்ப அலைகள் உருவாகி வரும் எல்நினோவால் ஓரளவுக்கு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. இதனால் பிரான்சில் மிக மோசமான நிலைமைகளை அந்நாட்டு மக்கள் சந்தித்தனர். குறிப்பாக பொது வெளிகளில் மக்கள் தங்களது அன்றாட செயல்களை செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். அவர்கள் இதுவரை தங்களது வாழ்நாளில் கண்டிராத அதிகமான வெப்பநிலையை சந்தித்தனர். இதனால் மிகவும் அவதியுற்றனர். இதனால் பிரான்சில் 2026 காட்டுத்தி பருவம் 1949 பிறகு நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற ஐரோப்பிய நாடுகள் இயல்பாக சந்திக்காத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெப்ப அலைகளை சந்தித்தனர். இதனால் மக்கள் தங்களது அன்றாட பயன்பாட்டில் குளிர்சாதன இயந்திரங்களின் பயன்பாட்டை அதிகரித்தனர். இதனால் குளிர்சாதன பொருட்கள் அவற்றின் விற்பனை அதிக அளவு அதிகரித்தது. இருந்த போதிலும் மக்கள் தங்களது இயல்பான வாழ்க்கையை இழந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மிகப்பெரிய வெப்ப அலை, அதன் காரணமாக ஐரோப்பிய நாட்டு மக்கள் தங்களது விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மிகவும் சிரமப்பட்டனர். அடுத்ததாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த எல்நினோ விளைவுகளை பற்றி காண்போம். ஆகஸ்ட் 27 அன்று இஸ்ரேல் வானிலை ஆய்வு மையத்தில் இஸ்ரேலின் வார இதழில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 20 முதல் 30 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தீவிர எல்நினோ காரணமாக ஏற்பட்டது என்று அறியப்படுகிறது. இது ஜூலை வரை தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அது மட்டும் அல்லாது மத்திய கிழக்கு நாடுகள் பொதுவாக பாலைவன நிலப்பரப்புகளாகும். இங்கு மழைப்பொழிவு என்பது மிகவும் குறைவாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த எல்நினோவின் காரணமாக கடந்த சில மாதங்களாக மழைப்பொழிவானது இங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. உதாரணமாக நாம் இதுவரை காணாத அளவில் சவுதி அரேபியா மற்றும் துபாய் போன்ற பெருநகரங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். ஏனென்றால் வாழ்க்கையில் அம்மக்கள் பெரிதளவாக மழைப்பொழிவை சந்திக்காத ஒன்றாகும். அது மிகவும் வெப்பமடைந்த ஒரு பகுதியாகும். அவர்கள் மழைப்பொழிவை சந்தித்தனர். அதனை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக வழக்கமாக பாலைவனமாக காட்சியளிக்கும் சவுதி அரேபியாவின் பகுதிகளில் பச்சை பசையல் என்று தாவரங்கள் முளைப்பதை நாம் காண முடிந்தது. துபாய் போன்ற பெருநகரங்களில் வெள்ளம் வழிந்து ஓடுவதை நாம் காண முடிந்தது. மற்றிற்கு முக்கிய காரணியாக அமைவது யாதெனில் எல்நினோ விளைவாகும்.
0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை
1: எல்நினோ விளைவால் வெப்ப அலைகளால் பாதிப்படைந்த நாடுகள் குறித்து தகவல்களை வழங்கினார் குடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
3: திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்.
4: குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.
5: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனை எல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.

பழங்களும் காய்கறிகளும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கும் சக்தி அளிப்பவை. வீணாகும் சமையலறை கழிவுகளை இயற்கை உரங்களாக மாற்றுவோம். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
3: இன்று மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு மனிதனுக்கு தோல், இது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த தோல் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது, இந்த தோலை நாம் எப்படி பாதுகாக்க முடியும், இந்த தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை எப்படி சரி செய்வது, ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி பாதுகாத்து இந்த தோலில் எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராதபடிக்கு, தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் வராதபடிக்கு எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முக்கியமா இந்த தோல் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளுறுப்புகளை காட்டிலும் வெளி உறுப்புகளை காட்டிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.
4: அடுத்தது படர்தாமரை. இந்த நோய் உடலின் ஒவ்வொரு மடிப்புகளிலும் அதிக அளவு ஏற்கக்கூடிய இடங்களில் கூட நமக்கு இந்த படர்தாமரை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாக்டீரியா தொற்று, வைரஸ் தொற்று. இந்த மாதிரி தொற்றுக்கள் ஒரு மனிதனிடமிருந்து பிற மனிதனிடம் கூட பரவ வாய்ப்பு உண்டு. பாக்டீரியா தொற்று தோலின் சீல் புண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. இதனால் ஒரு மனிதனிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கு கூட பரவ வாய்ப்புண்டு. அடுத்தது வைரஸ் தொற்று. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் என்று நாம் பார்க்கும்போது இது மற்றவர்களுக்கு கூட பரவக்கூடியதாக இருக்கிறது. நாம் முன்பு பார்த்தோம் இந்த வார்ட் என்று சொல்லப்படக்கூடிய தோல் நோய். இது ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அதை மற்ற மனிதன் தொடும்போதோ அல்லது அவர்களுடைய உடையையோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ பயன்படுத்தும் போது இந்த வார்ட் அவர்களையும் தாக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான நோய்கள் இன்னும் அளவுக்கு அதிகமான தோல் நோய்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிலதை மாத்திரம் நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் தினமும் அளவுக்கு அதிகமான வெயில் தாக்கம், பனி குளிர் இவற்றின் தாக்கம், இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தினமும் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீர் வெதுவெதுப்பானதாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான சூடான தண்ணியில் நாம் குளிக்கும் போது கூட நம்முடைய தோல் கலர் மாற்றமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த தோல் அதிக அளவில் பாதிக்கப்படும். இந்த அதிகப்படியான வெப்பத்தில் நாம் நடக்கும்போது, அதிகப்படியான குளிர் காற்றில் இருக்கும்போது கூட நம்முடைய தோல் நிறம் மாறக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மனிதன் சுத்தமும் சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும். தூய்மையான இடத்தில் வசிக்க வேண்டும். தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும். தூய்மை இல்லாத போதுதான் நம்முடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்பு நம்முடைய தோலில் தான் வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் தினமும் நாம் குளிக்கும் போது சுத்தமான சோப்புகளை பயன்படுத்த வேண்டும். சுத்தமான துணிகளை பயன்படுத்த வேண்டும். இயற்கையாய் இருக்கக்கூடிய கிரீம்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இப்பொழுது அநேக இடத்துல நல்ல கிரீம் என்று சொல்லி நாம் பலவிதமான கிரீம்களையும் வாசனை திரவியங்களையும் பயன்படுத்தும் போது அது கெமிக்கலாக மாறி ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்புகளை தாக்கக்கூடியதாக கூட அமைகிறது. எனவே நாம் சுத்தமும் சுகாதாரத்தோடு இருந்து இயற்கையான பொருட்களை நாம் பயன்படுத்தும் போது இப்பேற்பட்ட தோல் நோய்களிலிருந்து ஒரு மனிதன் விடுபட முடியும், தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியும்.
0: நலமுடன் வாழ.
2: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
5: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
6: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
7: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
1: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
2: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர்ற அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
5: நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆக்ட் வந்துட்டு TNPPDL ஆக்ட் 1992. இது சின்ன ஆக்ட் தான், பெருசா இருக்காது. தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992. டெஃபினேஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 சொல்வாங்க. இது ஜென்ரலா இருக்குறதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யூஸ்வலா நான் எல்லா இதுல சொல்ற மாதிரி தான், கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டினா மூவபிளாவும் இருக்கலாம் இம்மூவபிளா இருக்கலாம், அது ஓன்ட் பை ஒரு மிஷினரியா கம்பெனிஸா இல்ல கார்பரேட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல லோக்கலா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இல்ல TNEB-யும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்துட்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இல்லை கோஆப்ரேட்டிவாக கூட இருக்கலாம். அந்த டெஃபினேஷன் 2 வந்துட்டு செக்ஷன் 2ல சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் 3 வந்துட்டு பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் மேலே போடலாம். ஆனால் இதே வந்துட்டு இப்போ பப்ளிக்கு வந்துட்டு வாட்டர் கொடுக்காம ஒரு மிஸ்சீஃப் அந்த ஒரு பிஹேவியர் அந்த ஒரு இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஒரு பப்ளிக் ட்ரைனேஜை வந்துட்டு ஒரு டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா வந்துட்டு ரெண்டர்ஸ் பப்ளிக் ரோடு இப்போ பிரிட்ஜு நேவிகபிள் சேனல் ஆர் ஆர்டிஃபிஷியல் இம்பாசிபிள் இதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் மேலே போகிற மாதிரி தான் பனிஷ்மெண்ட் இருக்கும். செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ஃபயரோ இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு மிஸ்சீஃப் இது பண்ணுறக்கு டேமேஜ் பண்ணுறது வந்துட்டு 100 ரூபீஸ் ப்ளஸ் 2 இயர்ஸ் ஃபைனும் இல்லைன்னா 10 இயர்ஸ் மேலே கூட ஃபைன் கொண்டு வரலாம். செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபார் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் பிரிக்ஸ் எக்ஸெட்ரா அப்பான் பர்சன்ஸ் ட்ராவலிங் இன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். இது யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இது இந்த ஆக்டில் தான் வரும்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. செக்ஷன் 5ல இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2-வீலர்ஸில் போயிட்டுருக்காங்கன்னா அந்த 2-வீலர்ஸை பார்த்துட்டு ஒரு ஸ்டோன்ஸ் எறியிறதோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் அவங்கள வந்துட்டு வேணும்னே டைவெர்ட் பண்ணி விடுறக்காண்டி இந்த அந்த ரேஸ் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு செக்ஷன் 5ல சொல்கிறது. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன விதம் பனிஷ்மெண்ட்னா 2 இயர்ஸும் இருக்கலாம் ப்ளஸ் 5 இயர்ஸ் அண்ட் அலாங் வித் அ ஃபைனாகவும் இருக்கலாம். செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் என்னன்னா இந்த செக்ஷன் வந்துட்டு என்ன மெயினாக இது பண்ணது ஃபோக்கஸ் பண்ணதுன்னா ஓன் பாண்டில் நமக்கு பெயில் கேட்க முடியாது. இதில் தான் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. இல்லை வந்துட்டு நம்ம ஓன் பாண்டில் வந்துட்டு கண்டிப்பாக பெயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், கொடுக்க மாட்டாங்க. செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் இப்போ பவர் டு ட்ரை அஃபென்சஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் செக்ஷனு. இது வந்துட்டு எந்த கோர்ட்டுக்கு போகும், இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் வைஸாக நம்ம பார்க்கலாம் இல்லை பெக்யூனரி வைஸாக பார்க்கலாம். ஆனால் மெயினாக வந்துட்டு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எதுனா கோர்ட் ஆஃப் செஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறாங்க. செக்ஷன் 6 வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, செக்ஷன் 6 வந்துட்டு ஓன் பாண்டில் விட முடியாது. செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கு இதுக்கு வந்துட்டு இந்த அஃபென்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு இது இருக்குன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் தான், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்குது. செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி டு பே த காம்பன்சேஷன் இன் சர்டைன் கேசஸ். இப்போ ஒரு எக்ஸப்ஷன் நல்லா இருக்கும் தெரியுங்களா. இப்போ இது வந்துட்டு அந்த சச் பாலிடிக்ஸ் என்ன இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்துட்டு ஒரு ப்ரொசஷன் நடக்கும் போதோ இல்லை வந்துட்டு அசம்பிளி டைமோ இல்லை மீட்டிங் அந்த அந்த பாலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கும் போதோ இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அந்த கன்சர்ன்ட் எங்கே நடக்குதோ அவங்க தான் வந்துட்டு லயபிள் டு பே த காம்பன்சேஷன் சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இதில் நிறைய இது இருக்கு. இப்போ டேமேஜ்ன்னு சொன்னாலே இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் damages to the public அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க. அது மூவபிளாவும் இருக்கலாம் இல்ல இம்மூவபிளாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆக்ட்.
3: சட்டம் அறிவோம்.
4: நேயர்கள், இதுவரை தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சவி சின்மா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் தோகா தர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். 5G 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாடவுள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒகிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ஆலோசனை அளிக்கவுள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் கண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துக்கள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் 2வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலகளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கிடையேயான 1வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: Good morning, Neil Grace. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசிக்க இதோ புதிய தகவல்களும் புத்துணர்ச்சி தரும் பாடல்களும்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நமது சிந்தனைக்கு சில நொடிகள். விவேகானந்தரின் சிந்தனை வரிகடிவை. பெரும் சாதனைகள் செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். கோழையும் அறிவிலியும் மட்டுமே இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான்.

0: மான்ஸ்டர் பட பாடலை கேட்டீர்கள். சீன்ட்ரால்டான் ஷாலினி குழுவினர் பாடியிருந்தார்கள். சங்கர்தாஸ் எழுதி ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் ஒலித்தது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. நேயர்களே, தமிழ்நாட்டின் இன்றைய வானிலை நிலவரம். இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. இன்று தமிழ்நாட்டில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்யும் சமயங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றில் ஈரப்பதம் 65% முதல் 80% வரை மிக அதிகமாக இருக்கும் என்றும், இதனால் சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உணரப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை தமிழ்நாட்டிற்கான இன்றைய வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

விவேக்கின் பாடல் வரிகள் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் ஒலித்தன. பிகில் படத்திற்காக சின்மயி மதுரதாரா குழுவினர் பாடியது கேட்டாந்த பாடல்.

0: குட் மார்னிங் நீல்கிரிஸில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவத்தின் நிறைவு பகுதி.

தம்பி, நீ பூம்புகாரிலிருந்து திருநாங்கூருக்கு புறப்படுவதற்கு முன்பு நிகழ்ந்த பழைய இந்திர விழாவை உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? அந்த இந்திர விழாவிற்கு முதல் நாள் பின்னிரவில்தான் சம்பாபதி மனத்தில் அடிபட்டு கிடந்த அருட்செல்வ முனிவரை நீ எங்கள் வீட்டுக்கு தூக்கி வந்து தங்க செய்து காப்பாற்றினாய். அன்றைக்கு ஒரு நாள் காலையில் உன்னை என் மகள் முல்லையோடு பூதசதுக்கத்துக்கு துணையாக அனுப்பிய பின்பு புறவீதியில் என் இல்லத்தில் நானும் உன்னை வளர்த்து ஆளாக்கிய அருட்செல்வ முனிவரும் தனியாக இருந்தோம். அப்படி தனியாயிருந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அன்று நான் அவரிடம் அந்தரங்கமாக ஒரு கேள்வி கேட்டேன். அது வேறு எந்த கேள்வியும் இல்லை, உன்னை பற்றிய கேள்விதான். துறவிகளுக்கு ஒளிவு மறைவு கூடாது என்பார்கள். நீங்களோ மிக மிக பெரிய செய்திகளையெல்லாம் ஒளித்து மறைத்து காப்பாற்றி வருகிறீர்கள். இன்றுவரை நீங்கள் வளர்த்து ஆளாக்கிய இந்த பிள்ளை இளங்குமரனுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டே வருகிறீர்களே என்று கேட்டேன். என் இதயத்துக்கு உள்ளேயே நான் இப்பொழுது இரண்டாவது முறையாக எண்ணி பார்ப்பதற்கு கூட பயப்படுகிற செய்திகளை உங்களிடம் எப்படி சொல்ல முடியும் என்று அருட்செல்வ முனிவர் அன்று எனக்கு மறுமொழி கூறினார். நான் மேலும் தூண்டி கேட்டபோது அந்த உண்மைகளை எல்லாம் இப்போது வெளியிடுவதனால் இளங்குமரனுக்கு பகைவர்களை அதிகமாக உண்டாக்க நேரிடும் என்று மறுத்துவிட்டார். வளநாடுடையார் இவ்வளவில் பேச்சை நிறுத்திவிட்டு இளங்குமரனுடைய முகத்தை கூர்ந்து கவனித்தார். அருட்செல்வ முனிவருடைய ஞாபகத்தினால் அவன் கலங்கி தலை சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். நாதழுதழுக்க நெகிழ்ந்த குரலில் குனிந்து தலை நிமிராமலேயே அவன் வளநாடுடையாரிடம் சொன்னான். ஐயா, அந்த முனிவர் என்னுடைய தெய்வம். என்னை வளர்த்து ஆளாக்கியதற்காக நான் அவருக்கு எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவருடைய முதுமையில் அவருக்கு நிறைய பணிவிடைகள் புரிந்து அந்த நன்றி கடனையெல்லாம் தீர்த்து கொள்ள எண்ணியிருந்தேன். ஆனால் எப்படியோ முடிந்துவிட்டது அவர் வாழ்க்கை. உங்களிடம் அந்த பழைய இந்திர விழாவின் இரண்டாம் நாள் பகலில் என்ன மறுமொழி சொல்லியிருந்தாரோ அதையேதான் அதற்கு முந்தைய நாள் இரவு அவர் எனக்கும் சொல்லியிருந்தார். என் தாயை பற்றி நான் அவரிடம் கேட்டபோதெல்லாம் அவர் எனக்கு புதிராகவே இருந்தார். இறுதியாக அந்த ஆண்டு இந்திர விழாவின் இரவின் போது நான் அறிய விரும்பியதை எனக்கு கூறுவதற்காக நள்ளிரவில் சம்பாபதி வனத்து நாவல் மரத்தடிக்கு என்னை வர சொல்லியிருந்தார். அங்கே போய் சேர்ந்தபோதுதான் அன்று எனக்கும் அவருக்கும் அப்படி பயங்கர அனுபவங்கள் ஏற்பட்டன. அப்புறம் அவரும் தம் தவச்சாலை தீப்பட்டதனால் மாண்டு போய்விட்டார். கடைசியாக நானும் இந்த பூமியையே என் தாயாகவும் வானத்தையே தந்தையாகவும் நினைத்து கொண்டு மன அமைதி அடைந்துவிட்டேன் என்று இளங்குமரன் கூறினான். இதற்குள் கப்பலை நங்கூரம் பாய்ச்சியிருந்தார்கள். படகுகளில் இறங்கி கரையை அடைய வேண்டும் என்றான் தலைவன். மற்றவர்களையெல்லாம் வேறு படகுகளில் அனுப்பிவிட்டு இளங்குமரனை மட்டும் தனியாக ஒரு படகில் அமரச் செய்து கரைக்கு அழைத்துக் கொண்டு போனார் வளநாடுடையார். படகில் போகும்போது இளங்குமரன் ஆவலோடு எதிர்பார்த்த வேறு ஒரு சந்திப்பும் அவனுக்கு கரையிலிருந்து கிடைத்துவிட்டது. கரையில் வரைவரையாய் குவிந்திருந்த சங்கு குவியல்களுக்கு அப்பால் விசாகையும் கூட்டத்தினிடையே நின்றிருப்பதை அவன் பார்த்துவிட்டான். நாகநாட்டு பெருந்தீவுக்கு முதல் முனையாகிய மணிநாகபுரத்து துறையில் இளங்குமரன் இறங்கி நின்றபோது சிறிது தொலைவில் நின்ற விசாகை அவன் அருகே வந்து நலம் விசாரித்தாள். அவன் மணிநாகபுரத்து மண்ணில் நின்ற வேளை அவனுடைய வாழ்வில் மிக நல்ல வேளை என்று அவனிடம் அந்த கடலே குறிப்பாய் சொல்வது போல் புரண்டு வந்த அலை ஒன்று நாலைந்து பொன்னிற சங்குகளை அவன் பாதங்களில் கொடர்ந்து இடுவதென ஒதுங்கியது. தம்பி, இந்த மண்ணில் இறங்கிய பின் இழந்துவிட்ட நம்பிக்கைகளையெல்லாம் நீ அடையப் போகிறாய். மணி பீடகமும் புத்த பீடிகையும் பழம் பிறவி ஞானத்தை தரும் என்கிறார்கள். உனக்கோ இந்த பிறவியை பற்றிய ஞானமே இந்த தீவிலிருந்துதான் கிடைக்கப் போகிறது என்று வளநாடுடையார் அவன் காதருகே வந்து ஆவலோடு கூறினார். கடற்கரையில் நிற்கிற போது காலடியில் தானாகவே சங்கு வந்து ஒதுங்குவது மிகப்பெரிய நற்சகுணம் என சொல்வார்கள் என்றான் ஓவியன் மணிமார்வன். இளங்குமரனுடைய மனம் அந்த மண்ணில் நின்றபோது எதற்காகவோ ஏங்கியது, எதற்காகவோ நெகிழ்ந்தது, எந்த நிறைவையோ எதிர்பார்த்து குறைபட்டு நின்றது. அவன் தன் கண்களை மலர விழித்து நிமிர்ந்து பார்த்தான். மறுபடியும் ஒரு பெரிய அலை கடற்கரையோரத்து செடியிலிருந்தோ மரத்திலிருந்தோ உதிர்ந்த செந்நிற பூங்கொத்து ஒன்றையும் நாலைந்து முத்துச் சிப்பிகளையும் அவன் பாதங்களில் கொணர்ந்து குவித்தது. நிறைக நிறைக என்று விசாகை அப்போது அவனை மனம் நிறைய வாழ்த்தினாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவத்தின் நிறைவு பகுதி. குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ
1: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பிரதை கேளுங்கள்.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
5: பாய்ச்சல் சாப்பிடுங்க பெண்.

அசுரன் பட பாடலை கேட்டீர்கள். ஏக்நாத் எழுதி ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் ஒலித்தது. டிஜே அருணாச்சலம் சின்மயே குழுவினர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை.

0: குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. சுவாரஸ்யமான தகவல், பொதுவா நட்சத்திரங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஆர்வம் கூடும் இல்லையா? இருண்ட வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் அதை உற்று பார்ப்பாங்க. நம்ம உலகத்தில் இந்த பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றில் சில நட்சத்திரங்கள் தங்களின் தனித்துவமான மற்றும் ஆச்சரியமூட்டும் பண்புகளால் விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்துகின்றனவாம். மிக பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உயி ஸ்குவிட்டி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை பெயரிட்டு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரம் இது. சுமார் 1700 மடங்கு பெரியது இந்த நட்சத்திரம் சூரியனை விட அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை சூரியன் இருக்கும் இடத்தில் வைத்தால் அது வியாழன் கோள் வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் விழுங்கிவிடுமாம். இது நட்சத்திரத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். இதே போல அதி வேகமாக சுழலும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரான் நட்சத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு பெரிய நட்சத்திரம் அழியும் போது ஏற்படும் சூப்பர்னோவா வெடிப்பிற்கு பிறகு எஞ்சுவதால் நியூட்ரான் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் மிகவும் அடர்த்தியானவை. இதன் ஒரு தேக்கரண்டி அளவுள்ள பொருள் பூமியில் உள்ள ஒரு மலையின் எடைக்கு இணையானது. பல்சர் எனப்படும் ஒரு வகை நியூட்ரான் நட்சத்திரம் வினாடிக்கு 100 முறைகள் சுமார் 700 முறை வரை தன்னைத்தானே சுற்றிக் கொள்கின்றனர் என்கின்றனர் விஞ்ஞானிகள். இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.
1: Brother, what you can do is you can start it from the verse and then you can skip to the... Sorry, no.

உரியடி 2 படத்திற்காக சித் ஸ்ரீராம் பிரியங்கா பாடியது கேட்ட பாடல். நேரம் 8 மணி. குட் மார்னிங் நீல்கிரீஸில் தொடர்கிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 1894 நவம்பர் 30 நாள் சுவாமிஜி நியூயார்க்கிலிருந்து அழகிய சிங்கருக்கு எழுதிய கடிதத்தில், நான் நியூயார்க்கில் ஒரு சங்கம் நிறுவிவிட்டேன். அதன் உபத்தலைவர் உனக்கு விரைவில் எழுதுவார். இந்த சங்கத்துடன் விரைவிலேயே கடித தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற பல இடங்களிலும் இதுபோல என்னால் சங்கங்கள் தொடங்க முடியும் என நம்புகிறேன் என்றார். நியூயார்க்கில் வேதாந்த பணியை தொடங்கிவிட்ட சுவாமிஜி இதுபோல நிலையாக ஆன்மீக சேவை புரிய வேண்டும் என்று நமது சென்னை சீடர்களுக்கும் கட்டளையிட்டார். பத்திரிகை ஒன்றை தொடங்கி அதன் வழியே பாரதத்தின் சீரிய பண்பு செல்வங்களை வழங்குவதே மிகவும் சிறந்த பணி என கருதினார். தாம் நிகழ்த்திய பிரசங்கங்களிலிருந்து கிடைத்த தொகையை அதற்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தார். இதன் விளைவாகவே பிரம்மவாதினி என்ற பத்திரிகை சென்னையில் தோன்றியது. பத்திரிகையில் எதை குறித்து எழுத வேண்டும் எனவும் சுவாமிஜி விளக்கினார். எல்லா சமயங்களும் வேதாந்தத்தில் அடங்கியுள்ளன. அதாவது வேதாந்தத்தின் மூன்று நிலைகளாகிய துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இவற்றில் அடங்கிய ஒன்று மற்றதன் பின் வருகிறது. ஒவ்வொன்றுமே அவசியமானதாகும். அத்வைதத்தை யோக சாஸ்திர நோக்கத்தின் உருவில் பொருந்தியதே புத்த சமயம். மதம் என்றால் வேதாந்தம்தான். வேறு வேறு தேசத்தின் மாறுபட்ட தேவைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் இதர சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப அது மாறுபட்டு உருவங்கள் பெறுகிறது. ஆன்மீக பகுதியை மட்டும் பிரச்சாரம் செய்யுங்கள். மக்கள் தத்தம் தேசத்தின் வெளி அமைப்புக்கேற்ப அவற்றை பின்பற்றட்டும். பத்திரிகை விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. உறுதியும் அமைதியும் கௌரவமும் கூடியதாக இருக்க வேண்டும். சிறிதும் சுயநலமின்றி தளர்ச்சி இல்லாமல் உழைத்து வாருங்கள் என்று தன் திட்டத்தை எழுதினார். 1895 ஆண்டு ஜூன் மாதத்தில் சுவாமிஜி தமது அமெரிக்க பணியை வலுவான அஸ்திவாரமிட்டுவிட்டு உறுதிப்படுத்திவிட்டார். சரித்திரம் கேட்டிராத முறையில் தனியொரு மனிதன் 2 ஆண்டுகளில் ஒரு கண்டத்தின் மனப்போக்கை மாற்றும் அற்புத சாதனையை அவர் புரிந்துவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ண மடம் நிறுவப்பட்டது. மடம் தூய முறையில் இயங்கியது. நோயாளிகள் முறைப்படி பேணப்பட்டனர். ஆன்மீக பயிற்சியும் அறிவியல் போதனையும் செவ்வனே நடைபெற்றன. மடத்து அங்கத்தினர்கள் சரியாக பயிற்றுவிக்கப்பட்டால் உலகையே அசைக்க முடியும் என்ற நம்பிக்கை சுவாமிஜிக்கு இருந்தது. அவர் கூறினார், உலகத்தின் சரித்திரம் என்பது தங்களிடமே நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சில மனிதர்களின் சரித்திரம்தான். இந்த நம்பிக்கையானது உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எதையும் சாதிக்கலாம். எல்லையற்ற உங்களது ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யாத போதுதான் தோற்றுப்போகிறீர்கள். ஒருவன் சுயநம்பிக்கையை எப்போது இழக்கிறானோ அப்போதே மரணம் வந்துவிடுகிறது. முதலில் உங்களிடமே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதன் பிறகு ஆண்டவனை நம்புங்கள். விரல் வெட்டெண்ணக்கூடிய இளைஞர்களால் உலகையே அசைத்துவிட முடியும். உணர்கின்ற இதயமும் சிந்திக்கின்ற மூளையும் உழைக்கின்ற கைகளும் நமக்கு வேண்டும். இதயத்துக்கும் அறிவுக்கும் போராட்டம் மூலமானால் இதயத்தையே பின்பற்றுங்கள் என்றார். விரல் விட்டு எண்ணக்கூடிய சீடர்களை வைத்து கொண்டு உலகையே புரட்டிவிடலாம் என்று நம்பிய சுவாமிஜியே சில சமயங்களில் மிகவும் மனத்தளர்ச்சி கொண்டதும் உண்டு. இந்த நாட்டுக்கு உயிரை தியாகம் செய்ய 1000 வாலிப சீடர்கள் கூட என்னை வந்து அடையவில்லையே. 1000 இளைஞர்களும் 30 கோடி ரூபாயும் என்னிடம் இருந்தால் நான் இந்தியாவின் பிரச்சனை அவ்வளவையும் தீர்த்து பாரத மாதாவை சுயபலத்தில் செல்ல வைத்து விடுவேன் என்பார். சரச்சந்திரரிடம் சுவாமிஜி கூறினார், ஏற்கனவே இருப்பதை அழிப்பதல்ல என் பணி, அதனை புனர் நிர்மாணிப்பதே என் பணி. நாடுகளின் சரித்திரங்களை படித்துப்பார். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு மகா புருஷன் அதன் தேசிய வாழ்வின் கேந்திரமாக விளங்குவான். அவனது கருத்துக்கள் மக்கள் யாவர் மீதும் சக்தியுடன் பாய்கின்றன. நீங்கள் யாவரும் புத்திசாலி பிள்ளைகள், என் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் காரியத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு வாழ்வை மற்ற பலர் வாழ்வுக்காக நீங்கள் அளிக்கக்கூடாதா? வேதாந்தம் படிப்பதும் தியானம் பயில்வதும் இன்னோரென்ன பிறவும் அடுத்த ஜென்மத்தில் வைத்து கொள்ளக்கூடாதா? பிறருக்கு சேவை செய்வதிலேயே இந்த உடல் அழியட்டும். அப்படியாகுமானால் நீங்கள் என்னிடம் வந்தது வீண் போகவில்லை என்று அறிந்து கொள்வேன் என்றார். ஜூலை 2 புதன்கிழமை அன்று சீடர் ஒருவரிடம் சுவாமிஜி சொன்னார், மகத்தான தவமும் தியானமும் என்னை ஆட்கொண்டு விட்டன. மரணத்துக்கு நான் ஆயத்தமாகி வருகிறேன். பேலூரின் மடத்தின் பூஜை அறையில் மணிகள் ஒலித்தன. சுவாமிஜி தன் அறைக்குச் சென்று தியானம் புரியலானார். தியானம் முடித்த பிறகு படுக்கையில் நிதானமாக சாய்ந்தார். தெய்வ மனிதரின் திவ்ய உயிர் உடலிலிருந்து வெளியேறிவிட்டது. கிழிந்த ஆடையை களைவது போல் இந்த உடலை எரிந்துவிட்டு வெளிக்கிளம்புவது நல்லது என்று எனக்கு தோன்றக்கூடும். ஆனால் உடலுக்கு வெளியே சென்றாலும் நான் சேவை செய்வதை நிறுத்த மாட்டேன். எங்கெங்குமுள்ள மக்களை ஆன்மீகத்தில் தூண்டிக்கொண்டே இருப்பேன். நான் ஆண்டவனோடு ஒன்று பண்ணிருப்பதாக உலகம் அறியும் வரை நான் சேவை செய்வேன் என்று முன்பே கூறியிருந்தார் சுவாமிஜி. விவேகானந்தர் ஒரு நிறை மனிதர். மனிதர் என்பதற்கு தம் அகத்துள் மறைந்துள்ள பேரானந்த பிரம்ம ஒளி முழுவதும் வெளியே பொங்கி பெருகும்படி நின்றவர் என்பது பொருள். தாம் நிறை மனிதராக இருந்ததுடன் நின்றுவிடாமல் உலக மக்கள் அனைவரையும் தம்மை போல் ஆக்க முயன்றார். தெய்வமாகுங்கள், மற்றவர்களை தெய்வமாக்குங்கள் என்பது இவர் உலகினருக்கு தந்த அறிவுரை. அவர் மனிதர்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற அன்பு அளவிட முடியாதது. அனைத்து ஜீவன்களும் தெய்வீகம் பொருதியவர்கள். ஜீவசேவை மற்ற வழிபாடுகளைப் போல முக்கியம் வாய்ந்தது என்று கூறுகிறார். உள்ளேயுள்ள தெய்வத்தன்மையினை வெளிப்படுத்துவதே ஒவ்வொருவரின் நோக்கமாக கொள்ள வேண்டும். யோகமும் கோவில்களும் நூல்களும் சடங்குகளும் பிறவும் இதற்கு உதவி செய்யும் கருவிகளே என்றார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

குட் மார்னிங் நீல்கிரிஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான தகவலா நட்சத்திரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வான்வெளியில் உலாவரும் நட்சத்திரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல விஞ்ஞானிகள் ஒரு நட்சத்திரத்துக்கும் சில பெயர்களை வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்திருக்காங்க. அந்த வகையில் விஞ்ஞானிகளால் லூசி என்று செல்லமாக அழைக்கப்படும் நட்சத்திரம் ஒரு வெள்ளை குள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் உட்பகுதி முழுவதும் குளிர்ந்த படிகமாக்கப்பட்ட கார்பனால் ஆனதாம். அதாவது இது விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வைரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் அளவு நமது பூமியை விட மிகவும் பெரியது. இன்னொன்று விசித்திரமான அலைந்து திரியும் நட்சத்திரங்கள். பொதுவாக நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் அல்லது ஒரு விண்மீன் மண்டலத்தை சுற்றி வரும். ஆனால் சில நட்சத்திரங்கள் விண்மீன் மண்டலத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விண்வெளியில் அதிவேகமாக பயணிக்கின்றனவாம். இவை ஹைப்பர் வெலாசிட்டி நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கருந்துளைகளின் ஈர்ப்பு விசையால் இவை விண்வெளியில் தூக்கி எறியப்படுகின்றனவாம். மற்றொன்று பிரபஞ்சத்தின் மிக வயதான நட்சத்திரம் மெதுசெலா. இந்த நட்சத்திரம் பூமியிலிருந்து சுமார் 190 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளதாம். விஞ்ஞானிகள் கணக்குப்படி இந்த நட்சத்திரத்தின் வயது சுமார் 14.5 பில்லியன் ஆண்டுகள். இந்த பிரபஞ்சம் உருவான பெரு வெடிப்பு நிகழ்ந்த காலத்திற்கு மிக நெருக்கமானது என்பதால் பிரபஞ்சத்தின் மிக மூத்த நட்சத்திரமாக இது பார்க்கப்படுகிறது. இன்னொரு வகை அந்தராஸ் எனப்படும் நிறம் மாறும் நட்சத்திரங்கள். இரவு வானில் நாம் பார்க்கும்போது அந்தராஸ் நட்சத்திரம் சிவப்பு நிறத்தில் பிரகாசமாக தெரியும். இது ஒரு சிவப்பு அரக்கன் நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஆயுட்காலத்தின் இறுதி பகுதியில் இருப்பதால் இதன் அளவும் வெப்பநிலையும் மாறுபட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் இதை பார்ப்பதற்கு நிறம் மாறுவது போல தோன்றும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள்.

மதன் கார்கி எழுதி, ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஹரிச்சரண், அருண் சாண்டி பாடியது சர்வம் தாளமயம் படத்திலிருந்து கேட்டீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மது பாலகிருஷ்ணா மதுஸ்ரீ பாடியது அந்த பாடல். ஜி படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை எழுதியவர் பா விஜய். பாடலுக்கான இசை வித்யாசாகர்.

0: புகழேந்தியின் பாடல் வரிகள் விஜய் ஆண்டனியின் இசையில் ஒலித்தன. மால்குடி சுபா பாட கேட்டீர்கள். கேட்ட பாடலின் படம் டிஷ்யூ.
1: ஒரு நாள் என்பே தினமும் போகும், மறுநாள் வரும். வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: ஐயா படத்திற்காக சாதனா சர்க்கம் கே கே பாடியது, பா விஜய் எழுதி பரத்வாஜ் இசையில் ஒலித்தது.
1: ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் வரும். வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
0: நேரம் 8:46:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ், வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:04 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் பேசப்போகும் விஷயம், அழகு என்பது நம் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா? உள்ளூர் நேயர்கள் 9344901038 இந்த எண்ணிற்கு அழையுங்கள். வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணிற்கு அழையுங்கள். புதிய நேயர்களுக்கான எண் 8300019108. வாட்ஸ்அப் அனுப்ப விரும்பும் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை 8300019108 இந்த எண்ணுக்கு அனுப்பலாம். அழகு என்பது நம் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா? இதுதான் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களோட பேசும் விஷயம்.

0: வல்லவன் படப்பாடலை கேட்டீர்கள். தாமரையின் பாடல் வரிகள் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தன. பாடலை பாடியவர் சுனிதி சௌஹான்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

வேட்டையாடு விளையாடு படத்திற்காக தாமரை எழுதி, ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் தேவன், திப்பு, நகுல், ஆண்ட்ரியா குழுவினர் பாடிய இந்த பாடலோடு இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 9 மணி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: நேர்களே, இன்றைய ரெட்ரோ ராகங்களில் பாடலாசிரியர் நா காமராசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் சில கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இளையராஜாவின் இசையில் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்கள். வெள்ளை ரோஜா படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். நேரம் 9:11. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு காடு, அங்கே ஒரு குரங்கும் கழுதையும் நண்பர்கள். எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. ஒரு நாள் அப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சுதான். அதோ பாரு, அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, அந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே, இது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது, நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டாலேறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள், நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திறங்கோ சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் 9:16. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: இன்றைய ரெட்ரோ ராகங்களில் பாடலாசிரியர் நா காமராசன் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதோ நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: ஆகாய கங்கை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
2: காதல் யானை வருகிறோ,

அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே ஏசுதாஸ் குழுவினர் பாடியது கேட்ட பாடல். நேரம் 9:35. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ 1க்கானவை மட்டும். கத்தரிக்காய் கிலோ 38 ரூபாய், வெண்டைக்காய் 52 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 43 ரூபாய், ஆப்பிள் ரகம் 45 ரூபாய், அவரை 64 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய்

38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20 ரூபாய், பச்சை மிளகாய் 54 முதல் 58 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 62 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், பச்சை மொச்சைக்காய் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 54 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 63 ரூபாய், மாங்காய் 130 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு மற்றும் கருணைக்கிழங்கு தலா 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 35 முதல் 40 ரூபாய், பீட்ரூட் மற்றும் நூல்கோல் தலா 50 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 50 முதல் 55 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 230 முதல் 290 ரூபாய், இஞ்சி 90 முதல் 170 ரூபாய், கரிபீன்ஸ் 80 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90 முதல் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாய், புரோக்கோலி 120 ரூபாய், கறிவேப்பிலை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும், மற்ற கீரை வகைகள் யாவும் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொத்தமல்லி 70 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 45 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 110 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 220 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், மாதுளம்பழம் 170 ரூபாய், திராட்சை 110 முதல் 210 ரூபாய், வாழைப்பழம் பூவன்றகம் 55 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 110 முதல் 180 ரூபாய், ஆரஞ்சு 80 முதல் 90 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், அன்னாசிப்பழம்

0: நேரம் 9:35. ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் நா காமராசன் அவர்கள் எழுதியுள்ள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டுள்ளீர்கள்.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: இது ஆள் முடிக்கிறது ரெண்டு தோல் துடிக்கிறது மனம் துடி துடிக்கிறது.
1: தங்க மகன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை கேட்டீர்கள். நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:04 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அழகு என்பது நம் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா, நேயர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344901018, வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342901018, புதிய நேயர்களுக்கான எண் 8300191018. வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பும் நேயர்கள் 8300191018 இந்த எண்ணிற்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். அழகு என்பது நம் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா?

0: ஊர்காவலன் படத்திற்காக சங்கர் கணேஷின் இசையில் எஸ் ஜானகி பாடியதை கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
2: காதல் யானை வருகிறமோ, முத்த தந்தத்து முட்டுவனமோ, அப்பளை இதயங்கள் பத்திரமோ,

செயின் ஜெயபால் படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையமைத்து ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியதை கேட்டீர்கள்.

செருப்பிட்டை பேரே நீராட கங்கை வெள்ளம் நான் தூங்க மேகம் மஞ்சமே ராம்பை என் வீட்டில் தினம் சமயம் செய்வாளே ராணி டயானா புது கோலம் விடுவாளே மார்போடு தங்க காசு வானத்தை பேரம் பேசுவே வைர

0: நீங்கள் கேட்டவை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் இளையராஜாவின் இசையில் பாடும் இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை பாடலாசிரியர் நா காமராசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் இடம்பெற்றன.
1: வாடி

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ரசிக்க வைப்பது இசை, அதிர வைப்பது இறைச்சல். ஒலி மாசுபாட்டை தவிர்ப்போம், காதுகளை மட்டுமல்ல சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. நேரம் 10 மணி.

0: உள்ளுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா என அம்மா அதற்றினாலும் அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்கு தூரெடுக்க.
1: ரொம்ப அருமையான கவிதை முத்துக்குமார் ஐயாவை நினைவுபடுத்திட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த கவிதை உண்மையாலுமே. கிணத்துல வந்து நம்ம தூர் வாரும் பொழுது உண்மையிலுமே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வரும் தான். அதுலயும் முக்கியமா வந்து வேலைக்காரு திருடியதா நினைச்ச வெள்ளி டம்ளர், இதெல்லாம் உண்மையிலுமே எவ்வளவு ரசிச்சு கவிஞர் எழுதியிருக்காருன்னு நம்ம சிந்திச்சு பாக்கணும். அது போல கடைசி வரியில ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அம்மா இன்ன வரைக்கும் வந்து கதவுக்கு பின்னாடி இருந்துதான் பேசுறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அப்பா வந்து அவருடைய மனசை வந்து தூர் எடுக்கவே இல்லைன்னு. உண்மையாலுமே பல வீடுகள்ல இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலை மாறும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்புவோம். வாழ்த்துக்கள் ஆராதனா. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கவிதைகளை நீங்க வாசிக்கணும். வாழ்த்துக்கள். இனி அடுத்து யார் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தலாம். வணக்கம், வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் ஸ்வேதா.
1: செய்தி வாசிக்கிற மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. சொல்லுங்க, உங்க வணக்கம் ரொம்ப அருமை. என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் படிச்சுட்டு இருக்கேன்.
1: ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: நாங்க வந்து ஒரு நாடகம் வந்து வழங்க போறோம்.
1: நாடகம் வழங்க போறீங்க. நீங்க இருக்கீங்க, அப்ப மத்தவங்க நீங்க எல்லாரும் உங்க பெயரை அறிமுகப்படுத்திடுறீங்களா? வாங்க சொல்லுங்க, உங்க பேரு?
3: ஜமுனா தேவி, முதுகலை முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியம்.
1: அருமை அருமை, வாழ்த்துக்கள். உங்க பேரு?
4: திராவிடமதி, முதுகலை முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியம்.
1: அடுத்து வாழ்த்துக்கள். வாங்க, நீங்க?
5: என் பெயர் லயா, முதுகலை தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க?
6: முனைவர் கிருத்திகா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை.
1: பேராசிரியரும் கூடவே வந்துட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ண போறீங்களா? ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். நீங்க தொடங்கலாம்.
2: தலைப்பு: ஒரு நிமிட கவனக்குறைவு. காட்சி ஒன்று: நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பு.
3: ஃபைனலா லீவ் முடிச்சு நம்ம நாலு பேரும் மறுபடியும் சந்திக்கிறோம்.
7: எனக்கு லீவ் முடிஞ்சதுல பெரிய வருத்தம்ப்பா.
1: என்ன வருத்தம்?
7: காலையில எழுந்ததும் இன்னும் 10 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்ல முடியாதுல்ல.
3: அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உன் போன் கிட்ட சொல்ல, இன்னும் 10 நிமிஷம் என்ன தூங்க விடுன்னு.
4: அட கடவுளே, உங்களோட காமெடிக்கு ஒரு அளவே இல்ல. சரி, லீவ்ல எல்லாரும் என்னதான் பண்ணீங்க?
3: நான் வீட்டு வேலை எல்லாம் நிறைய பண்ணப்பா.
7: யாரு? நீயா? வீட்டு வேலை எல்லாம் என்ன பண்ணீங்க?
3: ஆமா, எங்க அம்மா சொன்ன வேலை எல்லாம் செய்யறேன் செய்யறேன்னு சொன்ன.
1: சரி சரி, சிரிச்சது போதும். திராவி, நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு.
4: ஆமா ஆமா, எங்க பக்கத்து வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன்.
7: அப்படியா? என்ன சம்பவம் அது?
4: எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவா, அன்பா பழகுவா, அவளுக்குதான் அந்த பிரச்சனை.
1: ஹே, ஆமா, நீ ஏற்கனவே சொல்லிருக்கியே. அச்சோ, அவளுக்கு என்னாச்சு?
4: அவ காலேஜ் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து பஸ்ல போறா, அவளுக்கு தெரியாத ஒருத்தவங்க கிட்ட இருந்து அவன் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து வாங்கிடுறா.
3: என்ன, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவாங்களா?
4: அதுதான் அவ வாங்கிட்டா. வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவளோட உடல்ல வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது.
2: காட்சி இரண்டு: உதவி எப்படி தொடங்கியது.
7: சரி திராவி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
4: அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயுமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க.
3: உடனே எல்லாரும் கும்பலா சேர்ந்து அவளை திட்டி இருப்பாங்களே.
4: அட, அதுதான் இல்ல, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஆச்சரியம். முதல்ல அவளை திட்டாம அவகிட்ட அன்பா பேசி என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க.
1: சரிதான், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு பிரச்சனை இருக்கிறத ஒருவரை முதல்ல புரிஞ்சுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் தான் அவங்க மேல அது குற்றம் இருக்கா இல்லையாங்கிற முடிவுக்கே கொண்டு வரணும்.
7: சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன உதவி செஞ்சாங்க?
4: அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு இருந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் ஆலோசனை கொடுக்கறாரு. திருப்பி அவங்க பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கும் போறாங்க, அவங்க கிட்டயும் வந்து பேசுறாங்க.
3: அப்போ ஒருத்தங்களை அடிக்கிறது திட்டுறது அவங்க போனை புடிங்க வைக்கிறது மட்டுமே சொல்யூஷன் கிடையாதா?
1: இல்லவே இல்ல. பிரச்சனைக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படும், மனதளவிலையும் உடல் அளவிலையும் என்ன உதவி வேணுமோ அதை நம்ம முதல்ல கொடுக்கணும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உதவிங்கிறதே.
7: ஆனா இப்போலாம் இன்டர்நெட்ல ஒரு விஷயம் சர்ச் பண்ணாலே 1000 அட்வைஸ் வருது இல்ல.
3: நேத்து கூட எனக்கு தலைவலி, இன்டர்நெட்ல தான் சர்ச் பண்ணேன்.
1: என்ன சொல்லுச்சு அந்த இன்டர்நெட்?
3: இன்டர்நெட் யூசேஜ குறைக்கணும்னு சொல்லிடுச்சு.
7: இன்டர்நெட்டுக்கே உன்னை பத்தி கவலை வந்துருச்சு போலயே.
2: காட்சி மூன்று: சமூக ஊடகத்தின் இன்னொரு முகம்.
7: ஆனா உண்மையிலேயே சோசியல் மீடியாவை கவனமா பயன்படுத்தணும். ஒரு விஷயம் நடந்ததும் உடனே வீடியோ எடுத்து போடுறதும் போஸ்டும் போடுறாங்கல்ல, அது ரொம்பவே தப்பு.
3: அதுவும் எப்படி போடுறாங்க? பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க.
4: அட

0: ஆமா, இந்த பொண்ணை பத்தியும் நிறைய பேர் வந்து தப்பா தான் பேசினாங்க.
1: நம்ம மக்களுக்கு இதே வேலையா போச்சு. உண்மை என்னன்னே தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதே வேலையா இருக்கு. அதனால அவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும், அவங்க குடும்ப உறவுகள்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு எந்த கவலையுமே இல்லை அவங்களுக்கு.
2: ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு போஸ்ட் சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியுது, ஆனா அது ஒருத்தருடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிச்சிருக்கு பாத்தீங்களா.
0: ஆனா அவ குடும்பத்துல இருக்கிறவங்க அதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. இவளுக்கு என்ன தேவை, இவளுக்கு என்ன சந்தோஷம்ன்றது வந்து அவங்க குடும்பத்துல வந்து பார்த்தாங்க.
3: சரி, அவ இப்ப எப்படி இருக்கா?
0: அவ இப்போ வந்து நல்லா இருக்கா. இப்ப என்னன்னா, அவன் வந்து பஸ்ல போகும்போது யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாது அப்படிங்கிற நிலைக்கு வந்து வந்துட்டான்.
1: திராவி, இதுதான் விழிப்புணர்வுங்கிறது. நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா மறுபடியும் அந்த தப்பு நடக்காம நம்ம பாதுகாத்துக்கலாம்ல. இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இருந்தாவே நடக்கக்கூடிய முக்காவாசி தப்ப நம்ம குறைச்சிடலாம்.
4: காட்சி 4, நான்கு பேரின் சிந்தனை.
3: ஒரு விஷயம் புரியுது.
2: என்ன விஷயம் புரியுது உங்களுக்கு?
3: நம்ம போனுக்கெல்லாம் லாக் போடுறோமா இல்லையா?
1: ஆமா, அதுக்கு மட்டும்தான் போடுறோம். இப்ப என்ன,
3: ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, யாரு வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பல நேரத்துல நம்ம கவனிக்கவே மறந்துடுறோம்.
2: சூப்பர், இந்த டயலாக நான் உடனே இப்ப ஸ்டேட்டஸ் போடுறேன்.
1: அதுதானே வேலையே நமக்கு. முதல்ல அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுமா, அதுக்கப்புறம் அதை ஸ்டேட்டஸ்ல போடலாம்.
0: எங்க பக்கத்து வீட்டோட அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்துல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்.
3: அப்படி என்ன கத்துக்கிட்டீங்க?
0: ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அந்த தவறு நடந்தவங்கள வந்து குறை சொல்லாம இருக்கணும் அப்படின்றதுதான்.
1: எந்த தப்பு நடந்தாலும் சரி, அதுல அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு நம்ம கேட்டுட்டு தான் அவங்களோட முடிவுகளை நம்ம சொல்லணும். அதுதான் மனித நேயங்கிறது. நம்ம பார்த்து கண்மூடித்தனமா சொல்லக்கூடிய எல்லா முடிவுகளுமே எத்தனை பேரை பாதிக்குங்கிறத அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும்.
2: சோசியல் மீடியால ஒருவருடைய தவறை பெரிதாக்குவதற்கு பதிலா அவருக்கு சரியான உதவி கிடைக்க வழிகாட்டணும்.
3: ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போது உடனே எல்லாரும் கூடி நின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுல ஒருத்தவங்களோட வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கறத மறந்துடுறோம்.
4: காட்சி 5, இறுதி விழிப்புணர்வு.
2: சரி, அப்படின்னா நம்ம 5 பேரும் இந்த 4 விஷயங்களை மனசுல வச்சுக்கலாமா?
3: முதல்ல தெரியாதவங்க கிட்ட இருந்து என்ன வாங்குறதா இருந்தாலும் கவனமா இருக்கணும்.
0: ரெண்டாவது, போதை பழக்கத்துல சிக்கியவங்கள வந்து நம்ம கேலி செய்யாம அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதை வந்து நம்ம செய்யணும்.
1: மூணாவது, உடல் ஆரோக்கியம், போதைனா என்ன, அது என்ன ஆகும், எதுலலாம் அதை கலப்பாங்க, அந்த விழிப்புணர்வு தெரிஞ்சாதான் நம்ம நம்மளை பாதுகாக்க முடியும். நம்ம உறவுகளே சில நேரங்களில் இந்த தவறுக்கு துணை போறலாம். அதுல கவனமா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கணும்.
2: நான்காவதா, சோசியல் மீடியாவில் பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நம்பாம பகிர்வதற்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம மனுஷங்க எல்லாரும் சிந்திக்கணும்.
3: அப்ப கடைசியா ஒரு டைலாக்
0: ஆரம்பிச்சிட்டியா? உன் டைலாக என்னன்னு சொல்லு.
3: நம்ம கையில இருக்கிற போனை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்.
2: நம்ம வாழ்க்கையில வர தகவல்களையும் பழக்கங்களையும் கவனமா தேர்ந்தெடுக்கணும்.
0: தவறு விழுந்தவங்களை வந்து தள்ளி விடாம
1: எப்ப உதவி வேணாலும் நம்ம கை கொடுத்து துணை நின்னு தூக்கணும் அவங்கள.
2: விழிப்புணர்வு
1: நம்மை பாதுகாக்கும்,
2: மனிதநேயம் ஒருவரை மீட்டெடுக்கும், நல்லதை தேர்ந்தெடுப்போம், நல்ல சமூகத்தை உருவாக்குவோம்.
5: விழிப்புணர்வே பாதுகாப்பு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.
0: நன்றி.
6: அருமை அருமை, ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க பேராசிரியரோட சேர்ந்து மாணவர்கள் ரொம்ப அருமையா ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு நாடகமே நடிச்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இதை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்கள் நிச்சயமா சிந்திப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. ஊட்டி பண்பலை 101.8 கல்லூரி மாணவிகளுடைய பல்சுவை நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஊட்டி பண்பலை 101.8 கல்லூரி மாணவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சி ரொம்ப குதூகலமா போயிட்டு இருக்கு. ஈரோடு திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகள் ரொம்ப அருமையா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் சுபாஸ்ரீ பாலச்சந்திரன்.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நான் இளங்கலை 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் இலக்கியம் படிக்கிறேன்.
0: ஆங்கிலம் இலக்கியம் படிச்சுட்டு தமிழ்ல சொல்றீங்களா? தமிழ் மேல அவ்வளவு பற்று உங்களுக்கு?
1: பற்று என்பது உண்மைதான், பிடிக்கும் என்பது அதை விட உண்மை.
0: அருமை அருமை, அத கூட தமிழ்லயே சொல்றாங்கப்பா, பூந்து விளையாடுறாங்க தமிழ்ல. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நான் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதைகள்ல இருந்து ஒரு தலைப்பு, நீந்த தெரிந்துக்கொள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு சிறு கதை ஒண்ணு சொல்றேன். சிலர் படகில் கங்கையை கடந்து கொண்டிருந்தனர். ஒரு பண்டிதர் தன்னுடைய கல்வி திறனை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார். வேதம், வேதாந்தம், 6 தரிசனங்கள் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருக்கிறேன் என்றார். என்ன, உனக்கு வேதாந்தம் தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டார். அதற்கு அவன் இல்லை ஐயா என்றான். பிறகு சாங்கியம், பாதாஞ்சலம் ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அவன் இல்லை ஐயா,

0: எனக்கு தெரியாது என்றார். தரிசனம் கிரிசனம் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டபோது அவர் அதுக்கும் இல்லை என்றே பதிலளித்தார். பண்டிதர் இப்படி அளந்து கொண்டே வந்தார். அந்த மனிதன் மௌனமாக இருந்தான். அதே நேரத்தில் பலத்த புயல் வீச தொடங்கியது. படங்கு நிலை குலைந்து ஆடியது. அப்போது அந்த மனிதன் பண்டிதரிடம், ஐயா உமக்கு நீந்த தெரியுமா என்று கேட்டான். அதற்கு பண்டிதர், தெரியாது என்று பதிலளித்தார். எனக்கு சாங்கியம் பாதாஞ்சலம் எதுவும் தெரியாது, ஆனால் நன்றாக நீந்த தெரியும் என்று பதிலளித்தான். பல சாஸ்திரங்கள் தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? இந்த வாழ்வில் நதியை கடக்க தெரிந்து கொள்வதுதான் அவசியம். இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், படிப்பு எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அதைவிட முக்கியம் வாழ்வியல் திறன்களையும் கற்றுக்கொள்வது. நன்றி.
1: ரொம்ப அருமை, ரொம்ப குட்டி கதை, அழகா இருந்தது, நல்லா வாசிச்சீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நீங்க கதை வாசிக்கணும், நிறைய பேருக்கு கதை சொல்லணும். வாழ்த்துக்கள். வணக்கம். இனி அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
2: என் பேர் காவியா.
1: என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 3ஆம் ஆண்டு கணிதம்.
1: என்ன சொல்ல போறீங்க நீங்க?
2: ரியாத் நாராயணன் எழுதிய விஞ்ஞானம் எனும் குழந்தை கவிதையை வாசிக்க உள்ளேன்.
1: வாசிங்க.
2: பேரினமாம் ஓரினத்தில் பெரியவனாய் பேர் பெறவே, பகையுணர்ச்சி மேலோங்க யுகம் முழுக்க சபரடக்க, பகற்பொழுது கிரகணத்தில் இருள் நிறைந்த காரணத்தால் நிலம் தொழுது நிறுத்தியது அந்நாளில் அஞ்ஞானம். பஞ்சகத்து ஆகமங்கள் பஞ்சாங்கமானதுவே, பஞ்சங்களும் பாவங்களும் மிஞ்சிடாது அஞ்சறியாய், அறிவுறுத்தும் மருத்துவமும் அறிவியலாய் மெய்ஞானம், கிரகணத்து கஞ்சியவர் கிரகணம் காண சென்று விட்டார், உலகின் புறம் அனைத்திலும் உளவு தொழில் அமைத்துவிட, நிலவினிலும் குடியிருக்க நினைத்துவிட்ட மனதினை, தொலைதூரம் இறைந்திரனும் தொலைபேசி பறைந்திடுது, அலைகடலும் கடுத்திருந்தும் தொலைக்காட்சி காட்டிடுது, விண்ணுலக சம்பவங்கள் கண்ணருகில் காண்கிறோம்.
1: அருமை, அருமை, வாழ்த்துக்கள். இப்ப உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சொல்லுங்க. அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தறலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், எஸ் கிருத்திகா என் பேர்.
1: நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா?
3: 3ஆம் ஆண்டு BCOM PA.
1: BCOM PA ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங்கா? அருமை, அருமை. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: பாரதியார் கவிதை வரிகள்
1: வாசிங்க.
3: பயந்து பணிந்து மிரண்ட போது, இனி தெளிந்து துணிந்து மழலை மொழியோடு, மழலை மனம் மாறாத வன்புணர வருவாயின், மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம் இனிமே, அடுத்த அடிகள் நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்துவிடும் உனக்கு, ஆடவர் திமிர் அடங்கிவிடும், விதியென்று தொங்கிவிடாமல் வீரம் கொண்டு எழுந்து வா பெண்ணே.
1: அருமை, அருமை. வீரம் கொண்டுதான் எழுந்து வந்திருக்கீங்க கவிதை வாசிக்கிறதுக்கு. வாழ்த்துக்கள். இனி அடுத்து யார் வாசிக்க வராங்கன்னு பார்த்தரலாம், என்ன சொல்ல போறாங்கன்னு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னுடைய பெயர் மு நந்தினி.
1: நந்தினி, என்ன படிக்கிறீங்க நந்தினி?
4: இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம்.
1: தமிழ் இலக்கியம், சரி. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க?
4: செந்தமிழ் சீனி அவர்களின் வாழ்வது ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு கவிதை.
1: கவிதை வாசிக்க போறீங்க, வாசிங்க.
4: நேற்று வரை மிகவும் முக்கியம் என்று நினைத்த பல விஷயங்கள் இன்று எங்கோ ஒரு மூலையில் தூசி படிந்து கிடக்கின்றன. ஒரு காலத்தில் சாதாரணமாக கடந்து சென்ற நிமிடங்கள் இன்று முழு வாழ்க்கையையும் நிரப்பும் நினைவுகளாக்குகின்றன. கிடைத்ததை வைத்து வாழ்வது ஒரு திறமை என்றால், கிடைக்காததை மறைத்து வாழ்வது ஒரு ஞானம்.
1: அருமை, அருமை. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஞானம் பிறந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து யார் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேரு?
5: வணக்கம், நான் சௌபிகா ஹரிகிருஷ்ணன் பேசுறேன்.
1: சௌபிகா ஹரிகிருஷ்ணன், எங்க இருந்து பேசுறீங்க? வேளாளர் மகளிர் கல்லூரியில இருந்து பேசுறீங்க. ஓ, அருமை, அருமை. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
5: நான் தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
1: தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு, அருமை. நீங்க என்ன பண்ண போறீங்க?
5: கண்ணதாசன் ஐயாவோட ஒரு கவிதை படிக்க போறேன்.
1: வாசிங்க.
5: காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும், காலில் விலங்கிட்டோம் கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம், விதி ரதங்களே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா, கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடியுதடா, கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடியுதடா. நன்றி.
1: அருமை, அருமை. வாழ்த்துக்கள். கண்ணதாசன் ஐயாவுடைய கவிதையை வாசிச்சாங்க. கண்ணதாசன் ஐயா சொன்ன உடனே அவங்களுடைய இறப்புக்கு முன்னாடி கடைசியா எழுதின கண்ணே கலைமானே பாடல் எனக்கு நினைவு வந்தது. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடலும் கூட. சரி, அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தலாம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேரு?
6: வணக்கம், என் பேரு தர்ஷினி.
1: தர்ஷினி, சொல்லுங்க தர்ஷினி, என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க?
6: இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
1: 3ஆம் ஆண்டு, சரி. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
6: நானும் கண்ணதாசனுடைய ஒரு கவிதையை தான் கொண்டு வந்திருக்கேன்.
1: நீங்களும் கண்ணதாசன், சரி வாசிங்க பாக்கலாம்.
6: பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம்.

0: கனவு காணும் மனிதருக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காண்கின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. நன்றி.
1: அருமை, அருமை. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய அறிஞர்கள், கவிஞர்கள் அவங்களுடைய கவிதையெல்லாம் நீங்க வாசிக்கணும், இதே மாதிரி வந்து நிறைய நீங்க சொல்லணும். வாழ்த்துக்கள். அடுத்து யாரு வராங்கன்னு பார்த்தெல்லாம் வணக்கம் சொல்லுங்க.
2: என் பேர் கா மைதிலி.
1: மைதிலி, என்ன படிக்கிறீங்க மைதிலி?
2: இளங்கலை தமிழ் இலக்கிய முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
1: நீங்க என்ன பேச போறீங்க இன்னைக்கு?
2: முடியரசனின் மொழி உணர்ச்சி கவிதைகள் சில சொல்ல வந்திருக்கிறேன்.
1: ஓகே, வாழ்த்துக்கள். மொழியை பத்தி உணர்ச்சிகரமா சொல்ல வந்திருக்காங்க, படிங்க.
2: இளைப்பருக்கும் நாயுடன் தன் திறமை காட்டி எச்சினிலும் மனிதனினும் உருவங்கண்டும் குலைநடுங்க பெண்ணினத்தை அடிமையாக்கும் கொடுமையினை கண்மூடி பழக்கந்தன்னை நிலைநிறுத்த பாடுபடும் நிலைமை கண்டும் நேர்மை பகுத்துணரறிவு கல்வி இல்லா நிலையிற்க கண்டிருந்தும் உணர்ச்சி காணா நெஞ்சத்தர் மிக்குவரும் நாளில் இங்கு மொழியுணர்ச்சி பாடுகின்றீர். உணர்ச்சி கூர்ந்து மொழியுங்கள், பிழை பொறுத்து சிந்தித்து தாய்ந்தால் பழியுணர்ச்சி தோன்றாது. வருவோன் செல்வோன் பழிக்கின்றான் நம் மொழி செவிமடுத்தும் எழுமுணர்ச்சி கண்டோமா? வடக்கு வேந்தன் இழித்துரைத்தான் தமிழரசே எனஞ்சொற்கேட்டு முழுமூச்சடித்தானோ அவன் குலத்து முளைத்து வரும் காளைகள்நாம். வெட்கம் வெட்கம். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி? ஆட்சி மன்றில் பாங்கு வீற்றிருக்கும் மொழி தமிழே என்று பகர்நாளில் மொழியுணர்ச்சி தானே தோன்றும். ஈங்கதற்க என் செய்ய போகின்றீர்? இளைஞரினி விழித்திருந்தால் விடிவு தோன்றும். நன்றி.
1: அருமை, அருமை. மொழியை பத்தி ரொம்ப முடியரசன் ரொம்ப உணர்ச்சிகரமா எழுதியிருக்காரு, அதையும் நல்லாவே வாசிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் மைதிலி.

0: அடுத்து யார் வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
1: வணக்கம், என் பெயர் கா தனுஸ்ரீ.
0: தனுஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க தனுஸ்ரீ?
1: நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு.
0: நீங்களும் முதலாம் ஆண்டு, சரி. என்ன பண்ண போறீங்க?
1: நான் கவிஞர் பார்த்தசாரதியோட அம்மா பற்றி ஒரு கவிதை எழுதணும்.
0: அம்மா பற்றி? ச்சே, எல்லாருமே அம்மா பத்தி சொல்றாங்கடா. எல்லாரும் என்னுடைய அம்மாவை ஞாபகப்படுத்துறாங்க. வாசிங்க.
1: தாயே விளைநிலமாம், தந்தையே வித்தாம், குளம் தலைக்க வந்த ஓர் சொத்தாம். பெண்மை முழுமை அடைவதும் தாய்மையிலே, தாயாக மாறுவதும் அந்த தாய்மையிலே. கருவறையில் உன்னை வைத்து பாதுகாத்தேன், எனக்கென்று உண்ணாத உனக்காக உண்டேன். பிறந்த மேனியுடன் வெளியுலகில் வந்தாய், தாய் தந்தையருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி தந்தாய். உனக்காக கண் விழித்து தூக்கத்தினை மறந்தேன், உனக்காக பாசத்தையே பாலாக பொழிந்தேன். எனது அணைப்பையே உனக்கு அடைக்கலம், எனது மடியே உனக்கு தொட்டில்.
0: அருமை, அருமை. தொட்டில்னு சொன்னாலே அம்மாதான், அதுக்கு மறுப்பே கிடையாது. அருமை, வாழ்த்துக்கள் தனுஸ்ரீ. அடுத்து யார் வந்திருக்காங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தகிஷ்ணி.
0: தகிஷ்ணி, நீங்க என்ன படிக்கிறீங்க தகிஷ்ணி?
2: இளங்கலை முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியம்.
0: ஓகே, அருமை, அருமை. நீங்க என்ன வாசிக்க போறீங்க?
2: மூமே தமிழ் கவிதை வரிகள்.
0: வாசிங்க.
2: நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட, பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும். வெற்றி உன்னை சுற்றி வெள்ளிச்சவிதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அது உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட.
0: அருமை, அருமை. ஒரு எழுச்சிகரமான கவிதையை ரொம்ப அழகா வாசிச்சிங்க. வாழ்த்துக்கள் தகிர்ஷினி. அடுத்ததா யாரு வந்திருக்காங்கன்னு பார்த்தலாம். வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம்,
0: உங்க பேரு?
3: என் பேர் தா மாதேஸ்வரி.
0: நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா?
3: நான் வேளாளர் மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க தமிழ் துறையா?
3: ஆம், தமிழ் துறைதான்.
0: ரொம்ப அருமை அம்மா, உண்மையிலேயே உங்களை எல்லாம், உங்களுடைய இந்த கவிதையெல்லாம் கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம நேயர்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
3: நான் ஒரு சிறு கவிதையை தான் கொண்டு வந்திருக்கிறேன்.
0: அதை வாசிக்க போறீங்க. வாழ்த்துக்கள்மா, வாசிங்கம்மா.
3: நன்றி. ரோஜாமுல். பூமணமாய் பூத்திருக்கும் பூவனத்தின் பூக்களுக்கும் ஆவணங்கள் ஏதுமில்லை ஆலயத்து மலர்களுக்கும். நந்தவன நாயகிக்கே ஆயிரமாய் காவலர்கள். நந்தன் முடி மேல் இருக்கும் மகரந்தத்திற்கும் தொண்டரில்லை. எந்த மலர்ச்சூடினாலும் தண்டி நிலை முட்களையும் தவிர்த்து விட்டே தலையில் வைக்கும் தையல்களின் மையல்களாம். உந்தன் மலர்ச்சூடுகையில் முள்ளின் மலர்த்தண்டுகளோ முடிகளிலும் முடிவு வரை. முடியட்டும் வாழ்ந்துவிட்டு உயிர் பிரிந்து முடனிருப்பார் உயிர்வனத்தில் இடம் பிடிப்பார். பறித்து கூட பிரிந்திடாத மரத்தின் முல்லை மனந்திருத்தி மரக்கவிதை செய்வதறித்து மரபு வழி சார்ந்திருந்து மனித மனம் சேர்ந்திருந்தால் புனிதம்

0: கூட வரும். முள்ளது மலரது என்பது வேண்டாம். நல்ல தம்பதி சமதர் என்பது வேண்டும். இல்லத்தில் உள்ளதும் இல்லதும் உள்ளது. நம் உள்ளத்தில் நல்லது இருந்தால் போதும். இதை நாம் கடைபிடித்தால் வருங்காலம் கொடிபிடிக்கும். மரியாதை குடிப்பிறக்கும். புதுமலராக பூத்து நிற்கும். அது முள்ளாக காத்து நிற்கும். முள்ளும் மலரும் சொல்கிறதே உண்மை வரவே கமல்கிறதே. உள்ளமுள்ள மனிதருக்கும் உறவின் பெருமை உரைக்கிறதே. அருமை குணமும் மணக்கிறதே. நன்றி.
1: ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரோஜா முள்ளுக்கும் ஒற்றுமைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ரொம்ப அழகா அந்த கவிதையில சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. நீங்க இன்னும் நிறைய உங்க மாணவிகளுக்கு நீங்க இன்னும் நிறைய வழிகாட்டணும். வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து பேசுங்க.
0: நன்றி.
1: நன்றிங்கம்மா. ஊட்டி பண்பலை 101.8 வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகளுடைய பல்சுவை நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு, கலகலப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது வேளாளர் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் நா வி கலைவாணி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஊட்டி பண்பலை 101.8 கல்லூரி மாணவர்களுடைய பல் சுவை நிகழ்ச்சி ரொம்ப அருமையா குதூகலமா கலகலப்பா போய்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஒரு டீம் வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேரு?
1: என் பேரு கனிஷ்கா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் 3rd BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: ஒரு குழுவா வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க?
1: நாங்க ஒரு டிராமா பண்ணலான்னு இருக்கோம், அது குழந்தைகளுக்கான டிராமா.
0: அருமை அருமை. சரி, நீங்க எல்லாரும் உங்க பெயரை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என் பேரு எம் யாழினி, நான் 3rd இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். அடுத்து.
3: என் பேரு எஸ் சந்தியா, நான் 3rd இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து.
4: என் பேரு பி மித்ரா, 3rd இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: அருமை அருமை.
5: என் பேர் பி மோனிஷா, 3rd இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: அருமை. எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திட்டீங்க, இனி உங்க டிராமாவை தொடங்கிடலாம்.
1: தலைப்பு: மாய உலகத்தில் மாயகுப்பு. ஒரு ஊர்ல சிக்குங்கிற பாப்பா பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வாயே பேச முடியாது. ஆனா அவளுக்கு பேச்சு போட்டியில கலந்துகிட்டு முதல் பரிசு வாங்கணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. அது மட்டும் இல்லாம டீச்சர் பாடம் எடுக்கிறப்போ அவங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் அவளுக்கு பதில் சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. இந்த கஷ்டங்களை எல்லாம் சிக்குங்கிற பென்சில் மாய உலகத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குப்புங்கிற பென்சில் கீழே வந்து இவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிது. அப்போ
2: ஓ, அந்த சிக்கு பாப்பாவுக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு போல, நம்ம போய் உதவி பண்ணுவோமா?
3: ஓ, நீ பூமிக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? நம்மளோட ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். ஆமாதானா ஷார்ப்னர்?
4: ஆமா ரப்பர், நீ சொல்றது சரிதான். நம்ம ராஜாவுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாரோட கதையும் அவ்வளவுதான்.
1: இவங்க எல்லாம் இப்படி மாய உலகத்துல பேசிக்கிட்டு இருக்க குப்பு இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பூமிக்கு டப்புன்னு குதிச்சிருச்சு. சிக்கு பாப்பா நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப குப்பு பென்சிலோ
2: சிக்கு சிக்கு
1: இப்படி கூப்பிட அந்த பாப்பாவும் கீழே தலைய குனிஞ்சு பாக்குறா. அப்ப அவ மனசுக்குள்ள,
3: எது பென்சில் பேசுதா? ஒருவேளை இது என் பிரம்மையா இருக்குமோ?
2: பயப்படாத சிக்கு, உனக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். என் பேரு குப்பு.
4: ஏ டீனா, இவளுக்கு பேசவே வராது, இது எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரானே தெரியல.
5: ஆமா ஹேமா, இது எதுக்கு வரானே தெரியல. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கவனிக்கிறா, அதுக்கப்புறம் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணிட்டு வரா. ஆனா இவங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் எழுந்து நின்னு பதில் சொன்னதே இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரானே தெரியல.
1: அப்படி இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்தி சிக்குவை பத்தி பேச, ஆனா சிக்குக்கு மட்டும் ஒரே கேள்விதான் அவன் மனசுக்குள்ள, எப்படிடா இந்த பென்சில் நம்ம கிட்ட பேசுதுன்னு.
2: என்ன சிக்கு, எதுக்கு என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுற? வா, போய் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். பேச்சு போட்டியில நீ போய் கலந்துக்க வேணாமா?
3: எப்படி இந்த குப்புக்கு எல்லாமே தெரியுது? அதுவும் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் கூட தெரியுதே, ஆச்சரியமா இருக்கு.
1: இப்ப குப்புவோ சிக்குவ கூப்பிடுறா. வா சிக்கு, நம்ம போய் படிக்கலாம், புத்தகங்களை வாசிக்கலாம். நான் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு உச்சரிச்சு காமிக்கிறேன், அது போல நீயும் உச்சரிச்சு பழகு. அப்பதான்

0: பேச்சு போட்டியில நீயும் பரிசு வெல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையா அவளுக்கு குப்பு சொல்லி கொடுக்க அவளும் ரொம்ப விருப்பத்தோட அதை எல்லாத்தையுமே உச்சரிச்சு சொல்றா.
1: பூச்சிக்கு எந்த தயக்கமும் இல்லாம போய் பேசி முதல் பரிசு வாங்கிட்டு வா.
0: இப்படி இவளோ அந்த கதைய முழுசா சொல்லலான்னு போறா, அதுவும் அவளோட முதல் பேச்சு போட்டிக்கு.
2: இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரங்கள்.
0: அந்த கதைய அவ அவ்வளோ அழகா சொல்லி முடிச்சிட்டா, அவளுக்கோ முதல் பரிசையும் கொடுத்துறாங்க. இத பார்த்த டீனாவுக்கும் ஹேமாவுக்கும் ரொம்ப வியப்பு.
3: டீனா டீனா, இங்க பாரு, சிக்கு பேசுறா, அதுவும் பேச்சு போட்டியில கலந்துகிட்டு முதல் பரிசு வேற வாங்கிட்டா.
4: ஆமா ஹேமா, இவ எப்படி பேசினானே தெரியல, ஒரே ஆச்சரியமா இருக்கு.
0: இத பாத்துட்டு இருந்த குப்பு இவங்க ரெண்டு பேரையும் பேசுறதவே கவனிக்கல. ஏன் அப்படின்னா, இவங்க மூணு பேரும் ஒரே லைன்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா குப்புவுக்கு மட்டும் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இவனால பேச முடிஞ்சிருச்சு, அதுவும் பேச்சு போட்டியில முதல் பரிசு வெல்ற அளவுக்கு அவனால பேச முடிஞ்சிருச்சு. அப்போ மாய உலகத்துல இருந்து அவனுடைய நண்பர்கள் ரப்பரும் ஷாஃப்னரும் வராங்க.
2: எப்படியோ குப்பு சாதிச்சிட்டா போலயே ஷார்ப்னர்.
3: ஆமா, உங்க குப்பு சாதிச்சிட்டா. நம்ம மாய உலகத்துல இருந்து ஒருத்தன் பூமிக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணி எப்படியோ ஒரு குழந்தைய பேச வச்சிட்டான்.
1: ஆஹா, மிக அருமை. சரி வாங்க எல்லாரும் மாய உலகத்துக்கு போவோம்.
0: ராஜா, ஓ, மாய உலகத்துல இருந்து பூமிக்கு போயிருக்கீங்க, அதுவும் ஒரு வாய் பேச முடியாத குழந்தைய பேச வச்சிருக்கீங்க. என்னதான் நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க ஒரு குழந்தைய பேச வச்சதுனால நான் உங்களை மன்னிச்சு பாராட்டுறேன்.
5: நன்றி ராஜா, நன்றி.

0: மாணவர்களுக்கான இந்த பல்சுவை நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நானு, நம்ம ஈரோடு திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியர் வி கலைவாணி. நானு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஊட்டி பண்பலை 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: நேரம் 11:10. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம்.
3: தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லியில் தொடங்க உள்ளது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தாவேக சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஸ்ருபி மண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில்

0: இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தி வருகின்றன? சரியான பதில், 2005 ஆம் ஆண்டு. அரசு அலுவலகங்களின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதாகவும், பொறுப்புடைமையை மேம்படுத்தும் வகையிலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் 2005 ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. இந்த சட்டத்தின் கீழ் நாட்டின் சாதாரண குடிமகன் கேட்கும் தகவல்களுக்கு 30 நாட்களுக்குள் தொடர்புடைய அரசு துறைகள் பதில் அளிக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும், நீதிமன்ற விசாரணையில் உள்ள இரகசிய தகவல்கள் தொடர்பாகவும் இச்சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்ப முடியாது. இன்றைய கேள்வி, நாட்டின் முதல் இயற்கை எரிவாயு ரயில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நாட்டின் முதல் இயற்கை எரிவாயு ரயில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நேயர்களே, இன்று உங்களின் எண்ணங்களின் வண்ணங்களாக நீங்கள் பகிர்ந்து போகிற விஷயம் இதுதான். அழகு என்பது பார்வையில் உள்ளதா இல்லை நம் மனதில் உள்ளதா? இந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம். உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். அலைபேசி எண் 9344901018. வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342901018. புதிய நேயர்களுக்கான எண் 8300091018. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப் தகவலாகவும் பதிவு செய்யலாம். 8300091018 இந்த எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தகவலாக அனுப்பலாம். அழகு என்பது உங்கள் பார்வையில் உள்ளதா மனதில் உள்ளதா? வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டுவிட்டு.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியோட கருத்தை பகிர்ந்துக்க இதோ நிகழ்ச்சியோட முதல் நேயர். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: ஈரோடு மாவட்ட கவுந்தப்பாடி புதுத்து பாட்டை பற்றி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: அம்மா நீங்க அருமையான தலைப்பு அம்மா. அம்மா அகத்தழகு தான் அழகு. அதாவது பாத்தீங்கம்மா, முகம் அழகுங்கிறது ஒண்ணு மட்டும்தான், முகம் மட்டும்தான் அழகு. அகத்துல எடுத்துமா வந்து கல்வி அழகு, நடைமுறை அழகு, பேச்சு அழகு, செயல் அழகுல எத்தனையோ இருக்குதம்மா. அந்த அழகுங்கிறது வந்து உள்ள அழகு தானம்மா.
0: இப்ப அழகா இருக்கவங்கள பார்த்தா உங்களுக்கு பொறாம வருமா வராதா? அழகா இருக்கவங்களை பார்த்தா பொறாம வருமா? நிறைய பேருக்கு
1: பொறாமையில வராது, சந்தோஷம் மகாலட்சுமி இருக்கிறாங்க.
0: அது ஆமா, ஆண்களுக்கு அப்படி இருக்கும். பாக்கலாம் நிகழ்ச்சியில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. பொறாமை வருமானு கேக்குறேன்.
1: பொறாமைங்கிறது அவங்க மனசு பொருத்தம்மா. சந்தோஷம் அழகா இருக்கிறாங்க நினைச்சு மனசு மகிழ்ச்சி அடைஞ்சால் அடையலாம். அது நம்ம மனசு பொருத்தம்மா. ஆமா, அத பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா காகித பூ பாத்தீங்கன்னா அழகாத்தான் இருக்குது, கலர் கலரா இருக்குது, நல்லா பாக்குற கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. அதை யாரு தலையில எடுத்து வைக்கிறது இல்லையம்மா?
0: இப்ப அதையும் வைக்கிறாங்க.
1: இருந்தாலுமே அதைத்தானம்மா நான் விரும்புற தலையில எடுத்து பெண்கள் எல்லாம் விரும்பி. அதான் அந்த
0: நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலம். நீங்க எப்படி?
2: நானும் நல்லா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே, உங்க கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எஸ் அழகு அப்படிங்கிறது நிச்சயம் மனசுல தான் மேம் இருக்கு. ஆமா, உள் அழகு அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மத்தவங்க பாக்குறது, அப்ரிசியேட் பண்றது, அதாவது தோற்றத்தில் இல்ல அழகு. நீங்க கேட்டீங்க பாருங்க, மத்தவங்களை அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பொறாமா வருமானு? பெரும்பாலும் அந்த மாதிரியான எண்ணம் யாருக்கும் வருவது கிடையாது மேம்.
0: அது இல்லாத, அந்த பொறாமை இல்லாத மனமே அழகு இல்லையா?
2: ஆமா, உண்மையாலுமே. இப்போ ஏன் மனசுல அழகு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, எதையுமே நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல தானே மேம் அந்த அழகு அப்படிங்கறது இருக்கு. அதனால பெரியவங்களுடைய முகத்துல பாருங்க, அவங்க முகத்துல அழகு சுருக்கம் விழும், அதை கூட ரசிக்கலாம் இல்லையா? குழந்தையினுடைய சிரிப்பு இருக்கு, அதையும் நம்ம ரசிக்கலாம். அதெல்லாமே அழகு. இப்ப தோட்டத்துல அழகு அப்படிங்கறது இல்ல, மனசுலதான் அழகு அப்படிங்கறது இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இவங்களுடைய குணம் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கிறாங்கன்னு. அப்போ அவங்களுடைய அந்த குணம் அப்படிங்கறது அழகா இருக்கிறதுனால தானே நம்ம பார்த்து அவங்களை எப்பொழுதுமே ரசிக்கிறோம் இல்லையா?
0: கண்டிப்பா. ஒன்னு வறுமையா இருந்து அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு தெளிவான ஒரு முகம் இருக்கும், ரொம்ப படிச்சுன்னு இருப்பாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க, அழகா சிரிப்பாங்க, அது வந்து பேரழகுன்னு சொல்லலாம். எதுவுமே இருக்காது அவங்க கிட்ட, ஆக்சுவலா கலர் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த மனசு பூத்து அதுல வந்து ஒரு களங்கம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த முகம் அப்படின்றது அது ஒரு பேரழகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கு, என்னென்னவோ இருக்கும், அழகாவும் இருப்பாங்க, ஆனா அந்த கர்வம் அவங்க மனசுல இல்லாம இருக்கும். அது அதை விட பேரழகுன்னு சொல்லலாம்.
2: அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் மனசுல இருக்குங்கறத நம்ம உணரணும்னா, அப்பதான் வந்து புறத்துல இருக்கக்கூடிய அழகு மங்கி போகும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். இப்போ அழகு அப்படிங்கிறது இளமை காலங்கள எல்லாருக்குமே இருக்கும், ஆனா முதுமையாகும் பொழுது மனது அப்படிங்கிற ஒரு அழகு தான் பார்க்கணும். இளமையில பார்த்த மாதிரி உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய அழகு, பார்வையில் இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கறத விட உள்ளார்ந்து நம்ம மனசார்ந்து ஒருத்தவங்க அழகு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுதான் சிறப்பா இருக்குங்கிற ஒரு புரிதலே அந்த மெச்சூரிட்டி
3: வரும்.
0: அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். இப்ப சில பேர் வந்து ரொம்ப கவலையில இருப்பாங்க.

0: இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, துன்பத்துல இருப்பாங்க, அவங்களுடைய முகம் வந்து வாடி போயிருக்கும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அதை வச்சு அவங்க மனசை நம்ம இட போட்டுற முடியாது,
1: இடப்படக்க முடியாது மேம். இல்ல சொல்றதுக்கு ஒரு குறிப்புக்கு சொல்றேன் மேம், நம்ம கவலை நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த சிரிச்ச முகமா இருக்கு இல்லீங்களா மேம், நமக்கு இந்த மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தாலும் நம்ம அது மனசுல முகத்துல காமிக்க கூடாது மேம். நம்ம அதை நம்ம அது யார் பேசினாலும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த முகம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் மேம், இவ்வளவு நம்ம கோபமா இருக்கிறோமா இல்ல பேசுற முடியா பேசாத வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறவங்களான்னு எல்லாம் அந்த முகத்துல பார்த்தாலே தெரிஞ்சிடும் மேம். ஒவ்வொருத்தருக்கு நம்ம முகத்துல இருக்க அழகுல தான் நம்ம இருக்கணும். மனசு நல்லா இருந்தா அகத்தின் அழகு முகத்திலும் தெரியும் சொல்ற மாதிரி மேம், முகம் நல்ல மனக்கவலை எவ்வளவு இருந்தாலும் அது காமிச்சு.
0: இப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க, மனம் தான் அழகுன்னு சொல்றீங்களா?
1: ஆமாங்க இல்லங்க மேம், முகத்தின் அழகு முகம்தான் அழகுன்ற மேம், புஞ்சிரியோட யார வரவேற்கிறோமோ யாராவது வீட்டுக்கு வந்தா வாங்க அந்த புஞ்சிரியோட நம்ம கூப்பிடுறோம் இல்லீங்களா மேம், அதாவது முகத்துல இருக்க அழகுலயே அவங்க தெரிஞ்சிடும் மேம்.
0: கருப்பு சிவப்பு எல்லாம் முக்கியம் இல்ல,
1: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேம், நம்ம முகத்துல அந்த புன்சிரிப்பு மேம் அது ஒண்ணுதான் நமக்கு தேவை மேம்.
0: புன்னகை தான் அழகுன்றீங்க,
1: பேசாம இந்த முகம் வந்து மூஞ்சி தூக்கி வைக்காங்க மேம், யாராவது வந்து அவங்கள ரெண்டு சிரிப்போட அந்த சிரிப்போட வாங்கன்னு கூப்பிடுறதுலயே அவங்களுக்கு இருக்கிற கோபம் கூட தணிஞ்சிரும் மேம். அதுல எப்பேற்பட்டவங்களும் அந்த சிரிப்பு நம்ம கவர்ந்துடலாம்.
0: ஓகேங்க, நன்றி,
1: தேங்க்யூ மேம்.
0: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு மூட்டு.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க.
2: அழகு என்பது நம்மளுடைய மனதில் தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் மேடம். காரணம் என்னன்னா, மனசு தூய்மையா இருந்தா நம்ம பார்க்கறது எல்லாமே அழகாத்தான் இருக்கு. வெளியில அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ் முகத்தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாமே அழகா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் எடுக்க முடியாது. அவங்களோட கேரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபெக்டா இருக்கும்போது அதுவும் கூட ஒரு அழகுன்னு நான் சொல்லுவேன்.
0: இல்ல வந்து இப்போ சில பேர் வந்து கோவத்துல முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு இருப்பாங்கல்ல,
2: ஆமா,
0: அவங்கள பத்தி அவங்களுடைய அழகுன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அதை?
2: அதாவது மேடம், அதை நம்ம குறைச்சு பேச முடியாது, ஏன்னா இந்த கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அழகா இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம அதுதான் அழகு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த அளவுக்கு உண்மையான அழகு எதுனா அந்த கேரக்டர் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன்.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
3: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மேடம், சொல்லுங்க மேடம்.
3: அதாவது மேடம், அழகு அப்படிங்கறதே மனசுலதான் இருக்கு. ஒரு மனிதர்கள் வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, காவியங்கள் காப்பியங்கள் இலக்கியங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் என்ன சொல்றது சொல்லி இருக்கோ அதன்படி நம்ம நடந்தோம்னா அது அவங்களை வந்து அவங்க வந்து சிறந்தவங்க. எப்படி எப்படி சிறந்தவங்கன்னா, இந்த 7-14 லோகத்திலையும் சிறந்த அழகன் அழகின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சும்மா மனசுக்குள்ள 1000 கெட்டணத்தை வச்சுட்டு வெளியில உலாவிட்டு பல்லு மட்டும் வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அழகு கிடையாது. நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்ன சொன்னாங்க, அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், இரக்கப்படணும், திருடக்கூடாது, போய் அந்த மாதிரி அதை வந்து நம்ம உள்வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 100-70 பிராக்டிஸ் பண்ணமுன்னாதான் அதுதான் அழகு. அதை விட்டு போட்டு அது அழகு அப்படி இருக்கிறவங்க தான் இந்த சிறந்து வருவாங்க, அவங்களதான் எல்லாரும் போற்றுவாங்க. அழகுங்கிறது அந்த மனசுக்குள்ளதான் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுன்னு எடுத்துட்டீங்கன்னா, குடும்பத்தை வச்சுக்கிட்டு மாமியார் மாமனார் மாமனார் மாமியாரோட அம்மா அப்பா அவங்க எல்லாம் பட்டினி கிடக்க விரும்பக்கூடாது அவங்க. ஐயோ, நான் அவங்களுக்கு நல்ல குலமகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டு பூனைக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடவே உட்காருவாங்க. அவங்க பேரழகி மேடம் அல்லாட்டு இரக்கம், பெண்ணுனால இரக்கம் அன்பு பாசம், பொறாமப்படக்கூடாது, கெடுக்க கூடாது, ஒருத்தருக்கு உதவி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கூட உங்களுக்கு உபத்திரி செய்யக்கூடாது, அதுதான் பெண்ணின் அழகு மேடம்.
0: கண்டிப்பா உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட உபத்திரம் செய்யக்கூடாது இல்லையா?
3: ஆமாங்க மேடம்,
0: அதுதான் ரொம்ப பெரிய அழகு இல்லையா?
3: ஆமாங்க மேடம், அப்படிப்பட்ட பெண்களை பார்த்தாலே மகாலட்சுமி இருக்கு மேடம், நம்மளுக்கே அவங்கள பார்க்கணும் போல தோணும். அப்படி அது அந்த அந்த அகத்தினோட அழகு முகத்துல அப்படியே பிரதிபலிக்கும் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
3: நன்றி மேடம்.
0: நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கண்டிப்பா பதிவு செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில. அழகு அப்படின்றது உங்களுடைய பார்வையில என்ன?

அழகாக தெரியாமல் இருக்கலாம். புற அழகு நிலையானதல்ல, காலம் செல்ல செல்ல தோற்றம் மாறுபடும். நல்ல குணத்தால், பண்பால், மற்றவர்களிடம் பழகும் தன்மையால், பிறர் துன்பத்தில் உதவும் தன்மையால், மனித நேயத்தால், இவைகளால் மட்டும் நாம் மற்றவர்களுக்கு அழகாக தெரியலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு நேயர் கொழுமக்கொண்டான் பாளையம் ராமகிருஷ்ணன். இவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான மற்றும் நிலையான அழகு மனதில்தான் உள்ளது. ஒருவருடைய குணம், அன்பு, இரக்கம் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் தான் அவரது மனதின் அழகை தீர்மானிக்கின்றன. நம் மனம் தூய்மையாகவும் அன்பாகவும் இருந்தால் நாம் பார்க்கும் உலகமும் சுற்றியுள்ள மனிதர்களும் நமக்கு அழகாகவே தெரிவார்கள். சுருக்கமாக சொன்னால், கண்களால் பார்ப்பது தற்காலிகமான அழகு, மனதால் உணர்வதுதான் உண்மையான, என்றும் அழியாத, மாறாத அழகு அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. பெரும்பாலான நேயர்கள் வந்து கண்டிப்பா எல்லாருமே மனம்தான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 11:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: எண்ணங்களின் வண்ணங்கள்ல தொடர்ந்து நேயர்கள் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: அம்மா வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: அம்மா, திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
1: நன்றி. நன்றிம்மா. அழகு அப்படிங்கிறது கண்களால கண்டு நம்ம அழகை வந்து தீர்மானம் பண்றோமா, இல்ல மனம் வந்து அந்த அழகை இதுதான் சொல்லி தீர்மானமா எடுத்துடாமா கேக்குறேன். எது எடுத்துடுங்க?
0: இல்ல, எல்லாமே மனம் தான் பாக்குது. ஆக்சுவலா வந்து அழகா இருக்குன்னு சொல்றதும் மனம் தான், அழகா இல்லைன்னு சொல்றதும் மனம் தான்.
1: உண்மைதா? உண்மைதா. அதாவது மனம் தான் தலைமையிடம். அதுதான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு அந்த ஐம்புலங்களும் அடக்கி அடக்கி யார் ஆள்றாங்களோ அவங்கதான் அந்த நிலைப்பாட்டுல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து. குடும்ப கண்களுக்கு வேலை என்னன்னா சென்று பற்றக்கூடிய வேலையோட அது முடிஞ்சு போச்சு, அதோட வேலை. ஆனா மனம் தான் வந்து தீர்மானம் பண்ணதுமா இது அழகு அழகு இல்லை அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட மனதை வந்து தூய்மையா வச்சுக்கணும்னு வான்புகள் வள்ளுவம் சொல்லுது. மனத்திட்டன் மாசிலானாதல் அனைத்தலன் ஆகுல நீரப்பெருன்னு சொல்லு. அப்படிங்கும் போது மனதால நம்ம காரியங்கள் எதை செய்யறோமோ அந்த செயல் திட்டங்கள் வந்து அறமும் ஒழுக்கமும் மேன்மைப்பட நிகழ்வுல இருந்துச்சுன்னா அந்த செயலும் அந்த காரியங்களும் அழகுமா.
0: ஒருவருடைய வந்து சொல் செயல் இதுல இருக்கக்கூடிய நேர்த்தி வந்து ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா. சொல்லு சொல்லு கூட ஒரு அழகு அழக உண்டு பண்ணுது, அந்த உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி செயலும் அழக உண்டு பண்ணி கொடுக்கும், அந்த செயலுக்கான பலனும் அழக உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனா அதனால பொதுவா நம்ம வந்து பார்த்துட்டு புற வாழ்க்கைக்கு நிகழக்கூடிய அழகு அனைத்துமே அழகுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல போனோம்னா அது வாழ்வியல் நடைமுறைக்கு வேணா அது சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும். ஆனா வாழ்க்கையோட நிலையை எடுத்து வரைக்கிறது வந்து மனம்தான். அதனால மனதை வந்து அதாவது மனதை வந்து வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத குழந்தைங்கிறார். அதனால மனதை வந்து இப்ப மகாத்மா காந்தி ஐயா இருக்காருன்னு சொன்னாக்க, அவரு ஆடம்பர காலத்துல கல்லூரி படிக்கும் போது மேலைய நாடுகளுக்கு எல்லாம் போகும்போது அவரோட உடைகள் போக்குவரத்துல செலவினத்துல எல்லையில்லாத அழகு புற வாழ்க்கையில அழகு காமிச்சாரு. அப்போலாம் அவரோட அந்த அந்த புற தோற்றத்தை பத்தி யாரும் பேசல. ஆனா பக்கம் வந்து வாழ்க்கையோட நிலையை வந்து சத்தியமும் அறமும்

0: ஒழுக்கம்ங்கிற நிலையை அவர் என்னைக்கு உணர்ந்தாரோ அன்னைக்கு வந்து வயது முதிர்வுல பக்குவம் பார்க்கும்போது சாதாரண ஒற்றையாடையே அவர் அழகு தோற்றத்தை காமிக்குது. அப்போ தோற்றத்தினால் காமிக்கக்கூடிய அழகு அழகு இல்ல, மனம் வந்து நிலைப்பாட்டினால கிடைக்கக்கூடிய அழகுதான் அழகு. அதனால ராமன் போற வென்றாருனாக்க வென்ற நாளுக்கு உண்டான அழகெல்லாம் பேசப்படல, யாரும் இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. அந்த நிலையதான் வீரனின் வெற்றியை அழகுபடுத்தி பேசப்படுது.
1: அவன் நினைச்சிருந்தா ஒரே நாள் ஒரே நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம்,
0: முடிச்சிருந்திருக்கலாம். அந்த நிமிஷத்துல கூட அவன் நிராதமானியா தீங்கு செஞ்சவன் நிக்கிறான், ராவணன் நிக்கிறான், நிராதமான நிக்கிறான், எதுவுமே இல்ல. நினைச்சா ஒரு நொடிப்பொழுதுல தண்ணி மீக்கும் நேரத்துக்குள்ள அவரோட உயிரை வாங்கிடலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு அழகை மேம்படுத்துறதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு தராரு, திருந்துறதுக்காக திருந்திவான்னு பாக்குறாரு. அப்பவும் அவனோட நிலைப்பாட்டுல மாறல அப்படிங்கறனாலதான் அந்த மறுநாள் வந்து அப்போ வந்து இத்தனை வீரம் மிகுந்த வந்து ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கறானா, அந்த கொடுத்த வாய்ப்பு தான் அழகுன்னு பேசப்படுது. அழகுக்கு உதாரணம் சொல்லி எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், சான்றோர் செஞ்ச நிலைப்பாடுதான் அழகு. கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தரையும் இருக்கும் போது பிசுராந்தையார் வராரு அந்த நாட்டை தேடி, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்கறாங்களாம், எப்படி உங்களுக்கு இவ்வளவு அழகும் இவ்வளவு நிறைக்காம தலைமுடி இருக்குன்னு சொல்லி புறத்தோற்ற அழகு கேட்கும் போது அவர் வாழ்வியல் அறத்தோற்றது நிகழ்வு சொல்றாரு. என்னோட மன்னன் வந்து நான் எது செஞ்சேன், என் மன்னன் வந்து என் நாட்டை நல்லா ஆள்றான், நான் ஆரோக்கியமா இருக்கேன், அழகா இருக்கேன், என் மனைவி வந்து நான் கண்ணில் பார்க்கும் போதே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவா, அதனால நான் அழகா இருக்கேன், என்னோட சுற்று நட்புகள்லாம் என்னோட அவ்வளவு அழகா அறத்தோட வாழ்றாங்க, நான் அழகா இருக்கேன்னு சொல்லி அவர் மக்கள்கிட்ட எடுத்து உரைக்கிறார் வரலாறு அது. அது மாதிரி அழகு அப்படிங்கிறது வாழ்வியல் வந்து அறமும் ஒழுக்கமும் சேர்ந்தா சார்ந்த செயலில் தான் மேன்மைப்படுங்கிற செய்தியை சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். கோயில்பள்ளத்திலிருந்து துரை பேசணும்.
1: சொல்லுங்க.
2: அழகிய மலர் வழியோரத்தில் நீண்ட காலம் நின்றுச்சிருக்காதுங்க. அதே போல செயற்கை அழகும் வந்து
1: நிலைக்காது இல்லையா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நேரில் அவருக்கு பேச வந்தது மறந்துருச்சு போல இருக்கு. ஆனால் ஒரு வரியில் திருக்குறள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம். வணக்கம், சொல்லுங்க.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இலங்க பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
3: என்னை பொறுத்த வரைக்கும் முகந்தாமா அழகு.
1: முகம் தான் அழகுன்றீங்களா?
3: ஆமா, பார்க்கும் போதுமே டக்குன்னு பளிச்சுன்றது முகம் தானே. இப்ப ஒண்ணுல ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய அழகான ஒரு குழந்தை, பையனாலும் பொண்ணா அழகான குழந்தை முகத்தை பார்க்கும் போதே நம்ம அந்த பொண்ணு அந்த குழந்தைகிட்ட விளையாடலாமா பேசலாமா அப்படின்னு எண்ணம் தோணும். ஆமா, என்ன தோணும். அப்ப அந்த அந்த அழகு காட்டுறது நம்ம முகம் தான். அந்த பையன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குதா மோசமான குணம் இருக்குதாங்கிறது அப்பந்தான். அழகுங்கிறது முகத்தை தான் காமிக்கும். இப்ப நீங்க நிகழ்ச்சி அழகா நடத்துனீங்கன்னா நான் வந்து இங்க மனக்கண் மூலமா பாக்குறேன். ஆமா, நல்லா நடத்துறீங்க, பரவாயில்ல, நேர்கள் நல்லா பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த நேரத்துல முகத்தை பார்க்க முடியாது. இந்த இடத்துல நாம என்ன பண்ணும், நம்ம ஒரு கற்பனையில பாத்துக்கிற முகத்தை, இவங்க இப்படிதான் இருப்பாங்க இப்படிதான். அப்ப வந்து நம்ம கண்ணுக்கு முன்ன கொண்டு வந்து முகம் தான், நீ என்னதான் நல்லவன் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னா கூட அது அவ்வளவு வருவாரு. நீங்க பலாப்பழத்தை பார்க்க விட பலாப்பழத்தை சுலைய பாருங்க, பாருங்க சாப்பிடணும் என்ன தோணும். ஆமா, அதே போலதான் முகங்கிறது எப்படிங்கன்னா யாரையுமே ஒருத்தரை கவரக்கூடிய அளவு இருக்கக்கூடியது முகம் தாங்க. முகத்தை வச்சுதாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து.
1: எனக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்ககிட்ட கேட்க தோணுது.
3: சொல்லுங்கம்மா.
1: இப்ப மனக்கண்ணால எங்களெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா?
3: மரக்கண்ணால
1: வந்து அறிவிப்பாளர்களை பாக்குறேன்னு சொன்னீங்க
3: இல்லையா? அதனால தான் இல்ல ரொம்ப உயரமானவும் இல்ல சரியான உயரத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப சவுப்பாவும் இல்ல ரொம்ப கருப்பாவும் இல்ல, மா நிறம் வாங்கல அந்த நிறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் வயது கூட 45 மேல இருக்குமா?
1: கண்டிப்பா.
3: இதெல்லாம் எப்படி உங்களுக்கு குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து கற்பனைன்னு சொல்றேன், அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது.
1: இல்ல இல்ல, கண்டிப்பா
3: உங்களுக்கு வயது 45 மேல.
1: ஓகே, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் ரூட்ல போயிட்டு இருக்கோம். அழகு அப்படின்றது கண்டிப்பா முகத்துல இருக்கு அப்படின்னு. நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் பிரதானமா வந்து நேயர்கள் பேசணும் அப்படின்றது தான். கண்டிப்பா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப அழகான கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
4: தூத்துக்குடி

0: மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
0: அதாவது மேடம், ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொன்றும் அழகு மேடம். இயற்கையை ரசிக்கும் போது நம்ம கண்களுக்கு அது அழகாக தெரியும். அதே போல ஒருத்தருக்கு நம்ம மனசால உதவி செஞ்சா அது வந்து மனதால அழகு. அழகு என்பது வந்து ஒவ்வொருடைய பார்வையில வேறுபாடு வேறுபடும். இப்ப நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம பயணம் பண்றோம், அப்ப வந்து நம்ம வேற மாதிரி சிந்தனைகள் இருக்கும். அதே மாதிரி இயற்கையை ரசிக்கிறது, அந்த சிற்பி இது சிலைகளை ரசிக்கிறது, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேறுபட்டு நிற்கிறது. அவங்கவுங்க பார்வையில தாங்க இருக்கு மேடம்.
1: ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தேனியோட பார்வையோட அழகு வேற, ஒரு ஈயோட பார்வையோட அழகு வேற. அப்படிதான்
0: பார்வையோட அழகு வேற. தேனிக்கல் வந்து வண்டுக்களை தேடும் மேடம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி. ஹலோ, வணக்கம். ஓடி எஃப்எம்
2: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலம், சொல்லுங்க.
2: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
1: உங்களுடைய கருத்து?
2: என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, முக அழகு இல்ல மேடம். ஆமா, அதாவது ஆரம்பத்துல ஒரு பாடல் ஒண்ணு போட்டீங்க, அதுல ஒரு வரிகள் வந்தது. ஆமா, பேசும் பேச்சழகு, பேச்சும் வந்து ஒரு அழகு தானே மேடம்.
1: பேச்சழகு, நடை அழகு, உடை அழகு, சிகை அழகு.
2: ஆமா, ஒரு ஒரு மழலை குழந்தை கூட பேசுறது ஒரு அழகுதான் மேடம். அங்க வந்து முக அழகு நமக்கு தேவையில்லை. அந்த குழந்தை பேசும் பேச்சை கேட்டாவே அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி பட்டிமன்றமா இருக்கட்டும், ஒரு நாடகமா இருக்கட்டும், ஒரு பொது மேடைகளா இருக்கட்டும், அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பேசினாங்கன்னா அந்த பேச்சு வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். ஆமா, அதனால வந்து பேச்சளவு தான் சிறந்தது. நமக்கு முக அழகு தேவையில்லை என்பது தாழ்மையான கருத்து மேடம்.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓடி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க.
3: கோயம்பு மாவட்டத்துல செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலம். நீங்க நலமா?
3: நாங்க நலம் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன?
3: அழகுங்கிறது மேடம், உள்ளத்தால் இருக்கிறது அழகு மேடம். சில முகத்தை, அதாவது முகத்துல பாத்தினாலும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, அழகா இருக்குன்னு சொன்னா, அது பாத்தீங்கன்னா காகித பூப்பான் மேடம். மேடம், இப்ப பாத்தீங்கன்னா பல பேர் இந்த காகித பூ அழகா இருக்கு, அதுக்கு தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த பூ தான் இப்ப எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்பவுமே, அது எப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா
1: பிரஷா
3: இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அது வெளியே தெரியாது அழகா இருக்கிற உள்ளத்துல இருக்கிற சுத்தமான மன இது பாத்தீங்கன்னா யாருக்கும் வெளியே தெரியாது. அது பழகி பார்த்தா தான் தெரியும் மேடம். என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளம்தான் அழகா இருக்கணும் மேடம்.
1: உள்ளம்தான் அழகா இருக்கும்.
3: உள்ளந்தான் அழகா இருக்கும். உள்ளத்தால அழகா இருந்தா தான் என்ன அடுத்தவங்க யாரும் பார்த்தாங்களோ கொஞ்சம் பரிதாபம் நிலம் வரும் மேடம். ஆனா இப்ப காலகட்டத்துக்கு அதை எதிர்பார்க்க முடியறது இல்லைங்க மேடம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்துல அழகுதான் பாக்குறாங்க மேடம், உள்ளத்தை யாரும் பாக்குறது இல்லைங்களா மேடம்.
1: இன்றைய காலகட்டம் சொல்லாதீங்க, இன்றைய காலகட்டத்துல மனதோட அழக ரொம்ப தேடுறாங்க. உண்மை
3: அதுதான்.
1: அதான் விழிப்புணர்வு வந்துருச்சு, வெளி தோற்றத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் மதிக்கிறது இல்லன்றது யதார்த்தமான ஒரு உண்மைங்க. அத நம்ம வந்து நீங்க ஊத்து பாத்தீங்கன்னா தெரியும் சமுதாயத்தை.
3: இல்லைங்க மேடம், இப்ப இந்த நான் என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்புறத்தை பாக்க மாட்டேங்கிறாங்க மேடம். உள்ளத்தை இருக்கிற யாரும் பாக்குறது, வெளிப்புற நல்லா இருக்கிறாங்களோ அதைத்தான் மேடம் பாக்குறாங்க இப்ப எல்லாமே.
1: ஓகேங்க,
3: நன்றி,
1: நன்றி, வணக்கம். நேரடி நிகழ்ச்சியில தொடர்ந்து ரசிக்கலாம் ஒரு பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேயர்களே, எண்ணங்களின் வண்ணங்களோட கடைசி 9 நிமிட அவகாசத்துக்குள்ள நாம் இருக்கோம். வாட்ஸ்அப்படியாக ஒரு நேயர் அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஈரோடு கந்தசாமி பாளையம் அக்பர் அப்படின்றவர், அழகு என்பது மனம் மற்றும் கண்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் ஒரு நேர்மறையான உணர்வும் தோற்றமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகை பற்றி பொதுவாக சொல்லிட்டாரு. அதாவது எது அழகுன்னு சொல்லலை, அழகு அப்படின்றது நேர்மறையான ஒரு உணர்வும் தோற்றமும் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பொதுவில் பேசிட்டாரு. வாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: ஹலோ, வணக்கங்க மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் தென் பொன்மலையிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலம், சொல்லுங்க, கருத்தை பதிவு செய்யுங்க.
2: கருத்து வந்துங்க மேடம், மன அழகு தாங்க என்னைக்குமே அழகா இருக்குங்க மேடம். வெளிப்புற அழகுல என்னைக்குமே மாறிடுங்க. நம்ம மன அழகு வந்து என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்பத்தையும் தருங்க. இப்போ வெளியே என்ன வேணாலும் அழகு அது மாறுங்க, காலத்தினால் கரைந்து விடுங்க அந்த வெளி அழகெல்லாங்க. நம்ம என்னைக்கு மனசு அழகா இருந்துச்சுன்னு வைங்க, இந்த இளமை வயதானாலும் இளமையா இருக்கிற மாதிரி தோட்டத்துல இருக்கலாங்க. அதுதான் அந்த அழகுதான் என்னைக்குமே நீடிச்சிட்டு இருக்கு. அந்த மனதினால் அந்த அழகை ரசிக்க நினைச்சேன்னு வைங்களேன், எல்லாமே நம்மளுக்கு அழகா இருக்குங்க. சுற்றத்தார், உறவினர்கள், நாம் காணும் பொருள்கள் அனைத்தும் நம்மளுக்கு அழகாக தான் தெரியும்.
1: ஓகேங்க,
2: மன அழகுதான் சிறந்ததுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம். நன்றி. ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
3: மசனகுடியிலிருந்து கனக சபாபதி மேடம். நலமா?
1: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமுடன் வளமுடன் இருக்கோம் மேடம்.
1: சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க.
3: என்னை பொறுத்தவரை மனசை தான் அழகா வச்சுக்கணும் மேடம். மனதை அழகாக வைத்துக் கொண்டாலே எல்லாம் நம் கண்களுக்கு அழகாகத்தான் தெரியும். அதனால் மனதை தான் ஒரு மனதாக்கி அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னோட சிறந்த ஒரு கருத்து மேடம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
1: ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
4: ஹலோ,
1: சொல்லுங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: கிருஷ்ணமூர்த்தி நாகூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன?
4: அதாவது முகத்தின் அழகுங்கிறது ஒரு நிலையில்லாதது, அகத்தின் அழகுங்கிறது நிலையானது. அதாவது அகத்தின் அழகுங்கிறது குணத்தை தான் குறிக்கும். அது வந்து உதாரணம் சொல்லணும்னா, இப்ப மகாபாரதத்துல கர்ணனுடைய குணம் எப்படின்னா வள்ளல் குணம். அது பிறந்திருந்து இறக்கம் வரைக்கும் மாறவே இல்லை. அதே மாதிரி அன்னை தெரசா, அவங்ககிட்ட அன்பு இறக்கங்கிற ஒரு குணம், இதெல்லாம் அகத்திலிருந்து வர்றது. அவங்களுக்கு எல்லாம் முக அழகு அந்த எல்லாம் தேவையில்லை. அந்த அன்பு இறக்கங்கிற அகத்தின் அழகு எப்பவுமே முக்கியம். அதே மாதிரி தர்மர், அவருடைய குணம் பொறுமை, அது அகத்தின் அழகு தான். அந்த மாதிரி குணங்கிற அகத்தின் அழகு தான் எல்லாருக்கும் வேணும்.
1: இன்னொருத்தரை மறந்துட்டீங்களே.
4: என்னங்க?
1: இன்னொருத்தரை மறந்துட்டீங்களே. அப்துல் கலாம் ஐயா, அவங்கள மறந்துட்டீங்களே.
4: அவங்களும் அப்புறம் அகத்தின் அழகு தான் அவங்களுக்கும். இந்த மாதிரி அகத்தின் அழகு இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே பெரிய பெரிய பாக்கியம் வந்து
1: சொல்லுங்க.
5: நாம் புன்னகிப்பதை விட மற்றவர்கள் புன்னகிப்பதை ரசிப்பதும் அழகுங்க.
1: மற்றவர்களை புன்னகைக்க வைத்து ரசிப்பதும் ஒரு அழகுன்றீங்க.
5: ஆமாங்க.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் அழகு தான் இல்லையா? இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை ரசிக்கிற மனசு எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம ரசிக்க பழகணும். அது இன்னொரு நேயர். ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம். சொல்லுங்கம்மா.
6: உங்களுக்கு அனிச்சம்பு வந்து மோந்து பார்த்தாலே வாடும். வந்து உருந்தளி முகம் வேறுபட்டு
1: வேறுபட்டு சொன்னாலே வாடிடும்.
6: முகநக நட்பு நட்பு நட்பு பத்தி சொல்லிட்டாங்க, நட்பு
1: கண்டிப்பா. உங்க வீட்டில் என்ன இருக்குன்றது முக்கியம் கிடையாது, அதை நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம் இல்லையா.
6: இறைவன் கூட நம்ம குணத்தையோ செல்வத்தையோ பாக்குறதுல, நம்ம தோற்ற தோற்றத்தை பாக்குறது இல்ல, குணத்தை தான்
1: பாக்குறது. ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், முட்டியஃபம் பேசுங்க. லைன்ல இருக்கீங்க,
7: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் பரிமலா டிவி சென்னை பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க
7: மேடம். மன அழகுதாங்க மேடம், அழகு. நம்ம ஒரு இயற்கையை ரசிக்க போறோம் அப்படின்னாலும் கூட மனசு நல்லா அமைதியா நல்லா இருந்தாதான் அந்த இயற்கையவே ரசிக்க முடியும். எதை ஒரு அழகையும் நம்ம ரசிக்கணும் பாக்கணும்னா நம்ம மனது அழகா இருக்கணும், மனது வந்து அமைதியா இருக்கணும், நல்லா இதா இருந்தாதான் நம்மளால அந்த பார்வையும் நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா
7: ஒரு இயற்கை, ஆமா, மனசு அமைதி இல்லாம இருந்தானா நம்ம கண்ணு பாக்குறது அந்த இயற்கை கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த அழகு கூட தெரியாது. மனது அமைதியா இருக்கிறப்பதான் அந்த
1: நிகழ்ச்சியில தொடர்பு கொண்ட அத்தனை நேயர்களும் ஒரே ஒரு நேயத்தை வர மத்த எல்லாரும் சொன்னது மனசு அழகா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் இல்லையா. மனம் அழகா இருந்தா மட்டும்தான் அவர் சொன்ன மாதிரி கண்ணாடியில பார்த்தாலும் சரி எதிரில பார்த்தாலும் சரி நமக்கு எதிரில இருக்க விஷயங்கள் அழகா தெரியும், அதுல இருக்க அருமைகள் தெரியும், மற்றதெல்லாமே தெரியும். நம்மளுடைய மனமே நமக்கு அழகா இல்லாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து நம்மளால சரியா பார்க்க முடியாது, அதெல்லாம் அழகா இல்லாம போயிடும். நேயர்கள் வந்து கருத்து

வந்து ரொம்ப அழகாக பதிவு செஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன கருத்தை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் சொன்னது அதுதான், அழகு வந்து மனது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. மனம் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதிரில் இருக்கவங்க எப்படி வந்து பார்க்குறாங்களோ அப்படி வந்து அது பிரதிபலிக்கும். அந்த மாதிரி ஒரு இயல்பு வந்து நம்ம மனசுக்கு இருக்குது. அந்த மனக்கண்ணாடி அப்படின்ற ஒன்றில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வேணால் எதிரில் நிற்கலாம், ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து முக அழகு பிரதானமாக தெரியுமா இல்லை மன அழகு பிரதானமாக தெரியுமா அப்படின்றது அமையும். கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி மனம் அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனக்கண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அழகாக தெரியும். மனசை வந்து நம்ம எப்போவுமே வந்து அழகாக இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிரில் இருக்க எதுவுமே நமக்கு அழகாக தெரிய வாய்ப்பில்லை. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தொடர்பு கொண்டு பேசிய எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி தேவிகா.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை. ஓய்வு பெற்ற பேராசிரியர் எல் மூர்த்தியே அவர்களுடனான நேர்முகத்தின் 3 பகுதி.

பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்கானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:45 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு குறித்த நேர்முகம், பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்கானம், 9:30 நாடக மலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், நாடகம் எழுதியவர் மணல்மேடு குடி கவி வெண்ணிலவன், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ் ஜான்சன் ஆகியோர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டியம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: Bharat Mandapam in New Delhi today. Chaired by Finance Minister Nirmala Sitharaman, the meeting will discuss policy reforms to resolve GST disputes and improve the flow of input tax credit with the aim of reducing the time and cost of compliance. The nation is celebrating the 94th anniversary of the Indian Air Force today, established on the 8th of October in 1932. This momentous occasion marked the beginning of a vision for air power that would shape the nation's defence for decades to come. On the occasion, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah have extended greetings to all air warriors, veterans and their families. Veteran actor Nana Patekar passed away at the age of 75 after suffering a severe cardiac arrest at his residence in Goa this morning. Patekar, one of India's most acclaimed actors, was known for his performances across Hindi and Marathi cinema with a career spanning several decades. He earned widespread recognition for films such as Parinda, Krantiveer, Ab Tak Chappan and Welcome. Prime Minister Narendra Modi has expressed grief at the demise of the renowned actor of Hindi and Marathi cinema in a social media post. The Prime Minister said Nana Patekar brought remarkable versatility and creativity to every role and played characters that will be remembered for generations. Benchmark domestic equity indices were trading around 1% lower in the forenoon session today. The Sensex declined 703 points to 71,936, while the Nifty lost 248 points to 22,355 when reports last came in. Barring IT, PSU banks and housing finance, all other sectors were witnessing selling pressure. The Indian Meteorological Department has forecast heavy rainfall at isolated places over Keralam, Mahe, Tamil Nadu, Puducherry, Karaikal, Uttarakhand, West Bengal and Sikkim today. And with that, we end this news bulletin.
1: Akashwani Udagamandalam Vanu Nilayam UTFM 101.8 Neram 12 மணி 10 நிமிடம்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: தொடர்ந்து நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேஹிதியே. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரியா, 12:10 ஸ்நேஹிதியே அப்படின்னா இது முழுக்க முழுக்க மகளிருக்கான நிகழ்ச்சி மட்டுமே அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மகளிர், நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வச்சுருப்போம் இல்லைங்களா. நம்ம வந்து சில ஹெல்த் டிப்ஸ் வச்சுருப்போம், இல்லை குக்கிங் டிப்ஸ் வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. என்னதான் நிறைய பேர் வந்து வெளியிலிருந்து ஆண்கள் வந்து சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தாலும், பெண்கள் கையில் அது வந்து சேமிப்பா ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஏதாவது ஒரு ஆபத்துலயோ இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சில நமக்கு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுற நேரத்துல வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா. சோ அந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அந்த மாதிரி சேமிப்புக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆனது இன்னும 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு அதை பத்தி எல்லாம் பேசலாம். உள்ளூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்கள் 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம். நிறைய பெண்கள் இருப்பாங்க, வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு வேலைக்கும் போறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கறனால உங்களுக்கு கால் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக என்னால் மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த டிப்ஸ் எல்லாம் டைப் பண்ணி 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய தகவல்கள் அனுப்பலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்துன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகாதாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும் மகா. உங்க ஹலோ கேட்டதுக்கு அப்புறம் நான் கூட ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, சூப்பர் மகா. இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க?
1: அதாவது சகோதரிகளுக்கு கொஞ்சம் யோசனை சொல்ல போறேன், யோசனை சொல்லுவாரு. அதாவது மேடம், நிறைய ரேடியோவெல்லாம் நான் கேட்பேன். நிறைய ரேடியோவில எல்லாம் சகோதரிகள் வந்து, ஐயோ என் கணவர் அன்பா இல்ல குடிக்கிறாரு அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க. ரேடியோலதான் கேக்குறேன். அப்ப அழுகிறது நம்ம அழுகிறதுனாலயோ நம்ம கதறனாலயோ ஒரு குடியார கனவு திருந்து போறது இல்ல. குடிக்கிறது அவங்க தானே குடிக்கிறாங்க, நம்ம குடிக்கலையே. நம்ம நல்லாதானே இருக்கோம். நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம அந்த குழந்தைக்கோ அப்பா இல்ல, குழந்தை இல்லைன்னா அப்பா அம்மாவோ அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டவங்க இல்லையா? நம்ம எது கதறணும்? நம்ம எதுக்கு நம்ம கணவனோட கெட்ட பழக்கத்து நம்ம எது கதறணும்? நம்ம ஏன் கேவலப்படையணும்? அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம பெண் கிங்க. நம்ம வந்து நம்மளால எது முடியாது, எல்லாமே முடியும். உங்களுக்கு வந்து விவசாயம் பிடிச்சுன்னா விவசாயம் பாருங்க, ஒரு ரெண்டு மாடு வாங்கிக்கட்டுங்க, கோழி வாங்கிக்கட்டுங்க, நாட்டுக்கோழி வாங்கிக்கட்டு நீங்க கோடீஸ்வரி ஆயிருவீங்க. அப்புறம் இல்ல ஒரு டிரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி வித்துக்கிறீங்களா? என்னமா அது தொழில் கொடி கட்டி இன்னைக்கு லேடிஸ் தான் பறந்துட்டு இருக்கும் போது எதுக்கு நீங்க கதறீங்க? கதறு குடிக்கிறாரு அப்படின்னாக்கா, குடிகார கணவன் குடிக்கிறாருன்னா அவர் வந்து சிறுமூலை வந்து அவருக்கு வந்து சிறுமூலை முகலாம் அதெல்லாம் பாதிக்கும். பாதிக்கிறதுனால நீதி எது, நேர்மை எது, நியாயம் எது, தர்மம் எது, நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம செய்யறது தவறா அப்படின்னு அவங்களுக்கு உணரக்கூடிய தன்மை இருக்காது. அவங்க போய் நீ கதறி எழுதிட்டு ஐயோ நீங்க அப்படி செய்யாது இப்படி செய்யற, நோ யூஸ் அட் ஆல், எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம குழந்தைகளையோ அம்மா அப்பாவையோ காப்பாத்துக்கிறது நம்ம புது பிறவியா, மீண்டும் புது பிறவியாகி அந்த கணவரையும் நம்ம மறந்துட்டு அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன, நம்ம நல்லது செய்வோம், நாட்டுக்கு நல்ல செய்வோம், வீட்டுக்கு நல்ல செய்வோம் தைரியமா கேட்டு. எத்தனை பெண்கள் எப்படி கணவன் வந்து உதவல அப்படிங்கறதுக்காக கவலைப்படாம எப்படி கோடீஸ்வரிய வாழ்றாங்க தெரியுங்களா? அவங்கள பாருங்க, அவங்கள மாதிரி வாழ முயற்சி பண்ணுங்க. அழுகாதீங்க, ரேடியோல சொல்லி கதறது இதெல்லாம் விட்டுருங்க. கதறனால நீங்க கதறனால அவர் திருந்துறாருனா கதறலாம், போறது இல்ல. விட்டாலாயின் வெட்டன மரணம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது நம்மளுக்கு கிடைக்காது, கிடைக்காது, கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருங்க. விட்டு போட்டு நம்ம ஜெயிக்கணும், நம்ம உடம்ப பாக்கணும். நம்ம சுவர்ந்தாவது நம்ம கவலைப்பட்டு இணைய காலத்துல நம்மளை யாரு பாப்பா? யாருமே பாக்க மாட்டாங்க. அது ஒரு லூசு ஏறக அப்படின்னு சொல்லுவாங்க. லூசுன்னு போயிருவாங்க அதுங்க, நல்ல சிங்கப்பெண்ணுன்னு
0: பேர் வாங்க. சூப்பர் மகா, நன்றி. ரொம்ப அழகா எல்லாருக்குமே வந்து உங்களோட கான்பிடன்ஸ் அழகா கொடுத்துட்டீங்க. சோ பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் சார்ந்துதான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து யோசிச்சு அழுகிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் நேரம் இருக்காதுன்றது உண்மைதான். சோ அந்த மாதிரி அழுக வேண்டாம், கான்பிடண்டா சிங்க பெண்களா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. சோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில மேலும் பல தகவல்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியும் பேசலாம் அப்படின்றது இருக்கும். சோ இந்த பாடலுக்கு அப்புறமா அந்த தலைப்பின் கீழ நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:26 ஆயிடுச்சு. சிநேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே இப்போ நம்ம பேச போறதாக சொன்னோம் இல்லைங்களா, பாடலுக்கு அப்புறம். அதாவது சில பெண்களுக்கு ஒரு 45 வயதுக்கு மேலிருந்து ஒரு 55 வயதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில அறிகுறிகள் வந்து உடல் நலத்தில் வந்து ஏற்படும். இப்போ திடீர்னு உடல் சூடாகும், இரவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், என்னதான் வெளியில ரொம்ப குளிராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நம்ம போர்வையே போத்தலைனாலும் அதிகமாக வியர்க்கும். அதே மாதிரி தூக்கத்துல மாற்றம் ஏற்படும், மனநிலையில கூட மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்மம் போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்கும். சோ இந்த மாதிரியான நேரத்துல வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, இதை சரி ஏதோ ஒரு அறிகுறி, இது வந்து நம்ம சரியா தண்ணி குடிக்கல அதுக்கான இது, அந்த மாதிரி அதை வந்து ரொம்பவுமே எளிதா கடந்து போயிடுறாங்க பெண்கள். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து பெண்கள் யோசிக்கிறதே இல்லை. இந்த வயதுல, அதாவது 45 கால வரையிலான வயதுல தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் நிற்கும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நேரத்துல தான் பெண்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வரும். இதை வந்து நம்ம பயம்புறுத்துறதுக்காகவோ இல்ல அதை பத்தி பயப்படுறதுக்காகவோ எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையில பருவம் அடையிறதும் தாய்மை அடையிறதும் ஒரு இயற்கையான ஒரு விஷயமோ, அதே மாதிரிதான் இந்த மாதவிடாய் நிற்கும் காலமும் அதுவும் ஒரு இயற்கையான விஷயம் தான். என்ன நம்ம உடல்நிலை மாற்றங்கள் இந்த மாதிரி ஏற்படுறப்போ

வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி அறிகுறி ஏற்படுறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் கூட தென்ன திடீர்னு நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க, என்ன இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு இது வருது, இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்காமல் எதனால் இந்த மாற்றம் அப்படின்றத யோசித்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுனா உபயோகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் உறுதுணையாக இருக்கலாம். இந்த தலைப்பில் மேலும் பல தகவல்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

12B திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:34 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக ஒரு டிப் அனுப்பியிருக்கும் நேர் யாரு எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து பிரியா அவர்கள் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனோபோஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, மாதவிடாய் நிற்கும் காலம், அந்த காலகட்டத்தில் குளிர்ச்சியான உணவு முறைகள் எடுத்துக்கொள்வது நல்லது, நிறைய பழங்கள், குளிர்ச்சியான பழங்கள், நீர் சத்து உள்ள பழங்களை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்களும் உங்களுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உள்ளூர் நேர்கள் 9344-9301-08 அப்படின்ற எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342-9001-08 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்கள் 8300-1901-08 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். முழுக்க முழுக்க பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சி தான் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து என்னென்ன சாப்பிடலாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் குறைபாடு வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் கால்சியம் நிறைந்த உணவுகள், நம்ம தயிர், ராகி போன்ற உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா கால்சியமும் இருக்கும், அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய பொருளாக இருக்கு. அதே மாதிரி புரோட்டீன், காய்கறிகள், பழங்கள், விட்டமின் டி, எலும்புகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து விட்டமின் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சூரிய ஒளியில் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிது, சில உணவுப் பொருட்கள்லேருந்தும் நமக்கு கிடைக்கிது. இதை தாண்டி தண்ணீர், அதாவது போதுமான ஹைட்ரேஷன், நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்தும் வந்து போதுமான அளவில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி எதை குறைக்கணும், முக்கியமாக எதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகிறவங்க கூட தெரிஞ்சு வர்றது, வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா சரி ஒரு டீ குடிச்சிடலாம், சரி ஒரு டீ குடிச்சிடலாம், ஒரு வேலை முடிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த டாஸ்க் முடிச்சுட்டா அது ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு டீ குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி காஃபி டீ அதிகமாக குடிக்கிறத தவிர்க்கணும். முக்கியமாக சர்க்கரை ரொம்பவுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது பதப்படுத்திய உணவுப் பொருட்கள், வெளியிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, பேக்கேஜ்டு ஐட்டம், ஒரு பொட்டலத்தில் வர அந்த பதப்படுத்திய உணவுப் பொருட்களை அறவே தவிர்க்கணும். அதே மாதிரி உப்பும் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலராக நம்ம உடலுக்கு தேவையான சின்ன சின்ன ரெகுலர் வாக்காக இருக்கட்டும், இல்லைனா ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் பண்ணணும். உடனடியாக மருத்துவரை அணுகணும், நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கணும், இந்த மருந்து எடுத்துக்கணும், அந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்த உணவு பழக்கங்கள் மூலமாகவும், கொஞ்சம் வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாகவுமே இதை வந்து நம்ம சமாளிச்சலாம். ரொம்பவுமே முடியலை, கண்டிப்பாக மருத்துவரை அணுகியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நிலைமை வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி. அதே மாதிரி நம்மளுக்கு படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும், இந்த வயசுல இந்த மாதிரி வரும், அதனால நம்மளே இந்த மெடிசன் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. ஹெர்பலா நான் இந்த மெடிசன் எடுத்துக்கிறேன், அந்த மெடிசன் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஸோ பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோய் கிடையாது, இயற்கையாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை மாற்றம் தானே தவிர ஒரு நோய் கிடையாது. இது பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனா நம்மளுக்கு தேவையான ஒரு சின்ன ப்ரிகாஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையா மட்டும் நம்ம இந்த விஷயத்துல இருந்தா போதும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு அருமையான வேறொரு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில சந்திப்போம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழின் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்புத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதுதொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
2: 2023 ஏப்ரல் 25 பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2ஆம் தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
3: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளேயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்ரூவ் படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்களுடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களுடைய வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
1: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு 76 வயது. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
4: குழந்தை என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் அ வெரி நைஸ் பர்சன், டோன்ட் கில் ஹிம். நீ என் வழியில் வரலன்னா நான் எதுக்கு ஒன்ன கொல்ல போறேன்? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. ஒருத்தது என் கண்ண,
5: எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் இங்கே தான் இருக்கும், மேல ஒன்னத்தை கொண்ட போங்க முடியாது. 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்தப்பாங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ண காதல ஏறக்கணமே ஒதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலோ அந்த நிலோ வேறு 2 நாளைக்கினாலும் என் பேரலி இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
1: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும்

0: மேற்பட்ட ஏவுகணைகளையும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஜஸ்டினா மிக்குல்ஸ்கைட்டை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் எம்எஸ்எம்இ பெர்ஃபார்மன்ஸ், சுருக்கமாக ரேம்ப் ஸ்கீம் ஆகும். தமிழில் இதை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்திறனை உயர்த்தி வளர்ச்சியை விரைவுபடுத்தும் திட்டம் என்று சொல்லலாம். ரேம்ப் என்றால் என்ன? நமது நாட்டில் ஏராளமான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் உள்ளன. எம்எஸ்எம்இ என்றால் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் என்று பொருள். இந்த நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் பல சிறு தொழில் நிறுவனங்கள் சில சவால்களை சந்திக்கின்றன. உதாரணமாக, தொழில் வளர்ச்சிக்கான நிதி கிடைப்பதில் சிரமம், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சிரமம், சந்தையை விரிவுபடுத்த முடியாமை, டிஜிட்டல் வசதிகளை முழுமையாக பயன்படுத்தாத நிலை, திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறை, பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடுவதில் சிரமம் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த சவால்களை குறைத்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான முயற்சி தான் ரேம்ப் ஸ்கீம். ரேம்ப் திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் எம்எஸ்எம்இ நிறுவனங்களை வலுப்படுத்தி அவற்றின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது ஆகும். சிறு தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டால் அவற்றின் உற்பத்தி அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். ரேம்ப் திட்டம் எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் பல்வேறு தேவைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுகிறது. முதலாவது, தொழில் வளர்ச்சி. தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தி வளர உதவும் சூழலை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். இரண்டாவது, நிதி அணுகல். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் அமைப்புகளை மேம்படுத்துவது முக்கிய பகுதியாகும். மூன்றாவது, தொழில்நுட்ப மேம்பாடு. இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாமல் தொழிலை வளர்ப்பது மிகவும் கடினம். எனவே புதிய தொழில்நுட்பம், டிஜிட்டல் வசதிகள் மற்றும் நவீன தொழில் முறைகளை பயன்படுத்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது. நான்காவது, சந்தை வாய்ப்பு. ஒரு நல்ல பொருளை தயாரித்தால் மட்டும் போதாது, அதை சரியான வாடிக்கையாளரிடம் கொண்டு செல்ல வேண்டும். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் புதிய சந்தைகளை அடையவும் விற்பனையை அதிகரிக்கவும் உதவும் நடவடிக்கைகளுக்கு ரேம்ப் முக்கியத்துவம் அளிக்கிறது. முடிவாக, ரேம்ப் ஸ்கீம் என்பது எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் ஒரு மிக முக்கிய முயற்சியாகும். இதன் மூலம் சிறு தொழில் நிறுவனங்கள் வலுவாகவும் போட்டித்திறன் மிக்கதாகவும் நவீனமாகவும் வளரக்கூடிய சூழல் உருவாக்கப்படுகிறது. ஒரு சிறிய தொழில் என்று சிறியதாக இருந்தாலும் சரியான திட்டமிடல், தொழில்நுட்பம், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் கிடைத்தால் நாளை பெரிய நிறுவனமாக வளர முடியும். எனவே சிறிய தொழில் என்றாலும் சிறிய இலக்கு வேண்டாம். தொழிலை வளர்ப்போம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம்.

0: protecting national interests and described the Indian Air Force as the custodian of the skies. India has accused Pakistan of doublespeak on terrorism, saying Islamabad is attempting to gloss over its support for terror groups by announcing a reward for information on Jaish-e-Mohammed chief Masood Azhar. India said the world has not forgotten the 9/11, 26/11 and Pahalgam attacks. Exercising its right of reply in the UN General Assembly, India's First Secretary Raghu Puri said terrorism cannot be defeated through declarations and called for action against its perpetrators, financiers and sponsors. Puri questioned Pakistan's claim that Azhar is hiding in Afghanistan, noting that the Taliban government has rejected the assertion. He also termed Pakistan's fresh 7 million rupee reward for information on Azhar a gimmick. The Supreme Court today directed the centre to constitute a three-member committee to examine whether pharmaceutical companies' marketing practices, including gifts and other benefits offered to doctors, require statutory regulation. A bench of Justices Vikram Nath and Sandeep Mehta issued the direction while hearing a plea seeking action against unethical interactions between drug companies and doctors. Benchmark domestic equity indices were trading over 1% lower in the afternoon session today. The Sensex declined 883 points to 71,756, while the Nifty lost 308 points to 22,095 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Akashwani Udagamandalam Vanol Nilayam, UTFM 101.8. நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். நேர்கள் தொடர்ந்து வண்ண வண்ண பூக்கள் கேட்கும் முன்,
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். தொடர்வது ஹிந்தி மொழி பாடல்.

கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குரலில் ஜுபிடா திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மலையாளம் மொழி திரைப்பட பாடல்.

கேட்ட பாடல் ஜா திரைப்படத்திலிருந்து ராஜேஷ் பாபு, சூர்நாத், நஜாம் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டீங்க. நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:21 நிமிடம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் தி கோதாவரி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தெலுங்கு மொழி பாடல் நிகழ்ச்சியில் தொடர்வது ஹிந்தி மொழி பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஜோடி ஹக்கி திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603.34 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி.வி. சிந்துவும் தன்வீர் சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 10வது இந்திய கைபேசி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், தொலைத்தொடர்பு மின்னணுவியல் பிரிவுகளில் பரிணாமத்தை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5G அலைக்கற்றை சேவை சென்றடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 5G கட்டமைப்பின் கீழ் 550,000 அதிகமான நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, நாட்டில் தற்போது 55 கோடி மக்கள் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறினார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விமானப்படையின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டை பாதுகாப்பதில் இப்படை வீரர்களின் துணிச்சல், தொழில் நேர்த்தி, ஒழுங்குமுறை, தயார் நிலையை எடுத்துரைத்தார். இந்திய விமானப்படையின் வீர தீரத்தை பறைசாற்றும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நவீன தொழில்நுட்பங்கள் தரவுகளுடன் அச்சுறுத்தல்களை இந்திய விமானப்படை இலகுவாக எதிர்கொள்வதாக பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விமானப்படை வீரர்களின் வீரத்திற்கு சான்றாக திகழ்கிறது என்று பாராட்டிய பிரதமர், அவர்களது தன்னிகரற்ற துணிச்சல், அர்ப்பணிப்பு, செயல்திறனுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நெருக்கடி நிறைந்த சவால்களின் மத்தியிலும் தங்களது திறன்களை வானில் சாகசங்களுடன் விமானப்படை வீரர்கள் வெளிப்படுத்துவதாக போற்றியுள்ளார். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சரக்கு சேவை தொடர்பான குறைகளை களைவதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள், வரி சுமையை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரக்கு சேவை வரியின் அடுத்த கட்ட நடைமுறைகளுக்கான 5 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதன்படி நிர்வாக சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம் பதிவு முறைகள், உள்ளீட்டு வரி வரவு மற்றும் நிதி திரும்ப பெறுதல், குறைகளை களைவது, ஏற்றுமதி சேவை மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது. காலநிலை மாற்ற சவால்களின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஃபிஜியில் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய வெப்பமயத்தை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்குகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற தமிழக வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படுகின்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக இணைந்து 2015 சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பாரிஸில் அறிமுகம் செய்தன. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இது வகை செய்கிறது. சூரிய சக்தி மூலம் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 129 உறுப்பு நாடுகளுடன் சூரிய சக்தி திறனில் சர்வதேச தளமாக இந்த கூட்டமைப்பு உருவெடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குறைந்த செலவில் சூரிய சக்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், கட்டமைப்பு வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்க்கும் புதிய நிதியம் போன்றவற்றிற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தனி கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கான நிலையான எரிசக்தி பாதை முன்னெடுப்புடன் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உறுதி செய்து வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வேட்பாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய பார்வையாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் காப்பறை திறக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது திருப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்ட எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் மொத்தம் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான செங்கல்பட்டு ஆத்தூர் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் முதன்முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 603.34 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் 90,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் காய்ச்சல் பரிசோதனை முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருநிறுவனங்கள் வீடு கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்குவது கண்டறியப்பட்டால் முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். மாநிலத்தில் இந்த ஆண்டு இதுவரை 10 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் தினந்தோறும் 1,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று அதிகாலை கோவாவில் காலமானார். அன்னாருக்கு வயது 75. தமிழில் காலா பொம்மலாட்டம் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ மற்றும் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பன்முக திறமையுடைய நானா பட்டேகர் ஹிந்தி மராத்தி திரையுலகில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நானா பட்டேகரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை புனே அருகே டான்ஷேயில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக காஞ்சிபுரத்தில் இரு விரல்களால் காரை இழுத்துச் சென்று யோகா பயிற்சியாளர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். யோகா பயிற்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
3: என் பேர் கனிஷ்கா. யூனிவர்சல் அகாடமி மற்றும் யூனிவர்சல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து ஃபவுண்டராக இருக்கேன். கார் புல்லிங் எதுக்காகன்னா அவேர்னஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸால எதுக்காக பாதிப்பு படுறோம்னு இருக்கு. ட்ரக்ஸால ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது. கார் புல்லிங்கால என்னன்னா நம்மளால ஸ்ட்ரென்த் கான்பிடென்ட் இது உருவாக்கி கொடுக்குது. போதை பொருள்லேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கான்பிடென்ட் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியே வரணும்னா சில யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால எல்லாரும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நாகை வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைவால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட பகுதியில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு சாலை உரங்களில் உப்பு குவியல்கள் சேமிக்கப்பட்டு தார்பாய் மற்றும் பனை உரைகள் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் 1 கிலோ உப்பு 60 பைசாவிற்கு கேட்பதால் உற்பத்தியாளர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விற்காமல் வைத்துள்ளனர். பின் விலை குறைவாக விற்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பன்னர்கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து அம்மன் சிலை இன்று புறப்பாடு கண்டருளியது. தமிழகம் கேரளம் மாநில போலீசார் பாதுகாப்புடன் மேலத்தாளங்கள் முழங்க முத்துக்குடையுடன் ஊர்வலமாக இது கொண்டு செல்லப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட 22 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603.34 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Forecast heavy rainfall conditions over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry, Karaikal, Uttarakhand, West Bengal and Sikkim during the day. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government to connect 25 crore students through digital and online education programs. 5G connectivity reaches every district with over 5,50,000 base stations. GST Council deliberates on policy reforms to resolve disputes and improve input tax credit flow. Supreme Court directs Centre to form committee to curb unethical pharma marketing practices. Veteran actor Nana Patekar passes away. India accuses Pakistan of doublespeak on terrorism, says Islamabad cannot gloss over support to terror groups. And the nation honors sacrifices of air warriors on Air Force Day. With that, we end the midday news.
1: Akashwani Udagamandalam Vanol Nilayam OTFM 101.8 நேரம் 2:15. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் கேட்கலாம்.

பிரசாதமண்டி மரகாரண்டு அந்த முண்டி ஏ அச்சணி கே கோலா குடகர கட்டி சகல்லுனா கட்டி மாடி பரகு பப்பாது பரகார மரகு பப்பாது மரகாரா.

அம்ம பாலா ஒய் பது குருந்த மாலை தெரு, ஐயா பாலா ஒய் பது கரு மாடு தெரு, லீலே அம்ம வாலா ஒய் பது பனரிக தெரு, பாலா ஒய் பது குருந்த மாலை தெரு, லீலே அம்ம வேலா ஒய் பது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்பயன மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய நாளினுடைய நிகழ்வுகள் சம்பவங்களாக அரங்கேறுகின்றன. நாளை அது செய்தியாக மாறுகிறது. அதன் பிறகு வரலாறாக நிலை பெற்று விடுகிறது. ஒரு சாதாரண நிகழ்வை அல்லது சம்பவத்தை வரலாறாக பதிய வைப்பது ஒரு ஊடகவியலாளரின் முக்கியமான பணி. அவர் பதிய வைப்பதை தான் நாம் வரலாறாக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அவர் பதிவு செய்வது நிகழ்வுகளையோ செய்திகளையோ அல்ல, வரலாற்றினை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆங்கில பேராசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான மூர்த்தி லிங்கா கவுடர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
1: ஒரு ரியல் டைம்ல நடக்கிற ஒரு இன்சிடென்டா இருக்கட்டும், ரியல் டைம்ல நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், தொகுத்து வழங்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதற்கு முதல்ல ஒரு தைரியம் தேவைப்படும். ஒரு செய்திய எப்படி செய்தியா மாற்றணும், எதை செய்தியா மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயம்
3: கத்துக்கிட்டோம். அப்போ சின்ன வயசு கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துல நானும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். செய்தியாளராக வந்து எப்படி செய்தி எழுதுறதுன்னு சொல்லி கத்துக்கிட்டு அங்க ஆரம்பிச்சு என்னுடைய நீங்க சொன்ன என்னுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள். அது மாத்திரம் நிறைய புக்ஸ் படிப்பேன், எக்கச்சக்க புக்ஸ் படிப்பேங்க. இன்றைக்கு தமிழ் திசை பத்திரிகையினுடைய மாவட்ட மற்றும் கொங்கு மண்டல நிருபராக இருக்கிறேன். குறைஞ்சது வாரத்தில் 2-3 ஆர்டிக்கல் வந்து என்னால தெளிவா எனக்கு எழுத முடியுது.
1: பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளுடைய பொழுத காணாம ஆக்குறது ஒரு பொழுதுபோக்கு, நம்மளுடைய பொழுத பயனுள்ள வகையில மாற்றுறது இன்னொரு பொழுதுபோக்கு. இதுல ரெண்டுலயுமே நம்ம அடிக்ஷன் ஆகலாம். நீங்க செய்தியாளராக மாறினது இருக்கீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நம்ம படிச்சாதான் எழுத முடியும், அதற்கான நாலேஜ் நம்ம வளர்த்துக்க முடியும். 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் ஆங்கரா நீங்க போறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? வெரி ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? அதற்கப்புறம் ஒரு மூத்த செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது என்ன நான் இப்படி உருவாக்கிக்கிட்டேன் அப்படிங்க.
3: முதல் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா போனோம், உட்கார்ந்தோம், கத்துனோம், வந்துட்டோம். அதனுடைய மேலாண் இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இப்படி தான் வாசிக்கணுன்ற மாடுலேஷன் இல்லாமல் என்னமோ படித்தோம் வந்தோம். இது அப்படியே தொடர்ந்து 1 வாரம் போகுது. அப்புறம் சிலருடைய நியூஸெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கிறாரு. தொடர்ந்து அப்புறம் தூர்தர்ஷன் நியூஸை வாட்ச் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் என்றைக்கு தூர்தர்ஷன் மாறி மற்ற சேனல் போச்சு அன்னைக்கே நியூஸுடைய வேல்யூ இழந்துருச்சுன்னு கூட சொல்லுவேன். தூர்தர்ஷன் வந்து என்றைக்கு தன்னுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லுவேன். இன்றைக்கு வந்து மற்ற தொலைக்காட்சிகளை நான் தவற இடப்போடல, தவற சொல்ல விரும்பல.
1: எதை நியூஸ் ஆக்கணுங்கிறத விட எதை நியூஸ் ஆக்க கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா இருக்கும்.
3: கவனமா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நாங்க வந்து நீலகிரி பொறுத்தவரை எல்லாமே எங்களுக்கு செய்தி. எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு செய்தி வேணும். 1.5 மணி நேரம் செய்தி வரும்போது கிட்டத்தட்ட 200 பேஜ் நான் உட்காந்து கை வலிக்கு எழுதுவேன். தோள்பட்டையெல்லாம் வலிக்கும். என்னோட நியூஸ் படிச்ச தம்பி சரவணன் மற்றும் ஒரு சிலர் எல்லாம் இருக்காங்க. இந்த நியூஸ் படிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 பக்கம் இருந்தால் தான் 1.5 மணி நேரம் செய்தி கொடுக்க முடியும். 200 பக்கம் நியூஸ் எங்கிருந்து ஃபர்ஸ்ட் திரட்டணும். அதற்கு பிறகு நான் கேட்டேன் அந்த நியூஸை வந்து எழுதி கொடுக்கணும். அப்போலாம் பேப்பர் எழுதி கொடுத்தோம். இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட்டு, டெலிபிராம்டர் வச்சு இப்போ இப்போலாம் படிக்கிறீங்க. அப்போ டெலிபிராம்டர்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் வந்து ஒரு நியூஸை வந்து ஒரு உள்ளூர் தொலைக்காட்சியில் 1.5 மணி நேரம் செய்திகளை அழக வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்தோம். அப்போ அங்கே உட்காந்து என்ன செய்ய கேட்டீங்கன்னா மாடுலேஷன் கத்துக்கிட்டேன். நிரஞ்சனுடைய குரல் வந்து கேட்டுக்கிட்டேன். அப்துல் ஹமீது கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுங்க. தொகுத்து வழங்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா MOC, மாஸ்டர் ஆஃப் சிரிமோனின்னு சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்றுனா வர ஆரம்பிச்சது. இந்த நிகழ்ச்சி தொகுப்புறையை எப்படி பண்ணணும், புரட்டாக்கால் படி எப்படி பண்ணணும் சொல்லி PROக்கள்கிட்ட இருந்து சில வார்த்தைகளை கேட்டு கத்துக்குவேன். கவர்மெண்ட் PROs வந்து எனக்கு சார் அமைச்சர்கள் வந்தால் மாண்புமிகு தான் பேசணும், ஆளுநர் வந்தால் மேதக ஆளுநர்னு பேசணும், இங்கிலீஷில் சொல்லணும் ஹிஸ் எக்ஸலன்சி த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லணும், ஆனரபிள் மினிஸ்டர்னு சொல்லணும், கலெக்டருக்கு ரெஸ்பெக்டட் போடணும், தமிழில் மதிப்பிற்குரிய போடணும், புரோட்டோகால் படி மினிஸ்டர் அப்புறம் MP அப்புறம் MLAs கொண்டு வரணும். இப்படி ஒன்னா ஒன்னா கத்துக் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ஒருத்தர் கத்துக்கிட்டு தான் வந்து நம்ம மிக

0: மிகப்பெரிய ஒரு செய்தியாளராக மாற முடிஞ்சது. அதற்கப்புறம் என்ன வந்து மேல மேல மேல நல்லா வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன் சார். இன்றைக்கு வர வளர்த்துட்டு தான் இருக்கிறோம். நியூஸ் ஆங்கரா மாத்திரல, செய்தியாளரா, செய்தி ஆசிரியரா, ஒரே தொலைக்காட்சியில பல ஆண்டுகள் ஒர்க் பண்ண அனுபவம் நல்ல ஒரு நாலேஜ் எனக்கு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் கூட அது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அதற்கும் கூட காரணம் வந்து மீடியா தான்.
1: நிச்சயமாக மீடியாவை பொறுத்தவரைக்கும் மீடியாவோட பியூட்டி எப்படின்னா, நீங்க வந்து ஒரு துறையில நீங்க ஷைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஷைனிங்கே வந்து உங்களுக்கான அடுத்த துறைக்கான வாய்ப்புகளை ஓபன் பண்ணி தரும்.
0: ஆமா ஆமா,
1: மேல மேல முன்னேறிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து மீடியாவுக்கே ஒருத்தான ஒரு விஷயம் இல்லைங்களா?
0: உண்மை உண்மை. நீங்க இப்போ அகில இந்திய வானொலி நிலையத்துல உதகை வானொலி நிலையத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இப்போ பத்திரிகை துறையில பிரிண்ட் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சில விழாக்கள் கூடமோ கட்டாயமா போய் ஆங்கரிங் பண்ணுவோம், நிகழ்ச்சி தொகுப்புரை கொடுப்போம். நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, கேள்வி கேட்டே இருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த ஃபீல்ட்ல உங்களால வெளியே வர முடியுமா?
1: நிச்சயமாக முடியாது.
0: ஒரு ஆர்வம்
1: இல்ல சார், ஒன்ஸ் எ ஜர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜர்னலிஸ்ட்.
0: ஆமா, நமக்குள்ள நம்மள அறியாமலே ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள வந்துடும். அட, இதை விட்டு போக கூடாதியா? சேலரி இஸ் நாட் அ பார்ட் சார். நமக்கு சம்பளம் இன்கம் வந்து நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். ஆனா இதுல ஏற்பட்ட ஒரு நமக்கு ஒரு இந்த கிரேஸ் சொல்றோம் பாருங்க, இது மாத்திக்கவே முடியாது. சில சொல்லுவாங்க, சில ரிப்போர்ட் சொல்லுவாங்க, புலிவால பிடிச்ச கதையானுவாங்க ஆச்சுங்களா, நமக்கு அதை மாத்திக்கவே முடியாது பாருங்க. அவ்வளவு ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இந்த ஃபீல்ட்ல இன்னும் இருக்குது. அதை மாத்திக்கவே நல்லா முடியல.
1: அது இன்னொரு வகையிலயும் சொல்லலாங்க சார். ஒரு நிகழ்வு நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பொதுமக்கள் பாக்குற பார்வைக்கும் ஒரு பத்திரிகையாளனா பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம்
0: இருக்கு.
1: பொதுமக்கள் அந்த ப்ராப்ளத்தை மாத்திரம்தான் பார்ப்பாங்க. நம்ம பாக்குற பார்வை அது எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இது எப்படி போகும், இதுக்கான சொல்யூஷன் எங்க கிடைக்கும், இதுவரைக்குமே நம்ம ஆராய ஆரம்பிச்சிடறோம். அதனாலதான் நம்மளால அங்கிருந்து வெளியில் வர முடியாது.
0: இன்னொன்னு, இன்றைக்கு வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அங்கே நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு சாயில் கன்சர்வேஷன் வச்சுக்கோங்களேன், மண்ணியல் துறையில் போயிடுக்கணும்னா அங்கே வந்து நீங்கள் நியூஸ் எடுக்கும்போது அந்த விஷயத்தை கற்றுக்குறீங்க. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டாக இருந்தால் மாத்திரமே சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும்.
1: ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூஸ் எடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து படிக்கிறோம், அங்கிருந்து
0: என்ன வேணும் முதல்ல படிக்கணும்.
1: ஸோ அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்ச உடனே அந்த நாலேஜ் தான் நம்ம வெளியில் சொல்கிறோம். எனக்கு கிடைச்சத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: ஆமாம், செய்தி எடுத்துட்டு போடுறவங்களா மாத்திர கூடாது, படிக்கணும் நம்ம நிறைய. நிறைய புத்தகங்கள் படிக்கணும் சார், நமக்கு ஒரு ஹாபியாவே வச்சுக்கணும். நல்ல நல்ல புத்தகங்கள் நிறைய வருது. இப்போ நீங்க இப்ப எல்லாம் செல்போன் அடிக்ஷன் வந்த பிறகு மனசு அலைய விடுது. தொலைபேசின்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல, அது தொலைபேசியா கூட மாறி போச்சுன்னு சொல்லலாம் இப்ப ஆச்சுங்களா. ஸோ இது வந்து ரொம்ப மனுஷன் அலைய விடுது. இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். நம்முடைய மனசை மாற்றிக்கணும் சார், நிறைய படிக்கணும். புத்தகங்கள் தரக்கூடிய தகவலை செல்போன் உங்களுக்கு தராது.
1: இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மொத்த கவனமும் அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களில் தான் இருக்கும்.
0: ஆமாம்,
1: ஆழ்ந்து படிப்போம், ஒரு கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
0: இப்போ ரீசெண்டாக மைண்ட் செட்னு ஒரு புக் படித்தேன், டாக்டர் கேரல் டெக்கின்ஸ் அவர் எழுதுகிற புக். ஒரு நல்ல புத்தகம், ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய புக். இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் மைண்ட் செட்னு ஒரு புக் கிடைக்கும். கட்டாயமா நீங்க புக்ஸ் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா அங்க மைண்ட் செட்னு புக் கிடைக்கும். அந்த தயவு செஞ்சு வாங்கி முதல்ல படிங்க. அந்த புக்கை படிச்சீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர் வந்து சக்சஸ்ஃபுல் டீச்சரா மாறுவதற்கு அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவோ இன்ஃபர்மேஷனை உள்ள திணிச்சு வச்சிருக்கிற புக். இதை வந்து உங்களுக்கு அலைபேசியில் ரீல்ஸ் பாக்குறதுல கிடைக்காது.
1: ஒரு 30 செகண்ட்ல சொல்ல வரும் போது 30 செகண்ட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க எனக்கு புரியல. ஒரு நொடிப்புல் சொல்லுவாங்க
0: இல்லைங்களா,
1: நீங்க ஒரு புத்தகத்துல கிடைக்கிற ஒரு சுவை அப்படிங்கறது வேற எதுலயும் கிடைக்காது. ஒரு ஆழ்ந்து கற்றல் அப்படிங்கறது புத்தகத்துல மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க ஒரு 2 பேஜ் படிக்கும் போதே அந்த புக்கை பத்தி நீங்க முடிவு பண்ணிடலாம், இந்த புக்கை வந்து படிக்கலாம், இந்த இல்ல இந்த புக்கை வந்து தூக்கி போட்டுடலாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு.
0: ஒரு காலத்துல புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சார், நிறைய தகவலை தாங்கிட்டு வராது. நாவல்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த காலத்துல. இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவுசார் புத்தகங்கள் எக்கச்சக்கம் வந்திருக்கு சார். புத்தகம் எழுதி குவிக்கிறாங்க, படிக்கதான் ஆள் இல்ல.
1: நிச்சயம்,
0: குறிப்பா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குங்க. பவர்னு ராபர்ட் கிரீஸ் புக்கு, அமேசிங் இங்கிலீஷ் ஒரு புக்கு, எல்லா இங்கிலீஷ் வாதியர் கையில் இருக்க வேண்டிய புக் ஒன்று, அப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக்கு, நெப்போலியன் எழுதின புக், த லீடர் இன்யூன் சொல்லி டேல் கார்னிஜ் எழுதின புக்கு. இந்த புக்கெல்லாம் இங்கிலீஷில். தமிழில் வந்து நீங்கள் வந்து நம்ம மதிப்பிற்குரிய இறையன்பு ஐஎஸ் அவருடைய புத்தகங்கள் எல்லாம், மென்காற்றில் விளைந்த சுகங்கள், உச்சரிக்கும் போது அழகு பாருங்க. 3ஆம் உலகப்போர் வைரமுத்துடைய புத்தகம், அது சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரியே வரும். ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷனாகவே வரும். அதில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளிருக்கும் தெரியுங்களா. இந்த நாட்டினுடைய அழகை வந்து சொல்லுவாங்க, இந்த நாட்டை வந்து நல்லா புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி சென்டர் பேஜில் கொடுத்துருப்பார். அருமையான புத்தகங்கள் எல்லாம் தமிழில் வருது. மாதிரி இப்போ நிறைய அறிவுபூர்வ புத்தகங்கள் வருது. குறிப்பாக என்ன கேட்டால் எல்லாருமே புத்தகம் படித்தா நல்லா இருக்குமோனு தோணுது.
1: இப்போ அந்த வாசிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? நிறைய புத்தக திருவிழாக்கள் இந்த மாதிரி விஷயம்,
0: திருவிழாக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோ தவிர சார், புத்தகங்களை போய் வாங்கி வாங்கி குவிக்கிறாங்களே தவிர அது வீடுகளை படிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைக்கலாஜிக்கலா வீடுகளை படிக்கிறது இல்ல. ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், செல்போனுடைய தாக்கம் தான் அது. கொஞ்ச நேரம் படிப்பாங்க, அடுத்த நிமிஷம் செல்போன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பாக்கிறவங்க. ரீல்ஸ் வந்து ஒரு அடிக்ஷனா போச்சு. மதுவை விட மோசமானது மொபைல் போன்ல வரக்கூடியது. இப்ப சமீபத்துல நான் வந்து ரொம்ப சீரியஸா இருக்க அந்த விஷயத்த பார்க்கவே கூடாதுன்றதுல ஒரு பெரிய தீர்மானமா இருக்கிறேன். இப்ப தொலைக்காட்சி பாக்குறியான்னு கேட்டு வீட்டில் கூட பெரியவங்க தான் உட்காந்துட்டு தொடர்ந்து சீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, சின்ன வயசுல இருக்கவங்க மீடியா எல்லாம் யாரை பார்த்தாலும் செல்போன் கையில. செல்போனா நாளுக்கு நாள் செல்போனுடைய தகவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால அதுல ரொம்ப அடிக்ஷன் ஆகி போய் எங்க போய் நிக்கணும்னு தெரியாது. இதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தயவு செஞ்சு மாத்தி இந்த உலகத்தை நல்ல உலகமா மாத்தணும்னா நிறைய புத்தகங்களை படிக்கணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக ஒரு புரிதல்
0: நம்மளுடைய
1: நேரத்தை இந்த ஒரு சாதனம் எப்படி
0: திருடிட்டு இருக்கு. ஆமா ஆமா.
1: சோ ரியல் லைஃப் அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம்.
0: ஆமா சார். ஆமா.
1: ரீல்ஸ்ல இருக்கிற மாதிரியோ இல்ல திரைப்படங்கள்ல வர்ற மாதிரியோ
0: ரியல் லைஃப் வேற, ரீல்ஸ் வேற.
1: ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக ஒரு நீரோட்டம் போல போய்கிட்டே இருக்கும். ஆனா திரைப்படங்கள் அப்படிங்கறது கட்டமைக்கப்பட்டது. திரைப்படங்களுடைய அடுத்த வருஷம் தான் இப்ப ரீல்ஸ். சோ இது கட்டமைக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 30 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தாதான் அந்த விஷயத்தை கட்டமைக்க முடியும். நீங்க 2 நிமிஷத்துல கட்டமைக்கணும்னு அது முடியாது. அந்த புரிதல் வந்து எப்போ மனிதனின் மனங்களுக்குள் வருதோ அப்பதான் அவங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். அது வரைக்குமே அது அடிக்ஷன் ஒன்னும் பண்ணவே முடியாது. உங்களுடைய ஆசிரியர் பணி சார்ந்தே நம்ம பேசலாங்க. முதல் ஸ்கூல் பூர்வக்குடி பள்ளிகள்ல நீங்க பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒட்டி கவர்மெண்ட் ஸ்கூல். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி முன்னேறிட்டு வந்தீங்க, கடைசியில எந்த நிலையில நீங்க ஓய்வு பெற்றீங்க, அந்த ஒரு பணியில உங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனல்ல நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன?
0: முதல்ல வந்து ஆசிரியரா இருக்கும் பொழுது நான் உள்ள வரும் பொழுது நான் ஒரு பெரிய இங்கிலீஷ் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்ல, அந்த வயசுல இருக்கோம் இல்லைங்களா, நான் தான் பெஸ்ட் டீச்சர் நினைச்சு உள்ள வந்தேன். வந்த பிறகுதான் தெரியுது நான் ஜீரோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது எந்த ஆசிரியர் ஒத்துக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன். நான் வந்து உள்ள வந்து ஒரு போயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த குவாலிட்டி ஆஃப் மெடிசின் போயமா சொல்லி கொடுத்துட்றேன், மேலோட்டமா சொல்லி கொடுத்துட்றேன். பையன் படிச்சுட்டான், நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் நான். நான் சொன்னேன் அந்த பசங்களை எங்கிட்ட அடிவாங்க மாணவர்கள், அதனால தான் இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ சொல்லி கொடுத்தோன்னு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மெமரி போய் படிச்சோம் நாளைக்கு அடி கிடைக்குன்ற பயத்தில் இவன் என்ன பண்ணுறான், பையன் சாயங்காலம் ஸ்பெஷலாக நடத்துவோம். மெமரி போய் படிக்கும் போது குவாலிட்டி ஆஃப் மெர்சிஸ் நாட் குவாலிட்டி ஆஃப் மெர்சிஸ் இப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு மனசில் போய் படுற மாதிரி அவனுக்கு நான் சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ, இந்த குவாலிட்டி கழட்டி கழட்டின்னு படிக்க ஆரம்பிச்சேன். குவாலிட்டி கழட்டி ஆகி போச்சே, நடந்த நிகழ்ச்சி சார். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நானும் நல்ல ஆசிரியர் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அனுபவ
1: பேழை நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் ஓய்வு பெற்ற ஆங்கில பேராசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான மூர்த்தி லிங்கா கவுடர் அவர்கள். ஃபுல்லா உங்க லைஃப் ஃபுல்லாவே ப்ரொஃபஷனலா யுவர் டீச்சர்
0: டீச்சர் டீச்சர் டீச்சர் இன்னைக்குமே டீச்சர்
1: தான். சோ ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் நான் வந்து சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும். சோ அதற்கு நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டது ஒரு நியூஸ் ஆங்கராவோ இல்ல வந்து நியூஸ் எடிட்டராவோ நீங்க இது பண்ணீங்க. அது இல்லாம அரசு விழாக்களை தொகுத்து வழங்கியிருக்கீங்க. இதையும் தாண்டி சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஏதோ பண்ணணும்
0: சமூக பணி என்ன செஞ்சீங்கன்னு
1: கேட்க. அவ்வளவுதான்.
0: எனக்கு வந்து நான் இந்த மீடியா இருக்கும் போதே எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போதைய மாவட்ட ஆட்சியர் திரு செல்லமுத்து என்னை கூப்பிட்டு உங்களை ரெட் கிராஸ்ல செக்ரட்டரியா போடுறேன்னார். எனக்கே தெரியாது. இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய முதல் செயலாளர் என்ற பெருமை எனக்கு உண்டு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் தான் சொசைட்டியா நான் ஃபார்ம் பண்ண, நான் தான் ஃபார்ம் பண்ணேன். எனக்கு முன்னாள் டாக்டர் காணிக்கராஜன் ஒருத்தர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த ஆட்சியர்கள், அப்புறம் மதிப்பிற்குரிய ஆட்சியர் விஜயராஜ்குமார் அவர்கள் ஊட்டிக்குள்ள வந்த பிறகுதான் நாங்கள் வந்து ஐசிசி இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் என்ற அமைப்பில் என்ன செயலாளர் பல சமூக அரசு சார்ந்த சமூக சேவை அமைப்புகளில் என்ன பல இடங்களில் என்னை வந்து முன்னுக்கு நிறுத்தினார் அவர். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்த பிறகு தான் கோடை விழாக்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அண்ணா கலையரங்கத்தை விட்டு பொதுமக்களுக்கு பார்க்குற அளவுக்கு ஹெச்ஏடிபி கிரவுண்டில், இப்போ ஹெச்ஏடிபி கிரவுண்ட் இப்போலாம் வந்து நல்லா சிந்தட்டிக் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி இல்லை, இப்போ ஹெச்ஏடிபி கிரவுண்டில் கோடை விழாக்கள் 20 நாட்கள் நடைபெற்றது. அந்த 20 நாள் விழாவும் தொகுத்து வழங்கக்கூடிய பொறுப்பு, அந்த கோடை விழா நடத்தக்கூடிய பொறுப்பை வந்து எனக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன். நிறைய இன்னும் கூட பல்வேறு துறைகளை ஈடுபடுத்திக்கிட்டேன். தமிழ்நாடு டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன், தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன்ல காலம் சென்ற மதிப்புக்கு டாக்டர் காணிக்கிறார்களுடன் நீ தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்ச பெருமை எங்களுக்கு உண்டு. என்னோடு கூட ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க ஆச்சுங்களா, 4-5 பேர் தான் இணைஞ்சு நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதற்கப்புறம் இப்ப ரெட் கிராஸ்ல இப்பவும் மாவட்ட தொடர்பு அலுவலராக இருக்கிறேன் நான். இன்றைக்கு மாவட்ட செஞ்சிலுவை சங்கம்

0: திறம்பட நடத்திட்டு இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய செயலாளர் திரு மோரி சாந்தக்ரூஸ் அவர்களும், என்னுடைய மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் பேராசிரியர் கோபால் அவர்கள், இன்னும் சில நல்ல உள்ளங்கள், கேம்ப் கோஆர்டினேட்டர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள், JRC கன்வீனர் திரு ரவி அவர்கள், பொருளாளர் திரு ரவி அவர்கள், இன்னும் கூட கோ கன்வீனர் அகிலா லட்சுமி போன்ற நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கமிட்டியில பிலிப்ராஜ் ரவி, இன்னும் கூட பிரின்ஸ் ஜான் ஆரோக்கியஸ், அப்படி நல்ல உள்ளங்கள் மிக சிறப்பா இருக்கிற சொசைட்டியில மூளை முடுக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துற பெருமைக்குரிய பணி சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான தகவலை என்னுடைய மனசுல பட்டுட்டு இருக்கு. இது இல்லாம நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய சமூக பணிகள், கணக்கு வழக்கு இல்லாம சமூக பணிகள், ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கா உதவி செய்யணும்ன்ற ஒரு பிரின்சிபலோட இன்னைக்கு வரணும் இருக்கேன் சார். நான்
1: நல்ல விஷயம், அதாவது வாழ்க்கையை வந்து மிகவும் பயனுள்ள வகையில மாற்றக்கூடிய விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. நீங்க உருவாக்கின மாணவர்கள் பற்றிய சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா ஒரு ஆசிரியருடைய அந்த தொழிலினுடைய சாதனை அப்படின்னா அதுதான்.
0: ஆமா,
1: நம்ம உருவாக்கின மாணவர்கள் நம்ம கண் முன்னாடியே அவங்க ஒரு நிலையில வந்து நம்ம நாளைக்கு பார்த்து, சார் நான் உங்க ஸ்டூடெண்ட், நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், இல்ல அவர்கள் செய்யற ஒரு செயல் நம்ம பார்த்துட்டு, ஆ இது என் ஸ்டூடெண்ட்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமை கிடைக்கும் பாருங்க. வேற எதுலயும்
0: கிடைக்காது. ஆசிரியர் பணியில நான் சந்திச்ச மாணவர்கள் குறிப்பா ஊட்டி மார்க்கெட் கூட நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன என்னுடைய மதிப்பிற்குரிய மாணவர்கள் சக்தி ரமணா சுரேஷ், திரு லாரன்ஸ், இது போல நல்ல நல்ல மாணவர்கள், இவங்க எல்லாம் நல்ல மாணவர்கள், என்கிட்ட படிச்ச பசங்க, என்னுடைய மாணவர்கள் நல்ல பொசிஷன் இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியருக்கு இதை விட மிகப்பெரிய விருது வேண்டாம் சார். என்னுடைய மாணவர் ஒருத்தருக்கு நான் வந்து சும்மா கேஷுவலா TNPSC குரூப் எழுதினார். அப்ப அவங்க அப்பா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு அவர் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து என்னுடைய பையனை நீங்க இங்கிலீஷ் டீச்சராக இருக்கனால அவரை கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டார். கேஷுவலா குரூப் எக்ஸாமுக்கு நான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் புரிஞ்சது இந்த விஷயத்தில் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி. அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆனால் நானே படிக்கலாமேனு சொல்லி எனக்கே படிக்கணுன்ற ஆர்வம் வந்து படித்து படித்து அந்த பையனை சொல்லி கொடுத்து கொடுத்து இன்றைக்கு வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் DROவாக இருக்கிறான்றது எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு நல்ல புஷ்ஷன் உருவாக்குன்றதை விட நல்ல குடிமக்களை உருவாக்கி வச்சிருக்கிறேன், நல்லவர்களா உருவாக்கி வச்சிருக்கிறேன், சக மனிதர்களை மதிக்கக்கூடிய மரியாதையோடு உருவாக்கி வச்சிருக்கிறேன்.
1: ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரம் அளிப்பது என்பது
0: அளவில்லாத விருது வாங்கியிருக்கிறேன் சார். எனக்கு இந்த விருதுகள் குறிச்சு பெருசா ஒரு ஐடியா இல்ல சார். எனக்கு ஒரு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க, அன்பான் ஆசிரியர்ன்ற பேர்ல நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க கோவையில. அது மாத்திரம் இல்லாம லட்சிய ஆசிரியர், திறமையான ஆசிரியர், இப்படியெல்லாம் பல விருதுகளை வாங்கியிருக்கிறேன். விருது கொடுத்தாங்களே தவிர இதை பெறுவதற்கு தகுதியுடைய ஆளானு எனக்கு யோசிப்பேன். நான் அதை வாங்கும் போது எனக்கு குறிச்சு நினைச்சுக்கிறேன், இன்னுமே நான் தகுதிப்படுத்திக்கணுமே என்ன. அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டாக இருந்தது இல்லைன்னு சொல்லலை, கை சின்ன என்கரேஜ்மெண்டாக தான் இருந்துச்சு தவிர அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த விருதுகள் வந்து பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கல. எனக்கு வந்து என்னுடைய மாணவன் நல்லவனை உருவாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பெருமைக்குரிய விஷயமா இருந்தது தவிர இந்த விருதுகள் எனக்கு பொருட்டாவே எனக்கு கருதல.
1: விருதுகள் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், நம்மளுடைய சாதனைகளுக்கு அளிக்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருது அளித்திருக்கோ அப்படின்னா இந்த ஒரு லெவலில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் விட அதிகமாக தான் எதிர்பார்க்குறோம்,
0: நிறைய எதிர்பார்க்குறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும் சார்.
1: எஸ்,
0: ஒவ்வொரு விருது வாங்கும் போது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ல வைக்கும். முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தப்பணக்கூடாதுன்னு தோணும்.
1: என்னுடைய நிறைவான கேள்வியும் ஒரு நிறைவான வாழ்க்கை ஒரு 60 வருடம் வரைக்குமே. ஸோ இந்த ஒரு வயசுல நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன சேர்ந்துருக்கும் பார்த்தா அனுபவம். இந்த அனுபவம் நம்ம கிட்ட மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்மளை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு போகணும். உங்களுடைய யங்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தரும் அறிவுரை, இல்ல என் வாழ்க்கை எனக்கு இது கத்து கொடுத்துச்சு.
0: முதலில் வந்து நான் வந்து நல்ல ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறத வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். நான் வந்து சமூக பணி அதெல்லாம் ஈடுபட்டு இருந்தத தவிர என்னுடைய குடும்பத்தை நடத்தின மிகப்பெரிய பொறுப்பு என்னுடைய மனைவி தான் சாரும். என்னுடைய குழந்தைகளை வளர்த்தின பொறுப்பு கூட என்னுடைய மனைவி தான் சாரும். எனவே இந்த சமூக பணியில் ஈடுபடுறவங்க தயவு செஞ்சு முதல்ல குடும்பத்தை நடத்துகிற வேலையை முதல்ல பார்த்துங்க. இனி யங்கர் ஜென்ரேஷன் சொல்ல வேண்டிய விஷயம், முதல்ல குடும்பத்தை முதல்ல கவனிங்க ஆச்சுங்களா. நான் அதை சரியாக கவனம் செலுத்தல, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். யங்கர் ஜென்ரேஷன் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையின் மூலம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங்கர் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தயவு செஞ்சு நல்ல வழியில் கொண்டு போறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தயவு செஞ்சு உருவாக்கிங்க. இந்த யங்கர் ஜென்ரேஷன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த அலைபேசியை தூக்கி போடுங்க. இதை யங்கர் ஜென்ரேஷன் கல்லூரி படிப்புகள் கிடைக்குதுனாக்கா அந்த வாய்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லூரி படிப்புல சிறந்த முறையில் படிங்க, பெண்களை சகோதரிகளாக அல்லது நண்பர்களாக பாருங்கள். கூடிய மட்டும் நீங்கள் வந்து எந்த விதமான தவறான வழி அணுகுமுறைகளுக்கும் போகாதீங்க. தவறான அணுகுமுறைக்கு போகும்போது வாழ்க்கை அணு சிதைஞ்சு போயிடும், சீரழிஞ்சு போயிடும். நிறைய சொல்றதுக்கு இருக்கு சார், உங்களை நீங்க காத்துக்கங்க. முதல்ல உங்களை தனிப்பட்ட முறையில காத்துக்கங்க, சுய ஒழுக்க முறையோட இருங்க, பெற்றோருக்கு மரியாதை கொடுங்க, ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க, சுற்றுப்புறத்துக்கு மரியாதை கொடுங்க, கட்டுப்பாடோடு இருங்க, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க, முதல்ல நல்ல உணவை மூன்று வேளையும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, குறிப்பா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இன்றைக்கு கெட்டுப்போவதற்கான பல வழிமுறைகள் இருக்கிறது, குறிப்பா மது போதைக்கு போதை வஸ்துக்களுக்கு தயவு செய்து இளைய சமுதாயமே தயவு செய்து விலக்கி காத்துக்க. ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தையும் பெரிய மனுஷனா இருந்து அந்த இளைய சமுதாயத்தை கால பிடிச்சு கேட்கிறேன், தயவு செய்து தவறான வழிக்கு போயிடாதீங்க. மனிதனா பிறந்திருக்கிறோம், மனிதராக வாழுங்கள். மனிதராக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்திருக்கிறார். ஆறாவது அறிவு என்பதற்கு சென்ஸ் என்பது எதற்கு, நல்லது கெட்டதை பகுத்தறிவதற்காக கொடுத்திருக்க அந்த கடவுள் கொடுத்திருக்க அந்த அறிவை சரியான முறையில யூஸ் பண்ணுங்க. இந்த ஆறாவது முக்கியமான பகுதி கட்டுப்பாடு. கட்டுப்பாடு வருங்க, வேலை முடிஞ்சா நேரம் வீட்டுக்கு வாங்க, கூடி மற்றும் பெற்றோரோடு, குழந்தைகளோடு, சகோதர சகோதரிகளோடு, எல்லாரோடும் இருக்கிற குடும்பத்தோட வீட்டோட இருந்து முயற்சி பண்ணுங்க. நிறைய படிங்க, பள்ளிக்கூட புத்தகம் இல்லாம, கல்லூரி புத்தகம் இல்லாம, ஜெனரல் புக்ஸ் படிங்க. படிக்கக்கூடிய பசங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களை நீங்க குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கங்க. நீங்க என்ன காரியத்தில் குறியாக்கலாம், அதனுடைய ஃபோக்கஸ் இருந்துச்சுனாவே நீங்க சரியான ஒரு டிசிப்ளின்டு லைஃபை நீங்க வாழ முடியும். அலட்டிக்காம வாழுங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சுலபமான வழி நல்ல மனுஷனா வாழலாம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஒழுக்கம் உயிரினும்
0: ஓம்பப்படும். ஒழுக்கம் தான் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறளை அடுத்து சொல்றேன்னு கேட்டா 1330 திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆங்கில ஆசிரியரா இருக்கேன், சொல்றேன் திருக்குறளை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க கேட்டாலும் திருக்குறளை சொல்லுவேன் ஆச்சுங்களா. 1300 திருக்குறள்ல பிடிச்ச மிகவும் பிடிச்ச திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்க கசடு அற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடறல்ல கசடு அற, அது அப்படிதான் படிக்கணும். அடுத்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் திருக்குறள் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த சொத்து கல்வி தர எதுவும் மேல். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்படுது, 7 ஜென்மத்துக்கும் போதுமானதா இருக்கு ஒரு முறை கற்ற கல்வி. இப்படிப்பட்ட தலைச்சிறந்த புத்தகம் நம்ம கையில் இருக்கும் போது வாழ்க்கை தவறி போறதுக்கு எப்படி அழகா நிலைங்க உனக்கு மனசு வருது தெரியல.
1: சோ யாருமே திருக்குறள் படிக்கிறது இல்ல, மனப்பாட பகுதியா மட்டும்தான் படிக்கிறாங்க.
0: இல்ல, மனப்பாட பகுதியா படிக்கூடாது. நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகா ஆணித்தரமா சொல்லிக் கொடுக்கும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனில் உதடுகள் ஒற்றா திருக்குறள். ஏன் உதடுகள் ஒட்டாத திருக்குறள்? துறவு என் அதிகாரத்துல முதல் குரல் இது. உதடுகள் ஒட்டாத யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனில் ஏன் அந்த குரலை வச்சாரு? உதடுகள் கூட ஒட்டாமல், யாருமே ஒட்டு இல்லாமல், உதடுகள் இருக்கக்கூடிய அந்த எச்சில் சுவை கூட அறியாமல் வாழுகின்ற துறவர வாழ்க்கையை குறித்து ஆணித்தரமா திருக்குறள் சொல்லியிருக்கிறது. இதை விட நமக்கு என்ன சார் புத்தகம் வேணும்?
1: சூப்பர், நிறைய விஷயங்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய பேரை நேர்முகம் செய்யறோம். சோ உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்குறோம். எப்பவுமே ஒரு ஜேர்னலிஸ்டோட இன்டராக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கேள்வி கேட்போம்னு. சோ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் ஒரு விஷயம் தெரியும், அவங்க நிறைய கேள்வி நம்மளும் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். நிறைய விஷயங்கள் கேஷுவலா நீங்க பேச
0: பாசிட்டிவா தான் இருக்கும் சார்.
1: சோ அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தது. நீங்க ஒரு நியூஸ் ஆங்கரா நியூஸ் எப்படி படிக்க கத்துக்கிட்டீங்க? இதுவரை ஓய்வு பெற்ற ஆங்கில பேராசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான மூர்த்தி லிங்காகவுடர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் ஒரு அனுபவ பேட்டை நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான வாழ்க்கை அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென்கடலோர தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி, கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில் துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்தள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்தள வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரை. அதிகள வெப்பநிலையில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8, நேரம் 3 மணி.

நேர்களை இன்றைய ஹலோவுட்டி நிகழ்ச்சியில் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எஸ் ஐஸ்வர்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பல்வேறு நோய்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க இருக்கிறார்.

0: நேர்களை, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு நோய்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் குறித்த பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் நம் நிலையத்தில் நேர்களோட கலந்துரையாட காத்துட்ருக்காங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நிகழ்ச்சிக்கு
0: வரவேற்கிறேன். ரொம்ப நீண்ட இடைவேளை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி மேடம், இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு இது.
1: கண்டிப்பாக மேம்,
0: கிளைமேட்டிக் கண்டிஷன் டோட்டலாகவே இப்போ புரட்டி போட்டுட்டு இருக்குது.
1: நம்ம முடியவே இல்லை, வெயில் அடிக்குது, குளிர்
0: அடிக்குது, அதனால பாடியில் பலவிதமான எயில்மெண்ட், அதாவது நோய்கள் வந்து சிம்டம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி, கை கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின், இதெல்லாமே இப்போ காமனாக எல்லாருக்கும்
1: ரொம்ப காமனாகவே இருக்குது,
0: எல்லா ஏஜுக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா ஆஃபீஸ்லேயும் மேக்ஸிமம் இன்றைக்கி
1: மேக்ஸிமம் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு ஊட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: அந்த அதுவும் இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இது தலைவலிக்கு ஒரு சிம்டம், கண் பார்த்துட்டே இருக்கிறதுனால தலைவலி
1: கண்டிப்பாக இருக்கும்,
0: பேக் பெயின் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, அப்புறம் முட்டு வலியும் கூட அதனால ஏற்படலாம்னு நினைக்கிறேன்.
1: மேடு ஏறி ஏறி இறங்கி இறங்கி வலி வந்துருது மேம்.
0: அது ஒரு எக்ஸசைஸ்னால வரக்கூடியது, அது வேற.
1: அப்படி கிடையாது மேம், என்னன்னா அந்த மேடு ஏறி இறங்கும் போது ஒவ்வொரு டைமும் மசில்ஸ் அந்த இதாகுது, உங்களுக்கு ஹியூமிடிட்டினால ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுது, காட்டு அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. சிம்பிளா சொன்ன ஊட்டியை பொறுத்தவரைக்கும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால லோடிங் அந்த அளவுக்கு பண்ண முடியறது இல்லை, பாடி நல்லா தாங்க முடியறது இல்லை. ஸோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி நார்மலாவே பாடிக்கு கம்மியாயிரும். ஸோ அது கம்மி ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் பாடி செல்ஸுக்கு போய் சேராது. ஸோ அது ஒரு பெரிய ரீசன் தான் இருக்கு நம்ம மற்ற எல்லா பெயின்ஸுக்குமே ஆக்சுவலாக.
0: ஓ அப்படிங்களா? கண்டிப்பாக நார்மலாக ஒருத்தருக்கு வந்து கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹில் ஏரியாவில் நிறைய இடத்துல நிறைய பேர் நடக்க வேண்டிய சூழ்நிலை, நிறைய கிராமங்களுக்கு கூட பஸ் விட்டு நடந்து தான் போகிறோம்.
1: பஸ்ஸே இருந்தால் கூட பல பேர் நடந்து போய் தான் நான்
0: பார்த்துருக்கேன். ஆமாம்,
1: ஏன்னா டைமிங் பஸ் இருக்கிறது.
0: ஆமாம்,
1: அட்டி சைடு எல்லாமே அப்படி தான் இருக்குது.
0: அதுதான், அதே தான் நான் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு இடத்துல பஸ் வந்து இந்த சேர்ந்தாலுமே உள்ள ஊருக்குள்ள போற அளவுக்கு மற்ற எல்லாருக்கிட்டையும் வெஹிக்கிள் இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னமும்
1: இருந்தா கூட அவங்க
0: நடக்கதான் முடியும். ஏன்னா சில இடத்துல வெஹிக்கிளே உள்ள போக முடியாது,
1: எல்லாருக்கிட்டையும் ஜீப் கிடையாது. ஆஃப் ரோடு ஜீப்னா பெட்டரா இருக்கும், பட் எல்லாத்துக்கிட்டையும் பண்ண முடியாது.
0: சில இன்டீரியர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டியில நீல்கிரீஸ்ல எல்லாம்
1: சைக்கிள் கூட போக முடியாத ரோட்லாம் இருக்குது.
0: வண்டியே வச்சிருந்தாலும் அது ஒரு மெயின் ரோட்ல விட்டுட்டு அப்புறம் அவங்க நடந்துதான் போகணும்ன்ற மாதிரி சூழ்நிலை
1: கண்டிப்பா இருக்கு மேம்.
0: அப்போ இந்த மாதிரி பெயின் எல்லாம் வருது மேடம்,
1: கண்டிப்பா
0: வந்து பிசியோதெரபில என்ன சிகிச்சை முறை?
1: நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு மேம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க, பிசியோதெரபின் இல்லை அலோபதி ஆயுர்வேதிக் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி ஒரு ப்ரோட்டோகாலாக வச்சுக்கணும். அங்கே எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஸ்ட்ராங் பண்ண மசல் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாலே போனுக்கு லோடு போகாது. போனுக்கு லோடு போக போக தான் போன் தேய ஆரம்பிக்கிறது. இந்த தேய்மானோன்னு சொல்லிட்டு மூட்டு மாட்டை அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தேஞ்சு போகிறதுனால தான். ஏன் தேஞ்சு போகுதுன்னா மசில்ஸ் வீக்காக இருக்கு, மசில்ஸ் தான் லோடு எடுக்க முடியல, அந்த லோடை போகிற போன் எடுத்துக்குது. ஸோ மசில்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்றது எக்ஸசைஸ்னால மட்டும் தான் பண்ண முடியும். வீட்லயே பண்றதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. சோ அதை வீட்லயே பண்ணும்போது கண்டிப்பா அது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சோ மசில் ஸ்ட்ராங் பண்ணோம்னா போனுக்கு லோடு
0: ஏற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் மேடம்.
1: ஸ்ட்ரெச்சிங்ஸ் மேம், ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் பண்ணலாம். சோ அது பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கும்போது காலை ஒரே மைக்கு வைக்காம மாத்தி மாத்தி வைக்கிறது, அப் அண்ட் டவுன் எக்ஸசைஸ் பண்றது, ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஏறி இறங்குறது. சோ அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணியாகணும். பண்ணும் போதும் கான்டலேட்டல் மசில்ஸ், இப்சிலேட்டல் மசில்ஸ் ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். சில பேர் பாத்தீங்கன்னா எங்க வலி தான் அங்க மட்டும் பண்ணுவாங்க, பிரச்சனை அங்கேயே இருக்காது, பின்னாடி பக்கமா இருக்கும். இப்போ சிம்பிளா முட்டி வலின்னு சொல்லும் போது ஜென்ரல் எல்லாரும் பண்றது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, பட் குவாட்ரிசெப்ஸ் சேர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் மசில்ஸ் பண்ணும் போது தான் அது ரெக்கவரி கிடைக்கும் நம்மளுக்கு. சிங்கிள் சைடு மட்டும் பண்ணிட்டு விடும் போது ரெக்கவரி கண்டிப்பா கிடைக்காது, திருப்பி திருப்பி இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: அப்படிங்க
1: அப்பதி கம்மியான மாதிரி இருக்கும், திருப்பி வந்துடும் உங்களுக்கு.
0: இதுல நிரந்தரமான தீர்வு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா?
1: நிரந்தரம் எதுவுமே கிடையாது மேம், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறோம். ஸோ எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் அதை லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணும். நம்ம சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, எந்திக்கிற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி கூட எக்ஸசைஸும் ஒரு ப்ரோட்டோகாலா மாத்தி ஆகணும்.
0: ஓ
1: நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிதான் ஆகணும்
0: அப்படிங்களா? அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும்போது

0: நமக்கு இதன் பெயின் எல்லாம்
1: கண்டிப்பா வலியே இருந்தா கூட மூவ்மெண்ட் பண்ண போனா அவங்க ஜாயின் ஹெல்த்தியா தான் இருக்கும். மூவ்மெண்ட் பண்ண விடும்போது தான் அங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது.
0: இப்ப லேடிஸ்க்கு எடுத்துக்கலாம் மேடம், இப்ப லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கு, பேக் பெயினுக்கும் கொஞ்சம் பாடி வெயிட் போடுறவங்களுக்கு பேக் பெயின் வந்துருது.
1: லேடிஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேட்டகரி பிரிக்கணும் மேம், மெனோபோஸ் ஸ்டேஜ் வந்தது, ப்ரீ மெனோபோஸ் ஸ்டேஜ், மெனோபோஸ் ஆனவங்க. ஸோ அங்க நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சில இருந்து எல்லாமே ஆக்ட் ஆகும், அங்க மசில்ஸ் மட்டும் பிளே பண்ண முடியாது. நியூட்ரிஷன் கம்மியா இருந்தாலுமே ரெக்கவரி இருக்காது, உங்களுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பிஃபோர் ப்ரீ மெனோபாஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிரும், அந்த சிம்டம்ஸ் நிறைய பாடி பெயின்ஸ் அங்கங்க வலிக்கும், ஏன் வலிக்குன்னு தெரியாத அளவுக்கு எல்லா பக்கம் வலிக்கும். அதான் என்னன்னா லேடிஸ் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது எனக்கு இந்த எல்லாம் வலிக்கிறது கூட. லேடிஸ் நான் பார்க்கும் போது எல்லா லேடிஸ் பேஷன் வந்தா எத்தனை பேருமே கிரானிக்கா தான் வந்திருக்காங்க, யாருமே இதை கீழே இடிச்சிட்டேன் கீழே விழுந்துட்டேன் வலிக்குதுன்னு வந்ததே கிடையாது. எல்லாம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் 12 வருஷம் விட்ட பேஷன்லாம் வந்திருக்காங்க, வலி தாங்கிப்பாங்க. நம்ம ஜென்ரலாவே லேடிஸ்க்கு வந்து அந்த பெயின் டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தி
0: இருக்கு,
1: சோ அதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்க. சோ ஜென்ஸுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பொண்டாட்டியோ அம்மாவோ தங்கச்சியோ வலிக்குசம் உடனே கூட்டு போயிருங்க, ஏன்னா அவங்கள வலி தாங்க முடியாம ஒரு எக்ஸ்ட்ரீமா தான் வீட்லயே சொல்லுவாங்க. நம்ம அப்பயும் ஒரு அலட்சியமா எடுத்துட்டு அதை கண்டுக்காம விட்டோம்னா அங்கதான் அங்க ரெண்டு இடத்துல ஓடிவாங்க, பிசிக்கலா ஓடிவாங்க, சைக்காலஜிக்கலாம் ஓடிவாங்க, பாத்துக்க ஆள் இல்லைன்ற மாதிரி சைக்காலஜிக்கலாம் ஃபீல் வரும். பிசிக்கலா வந்து பெயின்னால அவங்க அவங்க ஒரு ரொட்டீன் பாத்துட்டே தான் இருக்கணும், அவங்க இப்போ காலை எழுந்திக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறது, அந்த ரொட்டீன் இருந்துட்டே தான் இருக்கும். ரொட்டீன்ல இருந்து அவங்களுக்கு யாருக்கும் ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதை அவங்க சைக்காலஜிக்கலா பிசிக்கலா ரெண்டுமே சேர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து பெயின்னு சொன்னா உடனே ஃபர்ஸ்ட் கூட்டு வந்துருங்க, ஆர்த்தோ கூட்டு போங்க, பிசியோ கூட்டு போங்க, எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க. அதை பெயினை வந்து சும்மா லேசா பெயின் தானே சொல்றா பாத்துக்கலாம் இந்த மாத்திரை போடுன்னு சொல்லிட்டு நீங்களே வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டே கிடைக்காது.
0: அப்ப நிறைய வகையான பெயின் இருக்கு, பெயின் கில்லர் போடுறாங்கல்ல மேடம்.
1: மேம் அளவோட இருந்தா பிரச்சனை கிடையாது மேம், அளவோட எந்த எதுவுமே பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா டாக்டர் போய் பாக்குறது கிடையாது,
0: அவங்களே ஒரு
1: மெடிக்கல் ஸ்டாஃப்ல தான் பாக்குறாங்க. அவங்களுக்கே தெரியுது என்ன மெடிசன் அவசியமே கிடையாது, பேஷண்ட்ஸ்க்கே தெரியுது என்ன மெடிசன் போட்டுட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் போனா என்ன கொடுப்பாங்க தெரியுது. சோ அத அவங்களே டைரக்டா போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு டோலா ரெண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே
0: இருக்கிறாங்க.
1: அதை மெடிக்கல் ஷாப்காரங்க தெரியாது, அவங்க டாக்டரை பார்த்து தான் வராங்களா அவங்களுக்கும் தெரியாது.
0: ஆனா இப்ப நிறைய மெடிசன் சேல்ஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் இதெல்லாம் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டுட்டு தானே கொடுக்க
1: கேக்குறாங்க மேம். பட் அது வந்து மெயினா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் அதுக்கு தான் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஜென்ரல் பெயின் கில்லர்ஸ்க்கெல்லாம் யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது
0: கிடையாதுங்களா?
1: டயரியாக்கே பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் யாரும் பார்க்காம போய் டேரக்டா மெடிக்கல் ஷாப்ல வாங்குறாங்க.
0: நமக்கே விளம்பரங்கள்ல அந்த சால்ரீன் அனாசின் மாதிரி எல்லாம் வரதெல்லாம் அது காமனாவே எல்லாரும் வாங்கிக்கிறாங்க.
1: அது எல்லாத்துக்கும் கிடைக்குது மேம், ஈஸியா அவைலபிளா இருக்கு, யாரும் வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா அது
0: பொட்டி கடையில கூட விற்கிறாங்க,
1: இருக்கு மேம் உண்மைதான், 100%
0: அதனால அதையும் வாங்கி
1: மேம். இங்க விட இன்னும் அண்டரா போயிட்டீங்கன்னா அதாவது இப்ப இப்ப நம்ம டவுன்ல இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அட்டி சைடு வில்லேஜ் சைட்ல போட்டு அது ரொம்பவே காமனா இருக்கு, அவங்களுக்கு எல்லா மாத்திரையும் தெரியுது, டேரக்டா போய் வாங்கிக்கிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குற மாத்திரைக்கு டோசேஜ் லிமிட் இருக்குது, 2 நாள் சாப்பிடுங்க, 3 வருஷம் டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் இல்ல, வலிக்கும் போதெல்லாம் போய் வாங்கி போட்டுக்கிறது, நம்ம சாக்கல் கொடுக்கறமே இப்ப நினைச்சுக்கிறாங்க எல்லாம்.
0: ரொம்ப ஈஸியா போச்சு அவங்களுக்கு,
1: ஈஸியா அவைலபிளா இருக்கு, ஈஸியா குவஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது.
0: கண்டிப்பா
1: அது ஸ்லீப்பிங் பெல்லாம் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட வேண்டியது
0: சாப்பிடுறாங்க. மேடம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த இது விஷயமா பேசலாம், ஹெட்ஏக்கு, இந்த சைனஸ் பிரச்சனை, அதனால சைனஸ்னால வரக்கூடிய இந்த ஒத்த தலைவலி, அண்டு ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் வரக்கூடிய பெயின்ஸு, அப்புறம் காமனாகவே என்னென்ன பெயின்ஸு ஜென்ஸ்க்கும் இருக்குது, அதை மட்டும் இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஹைலைட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், நேர்களே பாடல் கேட்டுட்டு நம்ம டாக்டரோட பேசலாம்.

0: நேரிலே இன்றைய ஹலோ உடை நிகழ்ச்சியில் பல்வேறு நோய்களுக்கு ஹோமியோ பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. பிசியோதெரபி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, இது எப்படி மற்ற மருத்துவ முறைகள்லேருந்து வேறுபடுது, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ பிசியோதெரபி அப்படின்னு சொல்கிறது இயன் முறை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கை கால் அங்க அசைவுகளை வைத்தே இந்த நோய்களை சுகமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படிதானே?
1: கண்டிப்பா மேம். அது இயல் முறை, அவ்வளவுதான், பிரிச்சுக்க வேண்டியதா. நம்ம வந்து இயல முடியாம படுத்து கிடக்குறாங்க, அவங்களை வந்து அவங்களை ரெடி பண்ணி திருப்பி அவங்களை கொண்டு போகணும்,
0: அவ்வளவுதான் மருத்துவம் அப்படின்னு. இப்போ இந்த இயன் முறை மருத்துவம் இது எப்படி, இதுக்கான ஹிஸ்டரி இது எப்படி உண்டாச்சு, இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் இதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: மேம், ஹிஸ்ட்ரியெலாம் எங்கெங்கே உருவாயிடுச்சு மேம், அதெல்லாம் பார்த்து ஃபாலோவர்ஸ் ஆச்சு. ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அம்சங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 70 வயசு 80 வயசு தாத்தா பட்டுருக்கு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலாக சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பீடியாட்ரிஷியன், நான் ஜீரியாட்ரிக்ஸ், அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. பட் நம்மளது அப்படி கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம வேலை இருக்குது. அதேமாரிக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஜென்ரல் சர்ஜரி, ஃபிசியோதெரபிலேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறையா நம்மளுக்கு வேகன்சிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டே தான் இருக்குது. இன்ஜுரிஸ் ஜாஸ்தி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், மற்ற ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸ்லாம் ஜாஸ்தி. அதேமாரி ஓஜிக்கும் தனி டிபார்ட்மெண்ட்டே எங்களுடைய இருக்குது. ஸோ அதை ஸ்பெஷலி ஃபார் ஃபிசியோதெரபியில் லேடிஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறது அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜென்ஸுக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக.
0: ஓகே.
1: ஸோ அந்த மாதிரிக்கு ஏன்னா இன்கான்டினன்ஸு, இந்த யூரின் ட்ராப்பிங் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு கூட ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து ஹெட் ஏக்லேருந்து உச்சந்தெல்லாம் உள்ள வரைக்கும் இருக்குது, எல்லா இதுக்குமே ஃபிசியோதெரபியில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னதான் ஆப்ஷன், ஏதோ பண்ணி சரி பண்ண முடியும். கண்டிப்பாக கை வச்சா போதாங்க.
0: அப்படியா? அதாவது இது வந்து எப்படி மேடம், இது ஒரு அக்கு பிரஷர் மாதிரியான இதா, இல்லை இது மசாஜ் தெரப்பி, அது எப்படி?
1: நம்ம அது ரெண்டுமே கிடையாது மேம்,
0: ரெண்டுமே கிடையாது.
1: அக்கு பிரஷரும் கிடையாது, மசாஜும் கிடையாது. இப்போ நான் பண்ணுறது, நான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சிருக்கனால என்னோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஜென்ரல் ஃபிசியோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். மொடாலிட்டிஸ் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம் நாங்கள், எலக்ட்ரோ தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதில் அதுலேயும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெயினுக்கும் ஒவ்வொருமே எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ராக்ஷன், ஐஎஃப்டி, அல்ட்ரா சவுண்டு, மசில் சிமுலேட்டரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு கண்டிஷனுக்கு ஒருமே ட்ரீட்மெண்ட் மாறும் உங்களுக்கு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வலிக்கும் ஒரே பேக் பெயின் இருந்தால் கூட வெவ்வேறு கண்டிஷனால் வெவ்வேறு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே மாதிரி பேக் பெயின், ஒரே இடத்துல பேக் பெயின் சொன்னால் கூட வேற வேற ரீசனாக இருக்கலாம்.
0: ஆமாம்.
1: ஸோ அந்த ரீசன் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணுன்றது பிரித்து சொல்லணும். ஸோ அதை வந்து ஃபிசியோதெரபிஸ்டால மட்டும் தான் முடியும்.
0: ஓகேங்க.
1: ஸோ ஜென்ரலாக ஜென்ரல் பப்ளிக்னால என்ன, இப்போ என்ன யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, 1000 எக்ஸசைஸ், 2000 எக்ஸசைஸ், 10000, 1,00,000 கூட வரும் உங்களுக்கு யூடியூப்ல. பட் அது நீங்கள் பண்ணலாமா, உங்களுக்கு சரியான எக்ஸசைஸா, அதை சொல்லக்கூடிய ஆள் ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் தான். நீங்கள் தப்பான எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வலி ஜாஸ்தி
0: ஆயிரும்.
1: கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் பாடி கண்டிஷனுக்கு உங்கள் பெயினுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் தான். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரிக்கு நாங்கள் ஜென்ரலாக ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாது, அதாவது மெடிசன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ நாங்கள் போடக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் போட தெரியாமலே சொல்ல தெரியாமலே கிடையாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் நாங்கள் பண்ணக்கூடாது, அது எங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸில் நார்ம்ஸில் இருக்குது எங்களுக்கு அது.
0: ஓகே.
1: ஸோ அந்த எங்களது வந்து மருந்து எல்லாம் மருத்துவம் தான்,
0: மருந்து இல்லாமல் மருத்துவம்.
1: ஆமாம். ஸோ எங்களுக்கு மருந்து இருக்காது, அதிகபட்சம் சொன்னால் சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம்.
0: ஓ,
1: இப்போ மெக்னீஷியம் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, ஸோ இதை சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது.
0: சரி மேடம்.
1: பெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா பெயினுக்குமே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹெட் ஏக்ல ஆரம்பிச்சு காக்சிஸ் பெயின், இந்த குட்டி டெயில் போன் பெயின்லேருந்து டிஎம்ஜி, இந்த தாடெல்லாம் வந்து சவுண்ட் கேட்கும் சில பேத்துக்கு.
0: ஆமாம்.
1: ஸோ அதில் ஆரம்பிச்சு அலைமெண்ட் கரெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்கேப்பில் லைட் அடம் மாதிரி இருந்து ஃப்ராக்சருக்கு அப்புறம் ரீஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து எங்களோட ரோல் பெரிய ரோல்
0: ஆக்சுவலாக.
1: டாக்டர்ஸ் 2 நிமிஷம் பார்த்துட்டு மாத்திரை கூட பை பை சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. எங்கள்ட்ட அப்படி கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேஷண்ட் உட்காந்து ஆகணும் நாங்கள்.
0: ஓகே மேடம்.
1: ஏன்னா அதை நாங்கள் அப்போதான் ரெக்கவர் கொண்டாட முடியும்.
0: கண்டிப்பாக.
1: ஃபிசிக்கலாக அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்றத விட சைக்காலஜிக்கலாக அவங்க மோட்டிவேட் பண்ணணும்,
0: ரொம்ப பண்ணணும்.
1: நான் அவங்களை வில் போர் ஏற்றினாதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அவங்க மேலே. ஓகே, என்ன இதெல்லாம் மறந்து போச்சு, நான் பண்ண முடியும், எனக்கு வந்தது தான், இப்போ என்னால் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும்.
0: மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரணும்.
1: வந்தாதான்
0: வந்துருச்சுனாவே பாடி வந்து கிளியர் ஆகும்,
1: ரெக்கவர் ஈஸியா இருக்கு.
0: அதாவது நான் ஒரு இதுல படிச்சேன், ஒரு மருத்துவ இதுல தகவல்ல படிச்சேன் டாக்டர், ஒருத்தர் வந்து அந்த மன அழுத்தத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பாடி பெயின் வந்து நிறைய இருக்கு.
1: 100% இருக்கு மேம். நான் பாத்திருக்கேன், ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போனப்போ பாத்திருக்கேன், டேபிள் ஃபுல்லா மாத்திரை வச்சிருக்காரு. என்னங்க சார் இவ்வளவு மாத்திரை வச்சிருக்கேன், ஒப்பனாவே கேட்டேன் நானு மேம், இது காலையிலக்கு, இது மதியத்துக்கு, நைட்டுக்கு, அத்தனை சிரப் பாட்டில் அத்தனை லேகியம் எல்லாமே சாப்பிட்டுருக்காரு அவரு. ஒவ்வொன்றும் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. நான் சொன்னேன் இவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகிடாது, அதுக்கும் மாத்திரை போகிறேன்னு தூக்கி சமைக்கிறேன்,
0: ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மாத்திரையா,
1: அதுக்கும் மாத்திரை போட்டுருக்காரு டிப்ரெஷனுக்கும் சேர்த்து. ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்கிறாங்க. ஸோ டிப்ரெஷன்னால கண்டிப்பாக பெயின் ஜாஸ்தி தான் ஆகும், கம்மியாகவே ஆகாது. அதே வலி இருக்க கூட சிரிச்சுட்டே வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அதுவே நல்லா தான் இருப்பாங்க.
0: ஆமாம், அவங்களுக்கு அந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்ற ஒரு பழம்.
1: கண்டிப்பாக மேம் அது 100% உண்மை. என்கிட்ட என் கிளினிக்கில் அத்தனை பேசும் சொல்லியிருக்காங்க, மேம் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்து நீங்கள் சிரிக்கிற பார்த்தாலே எனக்கு சரியாக போயிடுது அப்படி சொன்ன பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம அப்ரோச்சில் தான் இருக்குது எல்லாமே.
0: அதாங்க
1: பெயினை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பெயினை எப்படி நம்ம உணர்றோம், பெயினை எப்படி நம்ம
0: ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வலி, அதாவது வலிங்கிறது வந்து வேரியேஷன், அந்த ஒரு மனுஷங்களுக்கு மனுஷர்
1: கண்டிப்பாக
0: இருக்கும்.
1: பெயின்
0: எனக்கு ஒரு மாதிரியான தலைவலி இருக்கும், அதே மைக்ரைன் வந்து இன்னொருத்தருக்கு வேற மாதிரி
1: வேற மாதிரி அவங்களோட பெர்செப்ஷன் லெவல். அது சின்ன வயசுல தான் அவங்களோட க்ரோத் ஃபேக்டர் தான், அது அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்க எந்த சூழ்நிலை வளர்ந்துருக்காங்க, அவங்க யாரெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காங்கன்றது அந்த பெயின் வேரியேஷனுமே இருக்கும்.
0: அதுதான் நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லா பெயினுமே கூட கடந்து
1: தெரியாது.
0: ஆமா, அந்த பெயின் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி நிறைய மனுஷர்களால புண்பட்டு அந்த மாதிரி வரும்போது பாடியில வர பெயினை தூக்கி சில பேர் சாஃப்டா இருந்திருப்பாங்க. எந்த விதமான அந்த சர்க்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டும் சரி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப ஸ்மூதா இருந்திருக்கும்.
1: கண்டிப்பா
0: அவங்களுக்கு ஒரு பாடியில வரும்போது அவங்களால அது சீக்கிரமா அக்செப்ட் பண்ணது எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதுல இன்னும் டிப்ரெஷன்
1: டிப்ரெஷன்ல போயிருவாங்க. அதுதான்
0: அவங்களை
1: சைக்காலஜிக்கலா தேத்தி கொண்டாடுறதுக்கே போயிடும்.
0: நம்ம நல்லா இருந்தோமே நமக்கு என்னமோ உடம்புல வந்துருச்சுன்னு நினைச்சு, அதாவது கொஞ்சம் தான் வந்திருக்கும் நினைச்சு எக்ஸீட் பண்ணிக்குவாங்க,
1: அப்படி பெருசு பண்ணிருவாங்க, அப்படியே பலூன் ஊதி அதை வெடிச்சாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும்.
0: அப்படி அந்த மாதிரி அதுக்கு உயிரிழப்புகள் கூட இந்த மன பாதிப்புனால வர்றது நிறைய
1: பண்றாங்க. நிறைய பேர் வலி தாங்க முடியாம இந்த வயிறு வலி எல்லாம் சூசைட் பண்ணுங்க எவ்வளவு பார்த்து.
0: ஆமா, நான் அதான் நான் நினைப்பேன் எப்படி வயிறு வலிக்காக இப்படி பண்ணிக்குவாங்களான்னு.
1: அது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து யாரும் திட்டாம மிரட்டாம கொஞ்சி கொஞ்சி இந்த சொல்றது இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருப்பாங்க. எப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் மாறுதோ அது பிசிக்கல் அபியூஸோ இல்ல மென்டல் அபியூஸோ ஏதோ ஒன்னு மாறும் போது அவங்க தாங்கிக்க
0: முடியாம போகுது. அது கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் கூட எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க ஒரு நாள் குட் மார்னிங் மெசேஜ்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால சேஃப்டியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, யாரும் அதுதான் இல்ல ஆமா ஸ்ட்ரகிளான ஒரு ஜோன்ல இருக்கீங்களோ நீங்க எப்பவுமே சேஃபா இருக்கீங்க.
1: சேஃப்டின்றது நம்ம மனசு பொறுத்து.
0: ஆமா,
1: 1000% தான் நம்ம சேஃபா இருக்கு, நம்ம நினைச்சா நம்ம சேஃபா தான் இருக்கு.
0: கண்டிப்பா மேம்,
1: அங்க எல்லாமே நல்லா இருக்கும் போதே நம்ம சேஃப் இல்லைன்னு அங்க சேஃபே கிடையாது.
0: கண்டிப்பா
1: சுத்தி 1000 பாம்பு இருந்தா கூட நம்ம நல்லா இருக்கும் நம்ம நினைச்சா நம்ம நல்லா தான் இருப்போம்.
0: கண்டிப்பா
1: நம்ம போய் அந்த பாம்பு தொண்டை பண்ற வரைக்கும் பாம்பு நம்மளது பண்ண போறோம்
0: இல்ல பாருல்ல, ஆனா இருக்குதே இருக்குதேன்னு நினைச்சிட்டு
1: பயந்து செத்துருவாங்க.
0: ஆமா ஆமா இருக்குது கண்டிப்பா, இல்ல இல்லாதது கூட சில பேரு அதையும் நான் பாத்திருக்கேன். என்னமோ அங்க சத்தம் வந்துட்டே இருக்கு, அதுக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது, அது எங்கேயாவது காத்தடிச்சு சத்தம் வந்திருக்கும்.
1: அதுதான்
0: அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: கயிறை பார்த்து பாம்பு நினைச்சுக்கள் இருக்காங்க, பாம்ப கயிறு நினைச்சு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு
0: போனவங்களும் இருக்காங்க. அந்த மென்டாலிட்டியோட இதுதான் அக்செப்டன்ஸ். சரிங்க டாக்டர், தொடர்ந்து அடுத்து இந்த பெண்களுக்கான விஷயங்களை பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம்.
1: ஓகே மேம், கண்டிப்பா.

0: நேர்களை, பல்வேறு நோய்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் குறித்து பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் நிலையத்தில் நேர்களோட தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட மறுபடியும் பேசலாம். டாக்டர், மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்.
1: வணக்கம்.
0: காலர்ஸ் யாரும் வரல, வந்தால் நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9 3 4 4 9 0 3 0 3 8 9 3 4 2 9 0 3 8 8 3 0 0 3 1 1 0 3 8 2 9 6 6 7 8 1 0 4 2 3 0 1 இணைப்ப சேர்த்து உங்களோட சந்தேகங்களை கூட இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். டாக்டர், அடுத்து பெண்களுக்கான பிரச்சனை, மாதவிட பிரச்சனை இருக்குது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி மெனோபாஸ், ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய பெயின்ஸ், இதை எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டு வரலாம்?
1: மேம், ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஜென்ரலாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் ஃபிசியோதெரபியில் வந்து அதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது.
0: லோ நல்ல வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே மேடம்.
1: அதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால வழியில் கஷ்டப்படுறது அவங்க தானே. வயிறு பெருசாக பெருசாக பின்னாடி இருக்க பேக் வீக் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ நிறையா முதுகு வலியில் தான் கஷ்டப்படுறாங்க ஜென்ரலாக. எல்லா லேடிஸ் கேட்டிங்கனாலும் ப்ரெக்னென்சி டைமில் முதுகு வலி ஜாஸ்தி சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு வர வழி ரெண்டாவது, இன்ஜெக்ஷன் போறக்கு முன்னாடி வலி சுத்திட்டு இருப்பாங்க. அது காரணம் பேக் வீக் ஆறதுனாலதான். ஸோ நம்ம அதுலயுமே பிசியோதெரபிக் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சியோட பெயின் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த பெயின்ல, அந்த பெயினை கூட கம்மி பண்ண முடியும். டென்ஸ்ன்னு சொல்லிட்டு மிஷின் இருக்கு. ஸோ அதில் லோ இன்டென்சிட்டியில பண்ணும் போது அந்த பெயின் கூட கம்மியாயிரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம பிசியோதெரபி
0: மேடம் அவர்கிட்ட பேசலாம்.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாங்க குண்டல்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: இந்த வைஃபுக்கு கொஞ்சம் ஒரு 2 மாசமா கையில லெஃப்ட் கையில சதப்பிழைப்பு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
2: பேர் முகமது ஜக்ரியா மேடம்.
0: ஓ, குண்டல்பேட்டில இருந்து பேசுறீங்களா? முகமது, சொல்லுங்க. முகமது
3: மேடம், வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க. உங்க பேருமா?
3: என் பேர் பானு மேடம்.
0: பானு, சொல்லுங்க.
3: பானு மேடம், மேல ஷோல்டரு கைய மேல தூக்க முடியல மேடம், ரொம்ப வலியா இருக்கு. பின்னாடி எலும்பு அந்த இது இருக்குது பாருங்க, அங்கேயும் வலிக்குது. முன்னாடி அந்த எலும்பு இருக்குது பாருங்க, அதுவும் வலிக்குது. இந்த பக்கம் படுத்தாலும் எந்த பக்கமுமே திரும்பி படுக்க முடியலங்க மேடம்.
0: டாக்டர் சொல்லுவாங்க
3: அப்படி ஒரு கடுமையான வலி.
1: சுகர் இருக்காம உங்களுக்கு?
3: இல்லைங்க மேடம், தைராய்டு இருக்குது எனக்கு.

0: தைராய்டில் சுகர் இருக்கா?
1: சுகர் இல்ல, சுகர் பிபி ஒண்ணும் இல்ல,
0: ரெண்டுமே இல்லைங்களா? எப்ப செக் பண்ணீங்க கடைசியா?
1: எனக்கு மாசம் மாசம் நான் போயிட்டு தான் இருக்கேன். பெயின் கில்லர் வந்து நிறைய தர்றாங்க, சாப்பிடவே முடியல மாத்திரைகளை.
0: வயிறில் வந்திருக்கணுமே. உங்க கையால நீங்களே அமுக்கி கொடுங்க அப்படியே. சரிங்களா? நல்லா அமுக்கிட்டு அந்த பால் இருக்கும் பாத்திருக்கீங்களா, டென்னிஸ் பால் தெரியுமா, அந்த மஞ்சள் கலர்ல பால் இருக்கும் தெரியுமா, பஞ்சு மைக்கு இருக்க பால் இல்ல, பேட் ஆடுற பால், நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அந்த பால், அதை வச்சுட்டு அதை மேல நீங்க படுத்து உருட்டுங்க. சரிங்களா? அதை உருட்டுனீங்கன்னா அந்த ஃபேஷியல் ரிலீஸ் ஆயிரும். ஃபேஷியல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெயின் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்ப எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா வலி ஜாஸ்தி ஆயிரும், உங்களுக்கு கம்மியாகாது.
1: சத்தா
0: குடிச்சிருங்க.
1: சரிங்க மேடம், சரி, ரொம்ப நன்றிங்க மேடம். பால் பின்னாடி வச்சு உருட்டணும், கை கிட்ட வலி இருக்கிற இடத்துல எல்லாம் வச்சு உருட்டணுங்களா மேடம்?
0: ஆமாங்கம்மா, ஆமா.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி
2: மேடம். அவங்களுக்கு எடுத்தாங்க லைன், உடனே கிடைச்சிருச்சு. ரொம்ப லக்கியான ஒரு லிசனர்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு சில சமயம் நமக்கு நெட்ஒர்க் இஷ்யூனால கிடைக்காது, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு.
0: கண்டிப்பா
2: எப்படியோ ஒரு ஒரு பேஷண்டாவது அது பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நம்ம வந்து லைன் த்ரூ ஆகல, இப்போ த்ரூ ஆயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட சந்தேகங்களை விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து டாக்டர் பேசுவாங்க, அதாவது அதான் பெயின்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை சொல்லுங்கள் டாக்டர். அதான் அந்த ப்ரெக்னென்சியில் பேக்
0: ப்ரெக்னென்சியில் பேக் பெயின் வர ப்ரெக்னென்சி பேக் பெயினோட ப்ரெக்னென்சி பெயினுமே குறைக்க முடியும். அந்த வயிறு கன்ட்ராக்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பெயினு கூட ஃபிசியோதெரபி குறைக்க சான்சஸ் இருக்குது.
2: ஓ
0: ஆமாம், அது ரிசர்ச் பண்ணி
2: கண்டுபிடிச்சிருக்காங்க மேடம். நான் அடக்கணுமா இல்லை அது எப்படி?
0: இல்லை மேம், அது மெஷின்ஸ் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க.
2: ஓ, மொடாலிட்டி,
0: மொடாலிட்டிஸ் மூலமா அந்த பெயினை குறைக்க முடியும்.
2: சரிங்க.
0: பிரெக்னன்சிக்கு முன்னாடி அது ஜென்ரலாக அந்த ஓஜி ஃபிசியோ சொன்னோம் பார்த்தீங்களா, அப்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு தனியாகவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மெஷின்ஸ் போடும்போது அந்த பெயினே ஆட்டோமேட்டிக்காக
2: குறைஞ்சிரும்.
0: ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கோர்லேருந்து எல்லாமே வீக் ஆயிரும், ஏன்னா அந்த விரிஞ்சது திருப்பி சுருங்கணும், அது ஃபுல்லாக சுருங்கி உள்ளே போகணும், கரெக்டுங்களா? அப்போ அந்த அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த டைத்துலேயும் பெயின் சிவியராக இருக்க தான் செய்யும். ரெண்டாவது பெயின் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால, அனஸ்தீசியா கொடுத்தது ஆகணும், அனஸ்தீசியா கொடுக்காம குழந்தை எடுக்க முடியாது. ஸோ சர்ஜரி பண்ணி எடுக்கிறோம்னா உடனே சர்ஜரி முடிச்சக்கப்புறம் உடனே எக்ஸசைஸ் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து மினிமம் எக்ஸசைசஸ் பெட்லேயே என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங்லேருந்து சின்ன சின்னதாக அப்படி மைனூட் எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெயினும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமெனோபாஸ் போஸ்ட் மெனோபாஸ் ரெண்டுலேயுமே வந்து ஃபிசிக்கல் பெயினோட மென்டல் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும்,
2: அதுதான்
0: மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல யோகா அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு நார்மல் வாக்கிங்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிருக்கேன் செஞ்சு.
2: ஒரு இன்னமும் ஒரு படத்துல கூட ஒரு காமெடி நடிகர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ள ஒரு
0: அது லேடிஸ் சம்பளம் ஜாஸ்தி, அதுல வீட்டுல இருக்க லேடிஸ் இன்னும் ஜாஸ்தி. அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு வேற ஆப்ஷன் இல்லையா,
2: வரவங்க எல்லாம் தூக்கி போட்டு அதுல கவனம்
0: செலுத்தி. ஆமா, அவுட் சைடு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவனால அதுவும் பண்ண முடியாது. கண்டதையும் போட்டு யோசிச்சு வச்சு அவங்க இருக்கிற வழியை டபுள் ட்ரிபிள் ஆக்கிடுவாங்க.
2: அதுதான் அதுதான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம நமக்கு இதனாலதான் இதனாலதான் இதனால அவங்களே ஒரு டிசீஸா
0: அதை போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா,
2: சரிங்க டாக்டர். பொதுவாகவே இந்த வலி நிவாரணையெல்லாம் எடுக்காம நார்மலாகவே எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் சொல்லுங்க.
0: எக்ஸசைஸ் தாம்மா,
2: எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இல்லாமல்
0: ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் தான். நீங்கள் ஃபிசியோதெரபின்னு இல்லை அலோபதி ஆயிரம் இதெல்லாம் பார்த்தாலும் சார் எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் மட்டும்தான் நாளைக்கு அந்த வலி வரடம்.
2: தியானம், இந்த இது மெடிடேஷன்
0: கண்டிப்பாக வேணும் மேம். மைண்ட் அண்ட் சோல் ரெண்டுமே, பாடி மைண்டு சோல் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம வெறும் பாடி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மைண்டை விட்டோம்னா அது டிப்ரெஷனில் போயிடும் அப்புறம்.
2: சரி மேடம்,

0: இப்போ நீங்கள் அந்த அந்த மாதிரியான சொல்லக்கூடிய தகவல்கள், அதாவது ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு
1: சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மேம். ஆயிரத்தர் நடந்துட்டு போட்டோம், யோசிக்கவே கூடாது, ஜாலியா
0: சொல்லிட மாட்டாங்களா,
1: சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
0: பைத்தியம் இது எதுக்கு எடுத்தாலும்
1: நினைச்சிட்டு போறோம் மேம், என்ன நினைச்சு நமக்கு என்ன படம் வந்துச்சு, நம்ம ஜாலியா இருக்கணும்
0: கரண்ட்
1: மேம். நம்ம வழி யாருன்னு எடுத்துக்க முடியாது. உங்க உங்களுக்கு இப்ப நெக் பெயின் சொன்னீங்க,
0: ஆமா,
1: உங்க வழி என்ன எடுத்துக்க முடியுமா?
0: ஆமா,
1: அப்ப நீங்க சிரிச்ச எனக்கு என்ன, சிரிக்காடி எனக்கு, அத பத்தி யாருக்கு என்ன என்ன தெரிஞ்சு என்ன யூஸ் இருக்கு, என்ன என்ன யோசிக்க போறாங்க, யோசிச்சுட்டு போட்டோம். அங்க நம்ம பைத்தியம் அழைச்சிட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. நம்ம நம்ம அதெல்லாம் நம்ம பெனிஃபிட் ஆறமா, நம்ம சிரிக்கிறனால எண்டார்ஃபின்ல இருந்து எக்ஸர்ஃபின் அத்தனை ஹார்மோன்ஸும் சுரக்குது. அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும் போது அதுல இருந்தே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருது, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு பெயின் குறைஞ்சிரும்.
0: கூட நான் அது ஒரு தகவல் அது மருத்துவ களஞ்சியத்துல இருந்து படிச்சேன். அதாவது நம்ம சந்தோஷப்பட்டு சிரிக்கும் போது நம்மளுடைய உள்ள இருக்க செல்கள் எல்லாம் கூட புதுசா ஒரு
1: ரீஜெனரேஷன் ஜாஸ்தி
0: ஜாஸ்தி. ஆனா கவலைப்பட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய ஆற்றலுமே அழிஞ்சு
1: ஒண்ணுக்கெல்லாம் போயிடும்.
0: அதுதான் அது மாதிரி எல்லாம் உண்டாயி.
1: ஆமா மேம், யாரும் நம்ம இஷ்டப்பட்டோம், நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு யாரு யாரு துன்புறுத்தாம யாரு கஷ்டப்படுத்தாம நம்ம வேலையை பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு
0: போயிட்டே இருக்கலாம்.
1: மேம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் சொல்ல முடியுமா, கேரண்டி இருக்கா உங்களுக்கு?
0: வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம மத்தவங்களை துன்பப்படுத்தாம இருந்தாவே அந்த
1: அங்கே பாதி கர்மா குறைஞ்சிடும், கர்மாவே வராது.
0: அதுதான் சொல்றேன், அந்த இன்ப நிலை. அது ஒரு இதுல கூட நம்ம நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அங்கே மஞ்சன நீ பூசை கொள்ள வாராய் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி இன்ப நிலை தானே வந்து இது பராபரமேன்ற மாதிரி.
1: உண்மைதான்,
0: அந்த மாதிரி. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம். கால் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் வலுக்காம இருக்கிறதுக்கு நம்ம மனதை வந்து லேசாக்கி
1: லேசா வச்சுக்கணும் மேம். உள்ளுக்குள்ள எதாவது யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் அது அழுத்தம் ஜாஸ்தியாகும். அதை பத்தி யோசிக்காம இன்னைக்கு நாள் ஜாலி கடந்துருமா அவ்வளவுதான், நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம், நேத்தது நேத்தது விட்டுருணும், இன்னைக்கு பத்தி மட்டும் யோசிக்கணும்.
0: அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த முதுகு பெந்து விட இருக்குல்ல மேடம்,
1: ஆமாங்க சார்,
2: அதுல பாத்தீங்கன்னா அந்த கட்டு கட்டா இருக்குமல்லங்க
1: சொல்லுங்க,
2: அதுல பாத்தீங்கன்னா அது சத வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க மேடம்.
1: சத வளர்ச்சி இருக்கா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: எலும்பு வளர்ந்திருக்கு, சத வளர்ந்திருக்குங்களா?
2: சத வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க மேடம்.
1: கழுத்துலீங்களா இடுப்புலீங்களா?
2: முதுகு தண்டு விட இல்லைங்க மேடம்.
1: அப்படி வராதுங்களா சார், எலும்பு தான் வளர்ந்திருக்கும் அப்படின்னு ஆசியோபைட் வந்திருக்கு உங்களுக்கு?
2: இல்லைங்க சார் மேடம், நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் மேடம்.
1: சரிங்க,
2: அதாவது சத வளர்ச்சி வந்திருக்குது அப்படிங்கிறாங்க மேடம்.
1: சத எல்லாம் வளராது சார், அது வந்து உண்மை வளர்ந்ததா, அது வந்து எலும்புதான் வளர்ந்துருக்கணும், சத வளரவே வளராது. ஏன்னா சதை வந்து அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா வளராது, அது என்ன சதை இருக்கும் அப்படிதான் கடைசி வரைக்கும். சதை கம்மியா வேணா ஆகுது, ஜாஸ்தி ஆகாது.
2: சத்து
1: பிளட் டெஸ்ட் பாத்தீங்களா உங்களுக்கு?
2: எடுத்துருங்க
1: சரிங்களா. பிளட்ல பிளட்ல வந்து வேரியேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து கோருன்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? கோரு வீக்கம் இருந்தாலும் இதே பிரச்சனை மறுபடியும் வரும் உங்களுக்கு. அதுக்கு ஒன்றும் நல்லா மட்ட மிளகா படுத்துட்டு விட்டத்தை பார்த்து படுத்துட்டு ரெண்டு முட்டையும் மடக்கிட்டு இடுப்பு தூக்கிட்டு ஒரு 15 எண்ணிட்டு கீழே வச்சிருங்க. ஸோ அது ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணும் போது அந்த பேக் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு உங்களுக்கு.
2: நீங்க சொன்ன எக்சர்சைஸ் செஞ்சாங்க மேடம்,
1: சரிங்க.
2: ஆனா அது வேற பிரபலம் ஆயிடுதுங்க மேடம்.
1: என்ன ஆயிருது?

0: அது நீங்க சொன்னீங்கல்ல அந்த எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேடம், அந்த எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தா வேற பிரச்சனை வந்துருதுங்க மேடம்.
1: என்ன பிரச்சனை வருதுங்க?
0: அது யாப்பம் வந்துட்டே இருக்குது மேடம், சும்மா யாப்பம் வந்துட்டே இருக்குதுங்க மேடம்.
1: யாப்பம் வருதுன்னா அப்ப உங்களுக்கு ஸ்டமக்ல தான் பிரச்சனை. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க, பண்ண ஸ்டமக்ல பான்க்ரியாஸ் வீக் ஆனாலும் இல்ல ஸ்மால் இன்டெஸ்டைனல் பிரச்சனை இருந்தாலும் ஏப்பம் வரும் உங்களுக்கு. அதனாலயும் பேக் பெயின் வரும். பேக் பெயினுக்கு வந்து ஒரு காரணம் இல்ல, 15,000 காரணம் இருக்கு.
0: நீங்க சொன்னீங்கல்ல அந்த எக்ஸசைஸ் சொன்ன பிறகு எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. மேடம் கட்டில எல்லாம் படுக்கூடாதுன்னு சொன்னாங்க. கட்டில
1: எல்லாம் அப்படி கிடையாது. அது வந்து கட்டில்னா பெட் மெத்த வந்து நல்லா பஞ்சு மைக்கு இருக்க கூடாது. கொஞ்சம் கெட்டியா அந்த காயர் பெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் நார்ல பண்ண பெட், அந்த மாதிரி பெட்ல படுத்துக்கலாம் நீங்க.
0: நாங்க அதுக்கு என்ன கட்டில வாங்கி வச்சு தூங்குறோம் மேடம், சோபா போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க மேடம்.
1: அதெல்லாம் வேணாம் சார், இந்த காயர் பெட் வாங்கிக்கோங்க, பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி முட்டிக்கு கீழே தலான வச்சு படுக்க சொல்லுங்க.
2: நன்றி, வணக்கம் மேடம். இதுவரைக்கும் நிறைய பேர் நிறைய வழிகள் அந்த பிரச்சனைகளை குறிச்சு பேசினாங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் வந்து அழகாக தகவல்களை படப்படப்படப்படான்னு அவர் சொன்ன மாதிரி ஸ்மைலிங்கோட இவ்வளோ டென்ஷனோட வந்து இங்கே ஸ்மைல் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க. நான் தான் பார்த்தா ரொம்ப ரிசர்வ்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன், என்ன சொல்கிறது என்ன கேட்குறேன் அப்படின்னு. ஆனால் ரொம்பவே நல்லா, எப்படி போச்சுன்னே தெரியல இவ்வளோ நேரம், ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இத்துடன் ஹலோ ஊட்டி நிறைவு செய்கிறோம். வணக்கம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. சரி, இந்த நேரத்துக்கு நேர்கள்

சரியா, நான்கு இரண்டிற்கு நேர்கள் அலாரம் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஒவ்வொரு நாளும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு தலைப்பின் கீழ், அதாவது இந்த வகையில வந்து விளையாடுவோம் இல்லைங்களா. இன்றைக்கு நம்ம வந்து எதிரும் புதிரும்ல என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாரும் குடும்பத்திலயும் சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் சரி, நமக்கு சம்பந்தம் இருக்கும், ஆனா சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கூட்டத்துல பொருந்தாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இன்றைய எதிரும் புதிரும் விளையாட்டுல நம்ம விளையாட போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்டு விளையாடணும், அந்த பொருந்தாத ஒன்று அந்த நபர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உள்ளூர் நேர்களாக இருந்தா 9344909031 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342909010 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க நிகழ்ச்சியில விளையாடலாம். வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க விளையாடலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தான் அந்த இடத்துல பொருந்தாம இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அவர் ஏன் அங்க பொருந்தாம இருக்காரு அப்படின்ற காரணத்தையும் நீங்க சொல்லணும். ஒரு அருமையான பாடலோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: அந்நியன் திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடல் லெஸ்லி விஸ் ஆண்ட்ரியா வசுந்தரா தாஸ் இவங்க எல்லாரும் இணைந்து பாடுறது கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாருங்கிறது பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
1: கோயம்பு மாவட்டம் சின்னலம் செல்வராஜ் மந்திரா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கான
0: கேள்வி வந்து பருத்தி, சணல், பட்டு, தென்னை
1: நார். மேடம்,
0: பருத்தி, சணல், பட்டு, தென்னை நார்.
1: பட்டுதான் மேடம்.
0: பட்டுங்களா?
1: ஆமா ஆமா மேடம்.
0: எதனால பட்டு சொல்றீங்க?
1: பட்டு பாத்தீங்கன்னா தனியா பூச்சில இருந்து வர்றது மேடம். இது இந்த மற்ற தப்பு மேடம். மேடம் சென்னை, சென்னைங்க மேடம்.
0: ஐயோ ஏன் மாத்தனீங்க?

0: நீங்க பட்டுன்னு சொன்னதுதான், நான் பட்டுன்னு அப்ளாஸ் கொடுத்துருக்கணுமோ. பட்டுதான் கரெக்ட், நீங்க சொன்ன காரணமும் கரெக்ட், மற்றவை எல்லாம் வந்து நமக்கு தாவரங்கள்ல இருந்து கிடைக்கும், பட்டு மட்டும்தான் பட்டு பூச்சிட்டு இருந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் அப்ளாஸ் கொடுக்க டிலே பண்ணவும் உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா? முதல் நேயர் சூப்பரா அப்ளோஸ் வாங்கியாச்சு, நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கும் அடுத்த நேயர் யாரங்கிறது பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: தென் பொன்முடியில இருந்து தென மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம். ஏதோ முந்தா நேத்து நல்லது ஒரு மழை பெஞ்சுங்க, நைட்டு கொஞ்சம் கிளைமேட் கூலா இருக்குன்னு வைங்களேன்.
0: ஓகே ஓகே, இங்க ஊட்டியும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு.
1: அப்படிங்களா? சரி மேடம்,
0: குளுமையான சந்தோஷத்தோட உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணலாங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து காளான் ஈஸ்ட் பாசி பென்சிலியம்.
1: இன்னொரு பேர் சொல்லுங்க மேடம். காளான்
0: ஈஸ்ட் பாசி பென்சிலியம்.
1: பென்சிலியம் நினைக்கிறேங்க மேடம்.
0: பென்சிலியம் நினைக்கிறீங்களா? ஏன் பென்சிலியம் நினைக்கிறீங்க?
1: ஏன்னா மத்ததெல்லாம் நிலத்துல முளைக்கிறது காளான் ஈஸ்ட் பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க, பென்சிலியங்கிறது நம்ம தயாரிக்கிறதுங்க.
0: ஓகே, நீங்க சொன்னது வந்து தவறு.
1: தவறு, சரிங்க.
0: ஆமா, ஏன் அப்படின்னா இதுல வந்து சரியான விடை என்ன அப்படின்றத அடுத்த நேயர் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காரணத்தை நான் சொல்றேன். நன்றி. ரொம்ப அழகா முயற்சி பண்ணாரு, இந்த கேள்விக்கான சரியான பதில் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர், நேயரோட இணைப்பு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரங்கிறது, ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது? ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, அப்ப உங்களுக்கு சொல்லுங்க, ஆன்சர் வந்து பாசிங்களா? கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டீங்களா? எப்படி? சரி, எதனால பாசி அப்படின்னு
2: நினைக்கிறீங்க?
0: ஓகே, கரெக்ட். மற்ற மூன்றும் வந்து பூஞ்சை வகையை சார்ந்தது. ஓகே, சூப்பரா வந்து ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, மிக்க நன்றி.
2: நன்றி.
0: ஓகே, ரொம்ப அழகா வந்து சரியான பதில் கண்டுபிடித்த அவருக்காகவும், அதே மாதிரி நிகழ்ச்சியில இணைந்த எல்லா நேயர்க்காகவும் இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஸ்ரீனிவாஸ் கல்பனா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் 6 திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிகள் இருக்க இந்த நேரம் 4:17 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: வணக்கம் மசனகுடி ராஜேந்திரன்.
0: வணக்கம் ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம்.
0: ஓகே சூப்பர்.
1: சிம்பிளா
0: கேள்வி. ஓகே, உங்களுக்கான சிம்பிளான அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்றாழை கள்ளி நெல் சப்பாத்தி கள்ளி.
1: கற்றாழை
0: கள்ளி நெல் சப்பாத்தி கள்ளி.
1: இது என்ன, எனக்கு புரியல.
0: கற்றாழை தெரியும் இல்லைங்களா, அலோவேரா. கற்றாழை கள்ளி நெல் சப்பாத்தி கள்ளி, இதெல்லாம் தாவரம் தான். ஆனா இது ஒண்ணு மட்டும் தாவரத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இந்த 4 தாவரத்துல இருந்து ஒண்ணு வித்தியாசமா இருக்கும்.
1: நெல்லுன்னு
0: நினைக்கிறீங்க, எதனால?
1: வயல்ல
0: இருக்கிறனாலன்றீங்களா? சரி, நீங்க சொன்ன பதில் சரிதான், நெல் வயல்ல இருக்கும், அதுவும் சரிதான். மத்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லாம வாழக்கூடிய தன்மை உடையது. ஆமா, வறட்சியை தாங்கும். ஆனா நெல் அப்படின்றது வந்து வறட்சியை தாங்காது. ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் சரியான பதில் சொன்னீங்க, நன்றி. ரொம்ப அழகா சரியான பதில் சொல்லிட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாரங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம். வணக்கம் துரையன். ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு?
2: நீங்க இப்பதான் டீ குடிச்சீங்களா?
0: டீ குடிச்சதுனால லோ ஆயிடுச்சுங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கான அந்த கேள்வி கேக்கலாங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசு செம்மறியாடு ஆடு குதிரை. ஹலோ, வணக்கம். ஓகே, அவரோட லைன் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. நம்ம இணைப்பில் வர நேர்கள் உங்களோட நெட்ஒர்க் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு கால் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு கட் ஆகிறப்போ ஏமாற்றம் இருக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், படவரலன் செண்பகம் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பராக இருக்கோம் செண்பகம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே, அப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, பசு ஆடு செம்மறியாடு குதிரை.
3: குதிரைங்க மேடம்.
0: குதிரை, எதனால குதிரை
3: மேடம்? அதெல்லாம் ஆடு செம்மறியாடு இதெல்லாம் ஒண்ணுங்க மேடம்.
0: பசுவும் ஆடெல்லாம் ஒண்ணுங்களா?
3: ஆமாங்க மேடம்.
0: எப்படி ஒண்ணுன்னு சொல்றீங்க?
3: அதெல்லாம் புல் சாப்பிடுங்க மேடம்.
0: குதிரை புல் சாப்பிடாதா? சரி, ஓகே ஓகே, நீங்க சொன்ன பதில் வந்து கரெக்ட். விஷயம் என்னன்னா, மற்ற மூன்றும், அதாவது பசு ஆடு செம்மறி ஆடு மூன்றும் அசை போடும் விலங்கு, குதிரை வந்து அசை போடாது. ஓகேங்களா? இருந்தாலும் ரொம்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி. ரொம்ப அழகா சரியான பதில் சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் மூட்டி எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: கிருஷ்ணமூர்த்தி, நார்கோலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா? இப்போ உள்ள க்வெஸ்சன் தான் கேட்கறேன். கேள்வி முடிச்சிட்டீங்களா?
0: ம், உங்களுக்கு புது க்வெஸ்சன் கேட்டறலாம். அந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிட்டாங்க.
4: ஓகே ஓகே.
0: ம், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சுறா திருக்கை மீன் ஸ்டார்ஜன் டால்பின்.
4: சுறா திருக்கை மீன்
0: ஸ்டார்ஜன், அதாவது ஸ்டார் ஃபிஷ் னு சொல்வாங்க இல்லையா அது, அப்புறம் டால்பின்.
4: உணவு
0: பொருள் இல்லன்னு சொல்றீங்களா?
4: ஆமா,
0: அதனால டால்பின் தான் ஆன்சர்.
4: ஆமா,
0: ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா, ஆனா காரணம் எடுத்துக்கலாம்.
4: காரணம் சரியில்லை.
0: காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டால்பின் வந்து தண்ணீர்ல இருந்தாலும் அது மீன் கிடையாது, ஒரு பாலூட்டி. மற்றவை வந்து மீன் வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா சொன்னீங்க, நன்றி.
4: அதனால பயசன்.
0: ஆமா, காரணம் இருக்கட்டும், ஆன்சர் கரெக்ட் இல்லைங்களா? நன்றி, ஓகே, ரொம்ப அழகா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இப்போ அருமையான ஒரு பாடல் வரப்போகுது. பாடலை தொடர்ந்து இந்த மாதிரி மேலும் பல கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: சங்கர் மகாதேவன் கங்கா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:27 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும்ல இன்றைக்கு பொருந்தாத ஒன்றை கண்டறிகதா விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரெங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரெங்கிருந்து? ஒருத்தருக்கு வந்து அந்த கேங்ல சம்பந்தமே இருக்காது, இருந்தாலும் அந்த கேங்ல இருப்பாங்க, அது யாருன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
1: சரி,
0: முயற்சி பண்ணலாங்களா? சரி, உங்களுக்கான அந்த கேள்வி வந்து, குயில், வாத்து, காக்கை, மைனா.
1: காக்கை.
0: காக்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க, எதனால காக்கை?
1: காக்கை வந்து வேற இனம்.
0: காக்கை வேற இனமா?
1: வேற இந்த மூணு ஒண்ணு மாதிரி இருக்கு.
0: சரி, நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், முயற்சி பண்றீங்களா?
1: சரி சொல்லுப்பா.
0: குயில், காக்கை, வாத்து, மைனா.
1: ஓ சரிப்பா சரிப்பா. வாத்து.
0: வாத்து எதனால வாத்து?
1: வாத்து வந்து கேளு தண்ணியில் இருக்கிறது, அது வந்து அத்தனை சீக்கிரம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி, ரொம்ப அழகா பதிலையும் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அதற்கான காரணத்தையும் சொல்லிட்டீங்க, சூப்பரா. ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிருந்து?
2: சீதா பேசுறேன்.
0: சீதா, எப்படி இருக்கீங்க சீதா? புது நேயர்னு நினைக்கிறேன், அப்படிங்களா? முள்ளம்பன்றி, காண்டாமிருகம், எறும்பு
2: தின்னி.
0: முள்ளம்பன்றி, காண்டாமிருகம், எறும்பு தின்னி. எறும்பு தின்னி, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? சரி, ஒரு முயற்சி கொடுங்க, என்னவா இருக்கும் இது? மூணு நிலை எது தனித்துவமானது, பொருந்தாம இருக்கு? முள்ளம்பன்றி, எறும்பு தின்னி, காண்டாமிருகம்.
2: காண்டாமிருகம் தான் இருக்கும்.
0: அப்படியாத்தான் இருக்கும் சொல்றீங்க, எதனால?
2: அது காரணம் தெரியல.
0: காண்டாமிருகம்.
2: ஈஸியான கேள்வி கேட்டீங்க, இப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
0: சரி, நான் அப்படி கேட்டாலும்

0: சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் எதிரும் புதிரும் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:36 ஆயிடுச்சு. இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர் யாரங்கதான் பார்க்கலாம். வணக்கம் ஊட்டிஎஃப்எம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர். ஓகே, சூப்பரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா மேம், கேட்டுட்டே இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சரி, அதே எனர்ஜியோட நம்ம உங்க கேள்விக்கு போயிடலாங்களா?
1: ஆமா, ஈஸியான ஒரு கேள்வியா கொடுங்க பாப்போம்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக ஈஸியான ஒரு கேள்வி தான் கேட்க போறோம். ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி, கேமரா, ஸ்பீக்கர், தொலைநோக்கி.
1: கண்ணாடி மேம்.
0: கண்ணாடி? எதனால கண்ணாடி சொல்றீங்க?
1: அது அதை யூஸ் பண்ணி நம்ம முகம் பார்க்கலாம், மற்றதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்.
0: மற்றதெல்லாம் ஓகே, நீங்க சொல்ற ஒரு விதத்திலயும் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு பதிலும் இருக்கு, ட்ரை பண்றீங்களா?
1: நான் நினைக்கிறேன் மேம், இந்த கண்ணாடியில வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் இல்ல அப்படி?
0: ஓகே, இது வந்து இல்ல, கண்ணாடிக்கு 2D மட்டும் தான் இல்லைங்களா? டைமென்ஷன், நம்ம முகம் பாக்குற கண்ணாடினா அது இதுதான். ஓகே, வேற அடுத்த நேயர் வந்து முயற்சிக்கிறாங்களான்னு பாக்கலாம்.
1: இல்ல
0: சொல்லுங்க.
1: கண்ணாடி பாதரசம்ல பண்ணிருப்பாங்க, மத்தது இல்ல?
0: இல்ல, இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வேற மாதிரி யோசிக்கணும். சரி, அடுத்த நேயர் வந்து அது முயற்சிக்கிறாங்களா பாக்கலாம். இருந்தாலும் நீங்க சொல்ற விதத்திலயும் இது வந்து ஒரு வகையை நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
1: எந்த விதத்துல மேம் யோசிக்க சொல்றீங்க?
0: வேற எந்த விதத்துலனா பாக்குறது, கேக்குறது, அந்த மாதிரி யோசிச்சு பாக்குறீங்களே?
1: தொலைநோக்கில பாக்க தானே முடியும், கேட்க முடியல.
0: ஆமா, கண்டிப்பா. ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து கரெக்டான பதில் தான், அவரதும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் மிக சரியான அந்த பதில் வந்து அடுத்த நேயர் சொல்றாங்களா பாக்கலாம். எனக்கு மூட்டி எஃப்எம். ஓகே, நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344-1018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். 9342-1018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிருந்து?
2: மேடம், தூத்துக்குடியிலிருந்து அயன்ராஜ் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் அயன்ராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு மேடம், தெளிவா நீட்டா. சூப்பர்,
0: थैंक यू, थैंक यू சோ மச், ரொம்ப நன்றி. அப்படிங்களா? ஓகே, நன்றி நன்றி. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
2: கண்ணாடி,
0: கேமரா, ஸ்பீக்கர், தொலைநோக்கி.
2: ஸ்பீக்கர்ங்களா?
0: ஸ்பீக்கர். ஓகே, எதனால ஸ்பீக்கர் சொல்றீங்க?
2: ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் பாக்ஸ்ங்க, சத்தம் வருது.
0: சரி, ஓகே. இன்னொரு காரணம், ஸ்பீக்கர் அப்படின்றது கரெக்டான பதில். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மூன்றும் வந்து காட்சியை சார்ந்தது, அதாவது பாக்குற விஷயம். ஸ்பீக்கரை வந்து பாக்குறதுக்கு முடியாது, ஆனா நம்ம வந்து கேட்கலாம். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க என்ராஜ், நன்றி.
2: ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் தொலைபேசியில மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாகவும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக பதில் அனுப்பிய நேர்கள் யாருங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்களும், சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்தும் இதற்கான பதில்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிருந்து?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓ, வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் தீபா. நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
3: கேளுங்க மேம்.
0: ஓகே தீபா, உங்களுக்கான கேள்வி.

0: இமய மலை ஆல்ப்ஸ் சஹாரா.
1: சஹாரா
0: சஹாரா எதனால சஹாரா டக்குன்னு சொல்லிட்டீங்களே?
1: சஹாரா பாலைவனம் மேம்.
0: ஓகே சூப்பர் தீபா. மற்ற இரண்டும் வந்து மலைத்தொடர்கள், சஹாரா மற்றும் பாலைவனம். ஓகே ரொம்ப சரியான விடை சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிங்க மேம்.
0: வந்த இரண்டு நேர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கரெக்டான பதில்கள் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் சரியான பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த நேரம் ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: திப்பு சைந்தவி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச இருக்கும் நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.

0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் சுப்பிரமணியன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சூப்பர். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், எளிமையா சொல்லுங்க.
0: எளிமையா? ஓகே, கண்டிப்பாக. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்தை, கழுகு, கிளி, பருந்து.
1: ஆந்தை,
0: கழுகு, கிளி, பருந்து.
1: ஆந்தை
0: ஆந்தை எதனால ஆந்தை சொல்றீங்க?
1: அது இந்த பருந்து இந்த இது கிளியோட எல்லாம் அது இதாவது.
0: அப்படியா சொல்றீங்க? அது எல்லாமே பறவை தானே. ஓகே, இதற்கான பதில் அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாக்கலாங்களா? சரி, ஓகே, இன்னொரு தடவை நீங்க முயற்சிங்க. ஆந்தை, கழுகு, கிளி, பருந்து.
1: பருந்து மேடம், பருந்து, பருந்து.
0: பருந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓகே, இதற்கான சரியான விடை என்ன அப்படின்றது நம்ம அடுத்த நேயர் வந்து சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் மூட்டி எஃப்எம். உங்களுக்கான கேள்வி கேக்கலாங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி அதே கேள்விதான், போன முறை மிஸ் பண்ண அதே கேள்வி. ஆந்தை, கழுகு, கிளி, பருந்து.
2: கிளிங்க மேடம்.
0: கிளி எதனால கிளி சொல்றீங்க?
2: கிளி வீட்டுல எல்லாம் வளர்க்கலாம் மேடம், மத்ததை எல்லாம் வீட்டுல வச்சு வளர்க்க முடியாதுங்க.
0: ஓகே, ரொம்ப சரியான விடை சொன்னீங்க. அதே மாதிரி கிளி வந்து வேட்டையாடாத ஒரு பறவை, மற்ற மூன்று பறவைகள் வந்து வேட்டையாடும். ஓகேங்களா? ஆமா, ரொம்ப கரெக்டான பதில் சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில சூப்பரா வந்து சரியான பதில் தேவி அவர்கள் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் முடியும்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிருந்து?
3: ஹலோ மேடம், கனகமணி பேசுறேங்க.
0: கனகமணி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் கனகமணி. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆமாங்க மேடம்.
0: சரி, அப்ப உங்களுக்கான கேள்வி கேட்டறலாங்களா?
3: ஆ, கேளுங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, தேனி, எறும்பு, சிலந்தி, கரப்பான் பூச்சி.
3: கரப்பான் பூச்சிங்க மேடம்.
0: கரப்பான் பூச்சி. ஏன் கரப்பான் பூச்சிய சொல்லிட்டீங்க? கருப்பாம்பூச்சி
3: சொன்னீங்க.
0: அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு
3: பாக்கலாங்களா?
0: ஓகே, இருந்தாலும் முயற்சி நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க, அதற்காக நன்றி. சோ இந்த கேள்விக்கான விடைய வந்து நீங்க தொலைபேசியில மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாக கூட அனுப்பலாம். 8300191 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் வந்து உங்களுடைய பதில்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம். ஓகே கோகிலா, எப்படி இருக்கீங்க? ஓகே, கேள்வி கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? எறும்பு. எதனால எறும்பு?
4: எறும்பு ஊர் ஊர் இது
0: இதுல எல்லாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்படி பார்த்தா சிலந்தி, கரப்பான் பூச்சி அதுவும் ஊர்வன தானே, தேனி மட்டும்தான் பறக்கும். தேனியா இருக்குமோ, அதுவும் ஒரு யூகம் தான் இல்லைங்களா? தேனி வந்து கிடையாது, இது வேற ஒரு வித்தியாசம் இருக்கு. அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். முயற்சிக்கு நன்றி. ரொம்ப அழகா வந்து நேர்கள் இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க இந்த கேள்விக்கான பதிலை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப்ல இந்த கேள்விக்கான பதிலை அனுப்பியிருக்கும் நேயர் சரியான விடை வந்து அனுப்பியிருக்காரு. யாரு எங்கிருந்து பாத்தீங்கன்னா, தென் பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்கள் சரியான விடை சிலந்தி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆமாம், சிலந்தி தான் இதற்கான சரியான விடை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா பூச்சிகளையும் விட சிலந்திக்கு தான் 8 கால்கள் இருக்கு, அதனால தான் இதுல வந்து சிலந்தி அவங்க வந்து தனிச்சு இருக்கிறதுனால இந்த கேள்வியோட விடை வந்து சிலந்தி. சோ இந்த விடையோட சேர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. இந்த நேரம் 4:54 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக கேள்விகளுக்கு பதில் அளித்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மடித்துறை சசி அவர்கள் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி தென் பொன்முடி தேனா மணிகண்டன், சத்யநாராயணன் கோயம்புத்தூர் இவர்கள் அனுப்பியிருக்காங்க. அவர்களை தாண்டி பெயர் சிவசுப்பிரமணியன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் அனுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் இணைந்து கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த இடத்துல இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜயாவும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்.
1: Bonjour, bonjour.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு
2: எதிரும். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு

0: உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஆலைகளுக்கு 2025-26 அரவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் நடவடிக்கையில் தாவேகா அரசு காவல்துறையை முனைப்புடன் ஈடுபடுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 5:02 மேடம்.

நேர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய நிகழ்ச்சியில் ஹீரோ ஸ்பெஷல். திரைப்பட பழம்பெரும் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்தி படத்திற்காக.

கேட்ட பாடல் அவன் பித்தனா படத்திற்காக, கேட்க இருக்கும் பாடல் பச்சை விளக்கு படத்திற்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பொன்மாளி பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் திரைப்பட பழம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வழிக்கு கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பொன்மாளி பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில். பழம்பெரும் திரைப்பட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்கள் இன்றைய ஈரோ ஸ்பெஷலில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காட்டு ரோஜா படத்திற்காக.

நேயர்கள், பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 5:38. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மழை.

0: நான்கு மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
2: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
4: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
4: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
4: கேட்க தவறாதீர்கள்.

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்ப வரும்?
3: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை,
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
3: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
4: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
4: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
4: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 6:06 நேர்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். முன்னதாக
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது.

0: கலாம்.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாய் உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: எமது நிலையத்திலிருந்து இன்று மாலை, நாளை காலை, பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு, 7:00 திரைகாணும். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஆர் மணி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல் குடி கவிவென்ராயன், அமைப்பு விஜயலட்சுமி, ராஜ்குமார் ஜான்சன் ஆகியோர் படைப்பு. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10:00 காற்றோடு கலந்தனவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 கெனைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 அருளிசை. 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:50 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்படக் கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். குட் மார்னிங் நீல்கிரீஸ். 7:40 புதிய பக்கங்கள், புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பளவும் புதின தொடரின் 4 பருவத்தின் முதல் பகுதி. 7:50 குணவி உன்னதம். உதகை அரசு மருத்துவ கலைக்கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் ஜெயராம் கவிராயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 டெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 11:00 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சிநேகிதியை. 2:30 இலக்கிய இன்பம். பிற்பகல் 3:00 வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் நான் யார். 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 5:20 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 அவக்கொடா சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கிராமிய பாடல் தகவல் களஞ்சியமாக இடம்பெறும் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில். 9:30 அரங்கிசை பிரசன்ன வெங்கட்ராமன் பாட்டு, விஏ குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயண் அவர்கள் மிருதங்கம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று மாலை, நாளை காலை, பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
5: This is Akashwani, the news read by VC Pramod. The GST Council has removed power of arrest of tax officers and has raised the threshold for prosecution from 1 crore rupees to 5 crore rupees. The decision was taken during the 57th meeting of the council in New Delhi today. The punishment, whether fine or imprisonment or both, has been left to judicial discretion in every case. A taxpayer who files late, makes a mistake or fails behind on payment will face recovery, interest and a proportionate penalty. Addressing media following the meeting this evening, Finance Minister Nirmala Sitharaman said no rate changes has been made in GST Council meeting and the rate structure is settled.
6: GST Council today has recommended common standards for notices and proceedings and no notices below the prescribed monetary threshold of 10,000 rupees, including withdrawal of pending notices below the said threshold. We will not be issuing any notices for monetary threshold of 10,000 or below.
0: Prime Minister Narendra Modi has said India's telecom sector is steadily moving towards greater self-reliance. He said the India Mobile Congress has played an important role in the country's progress in the telecom sector and digital connectivity. Mr. Modi stated this while inaugurating the 10th edition of the India Mobile Congress at Yashobhoomi in New Delhi today. Emphasizing the critical importance of telecom and digital technology, Mr. Modi said, stressed that phone and network security must remain a priority. He also highlighted the growing challenges of deepfakes and cyber fraud, called for the development of a global framework to tackle the threat.
7: Deepfakes kitni badi chunauti ban chuki hai, ye bhi hum dekh rahe hain. Isliye zaruri hai ki hum iske liye ek global framework par kaam kare. Sarkare, technology companies, telecom operators, sabhi ko इस फ्रेमवर्क से जुड़ना होगा. मैं जीएसएमए और दुनिया के टेलीकॉम ऑपरेटर से भी आग्रह करता हूं, एक ऐसा ग्लोबल मैकेनिज्म बनाएं जो ऐसे फ्रॉड को लोगों तक पहुंचने से पहले ही रोक सके.
0: इलेक्ट्रॉनिक्स एंड आईटी मिनिस्टर अश्विनी वैष्णव हैज सेड अ कंसल्टेशन पेपर ऑन द फ्यूचर रेगुलेशन ऑफ आर्टिफिशियल इंटेलिजेंस विल बी फ्लोटेड विद इन द नेक्स्ट मंथ. स्पीकिंग टू मीडिया आफ्टर रिलीजिंग द वर्ल्ड डेवलपमेंट रिपोर्ट 2026, द प्रॉमिस ऑफ एन आर्टिफिशियल इंटेलिजेंस टुडे, मिस्टर वैष्णव सेड दैट द प्रपोज्ड कंसल्टेशन पेपर विल फोकस ऑन एआई सेफ्टी, साइबर सिक्योरिटी, बेनिफिट्स एंड पोटेंशियल हार्म्स. Commerce and Industry Minister Piyush Goyal has said India recorded exports worth $863 billion last year and aims to achieve $1 trillion in exports this year. The minister said this while addressing the curtain raiser of the 31st CII Partnership Summit in New Delhi today. The summit will be held in Vishakhapatnam on the 12th and 13th of next month. Minister of State for Information and Broadcasting Dr. L. Murugan today called upon young Indians to harness their skills, creativity and innovative potential to contribute to the vision of Vikasit Bharat by 2047. The minister was addressing students and learners at an institute in Noida today. The nation is celebrating the 94th anniversary of Indian Air Force today. Addressing the gathering at Hindon Air Base in Ghaziabad on the occasion, Air Chief Marshal A.P. Singh recalled the IAF's combat operations during Operation Sindoor. He said that the country saw firsthand the destructive power as well as the effective air defense operations of the Air Force during the operation. On this occasion, the President, Vice President, Prime Minister Narendra Modi extended greetings to all air warriors, veterans and their families. The 2026 Nobel Prize in Literature has been awarded to Canadian poet and essayist Anne Carson. Marking the announcement, the Swedish Academy in Stockholm said the author has been honored for her bold and inventive oeuvre that in playful dialogue with the classical tradition which created new norms for contemporary literature. Benchmark domestic equity indices extended losses today amid weak global cues. The Sensex tanked 1,045 points to close at 71,593. The Nifty dropped 371 points to settle at 22,232. And that is the end of this news bulletin.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:10. பக்தி மாலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: கேட்ட பாடலோடு விளக்கேற்று மேலே திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதற்கான உச்சவரம்

0: சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தி துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாடு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தியில் குஜராத் முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படுவதாக அம்மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம தருமபுரி மாவட்டத்துல 25 NCC மாணவர்களையும் 25 மைபாரத் வாலண்டியர்ஸை வச்சு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சர்வேக்கான தொடக்க நாளாதான் இந்த டிபி முக்த் பாரத் அபியான் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நேஷனல் லெவல்ல தொடங்கி அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 5 மாவட்டத்துல தருமபுரியும் ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மைபாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு டிபினா என்ன, டிபி பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல டிபி குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி டிபியை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து 1 மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, டிபி இல்லாத தருமபுரி மாவட்டம், டிபி இல்லாத ஒரு தமிழகம், டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030 நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன்,

0: மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், வரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்னானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர கேரளா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100 மாணவர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 6:41.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:41. விளம்பரங்களை தொடர்ந்து பெற்றதகமலோ.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும்தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
9: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
10: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைனு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
11: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நங்க என்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம்ல டியூன் மாடுறது மாதிரியே போயிடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மறுச்சு நீங்கவ நாயக சொந்தம் இதே ஜாமதோகை சந்திச்சினேன்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதி வேளாண் செயலாக்க மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா திறந்து வைத்தார். 50வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சினேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவரது தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுயது குழுக்கள் தயாரித்த பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்பு முறைகள் குறித்து குழுவினரிடம் கேட்டறிந்தார். கீழ் இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் கூறுகையில்,
2: நாங்கள் வந்து அங்கன்வாடி ஊழியர், என் பேர் வந்து சி பாரதி, சதாவரம் காஞ்சிபுரம் ரூரல்ல ஒர்க் பண்றேன். ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுறோம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30 நாளும் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறோம். இதில் வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்தை வந்து பெறணுன்றதுக்காக இந்த கண்காட்சியை வந்து வச்சிருக்கோம். இது சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை. சிறுதானியங்கள்ல இருக்க சத்துக்களை வந்து எல்லாரும் பயன் அடையணுன்றதுக்காக இந்த கண்காட்சி வச்சிருக்கோம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது. சாமையில வந்து அதிகமான வந்து இரும்பு சத்துக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்கோம். பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கணுன்றதுக்காக இந்த கண்காட்சியை வச்சிருக்கோம். அதே போல அங்கன்வாடி மையத்துல தினசரி உணவு குழந்தைங்களுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து தக்காளி சாதம், முட்டையும், அதே போல செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் பிளஸ் பச்சை பயிறு, புதன்கிழமை காய்கறி புலாவ் முட்டை, வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் முட்டை, வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு, சனிக்கிழமை கீரை கலவை சாதம் இதை வந்து வழங்குறோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சத்து மாவு தரும். 6 மாதத்திலிருந்து 2 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு தரும். 2 வயதுக்கு அப்புறம் அங்கன்வாடி வர குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை 1 நாளைக்கு 50 கிராம் என்ற விதத்துல தரும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் இளநகர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ₹45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநில வெளிநாடு வார்டு தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இந்த துணை சுகாதார நிலையம் இப்பகுதியில் உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். இதனைத் தொடர்ந்து களியாம்பட்டி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் ₹1.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் விசூர் ஊராட்சியில் உள்ள பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இளநகர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார். 180 விவசாயிகள் இதுவரையில் பதிவு செய்துள்ளனர் எனவும் சுமார் 15,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் தத்தனூர் ஊராட்சியில் கல்மெட்டு கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் சார்பில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் ₹41 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார மையத்தினை கல்வெட்டினை திறந்து வைத்து குத்துவிலை கேட்டினார். இந்த துணை சுகாதார நிலையத்தின் சுற்றியுள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். காஞ்சிபுரம் கீழம்பி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் கிராமங்களில் தூய்மையே சேவை, தூய்மையை வலியுறுத்தி மாணாக்கள் பங்கு பெறும் தூய்மை இயக்க விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் சினேகா தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2026 சிறப்பு விற்பனையை மாநில வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள்.
0: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சிமாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர் கடந்த ஆண்டு ஏற்றுமதியில் $863 billion டாலர் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறைய உள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர் 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் $30 trillion டாலர் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 1760,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் 31,800 கோடி டாலர் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி
4: 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
5: பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 August 28 ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒலி ஒலி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
4: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சசாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமானது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும்.

மூன்றாவது மற்றும் நான்காவது நாட்களுக்கு கனமழை, மின்னல், புயல் போன்றவை இரண்டாவது ஐந்தாவது அதாவது 8-11 நாட்களில் இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல், வலுவான மேற்பரப்பு காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகின்றன.

0: கார்னேஷனில் புசேரியம் வாடலை கட்டுப்படுத்த கார்பன்டசம் 0.1% அல்லது ஃபோனோகோனோசோல் 0.5% அல்லது வேசிலஸ் அமிலோலிக் வாசியன்ஸ் 0.5% உடன் மண்ணை நினைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துரு இ வேளாண்மை விதைத்த 45-50 நாட்கள் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோலோட்ரானாலிப்ரோல் என்ற குறுநை மருதனை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மண்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவெளியில் தெளிக்க வேண்டும். இஞ்சி மின்னல்கள் மேலாண்மை போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதைக்கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மண்கோசப் அல்லது கார்பன் ஆக்சிக்ளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் அல்லது 200 BBM ஸ்டெட்ரோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நிறுத்தி செய்யலாம். நோயுற்ற வயலின் பாத்திகளை காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புலியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றியளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்கள் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுவரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2-3 வரிசை மக்காச்சோளம் சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தியோட் 2.0 மில்லி லிட்டர் தைமீதாக்சிம் 0.2 மில்லி லிட்டர் இமிடாக்ளோப்ளோரைட் 2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: ஏழு மணி 30 நிமிடம் ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, நேரமாகுது புள்ள, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?
5: அக்காக்கா, ஒரு 2 நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன்.
4: 2 நிமிஷம் 2 நிமிஷம்னு அரை மணி நேரத்தை ஓட்டிட்ட.
5: அக்கா கோச்சுக்காதீங்க, இதோ இப்ப வந்துடுறேன்.

0: புத்திசாலித்தனம், நேரம் வேற ஆகிட்டு இருக்கு. விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டோம், வெரசாவா?
1: ம், சரிக்கா, வெரசாதான் வாரேன். ஆமாக்கா, வாழ்க்கைக்கான வழின்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லவே இல்லையேக்கா.
0: இப்ப அங்கதானே போறோம், நீயே தெரிஞ்சுக்க போற.
1: அக்கா வந்துட்டோம், இப்ப வச்சு சொல்லுங்களே, என்ன விவரம்
0: சொல்றேன். முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: எவ்வளவு காலமா அந்த காளான் பண்ண வச்சிருக்கிறீங்க?
3: கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 ஆண்டு சார்.
2: 24 வருஷமாவா?
3: 2002 சார் என்னோட துவக்கம்.
2: அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
3: அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பவர் ரூம் தறி வச்சிருந்தோம்,
2: தறி இருந்துச்சு
3: வீட்டில். அதுக்கு அடுத்து அந்த தறியெல்லாம் வந்து வித்துட்டு பிறகு கொஞ்ச நாள் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வந்து பெங்களூர்ல, அங்கே வந்து சேலை, அங்கேயும் தறி தான், பவர் ரூம் தறி தான், பட்டு சேலைன்றாங்களே அந்த மாதிரி வந்து தறி ஓட்டிட்டு இருந்தோம்.
2: காளான் வளர்ப்புல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது?
3: அதாவது பொதுவாகவே வந்து எந்த தொழிலுமே வந்து முறையாக தெரிஞ்சிக்காமல் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதல்ல
2: பயிற்சி இல்லாமல் இறங்கக்கூடாது,
3: இறங்கக்கூடாது. அதான் அந்த பழமொழி சொன்னது தான் இதுக்கு பொருந்தோம். ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இந்த தொழில் யாராலாம் பக்கத்தில் நம்ம போகக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்கன்னா அங்கே நேரடியாக போகணும். இது அவங்களோட நடைமுறை விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்ன தப்பு சரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்ன போல, அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்து ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னோட
2: முதல் கருத்து.
3: அதுக்கடுத்து வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடனே பண்ணக்கூடாது,
2: கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்.
3: ஒரு குறைவான இதுக்குன்னு ஒரு முதலீடு செய்யாமல் நம்ம இருக்கிற இடத்த வச்சு அன்றைய நடைமுறை செலவு மட்டும்தான் முதலீடாக வைக்கணும். நிரந்தர முதலீடு முதல்ல வைக்கக்கூடாது. நடைமுறை முதலீடு மட்டும் வச்சுட்டு நம்ம கண்கூட வந்து பார்க்கணும். விதை வாங்கிட்டு வரோம், வைக்கோல் எடுக்கிறோம், ஒரு படுக்கை உருளை ஒரு தயார் பண்ணி அதை வச்சிருந்து அதை பராமரித்து அதிலிருந்து காளான் வருது நம்ம கண்கூட பார்த்து அதில் காளான் வந்து எவ்வளோ வருது, என்ன ஒரு தப்பு நடக்காமல் எல்லாம் வந்து கண்டமினேஷன் ஆகாமல் கிளீனாக வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வந்து ஒரு முதலீடுக்கான சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது. அதே போல் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமா இருக்கா அதையும் பார்க்கணும். விற்பனை செய்யக்கூடிய இடமா பக்கத்தில் இல்லைன்னா இது வந்து தொலைதூரம் கொண்டு போனோம்னா நம்ம காளானை கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாட்டி வெரைட்டிஸ் வேறு ஏதாச்சும் காளான் பண்ணலாமா? மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணால் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கள் தான் வேணும் அந்த மாதிரி, ஏன்னா டன் கணக்கில் தான் உற்பத்தி பண்ணணும். அதுக்கான செட்டப் இருந்தால் தான், ஏன்னா வந்து அது குறைவான முதலீடு பெருசு, வருமானம் வந்து அந்த ஒரு கிலோ பேசிக் பார்த்தோம்னா குறைவான ஒரு வருமானம் தான். அப்போ வந்து உற்பத்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. நான் வந்து ஊட்டியில் போய் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக வந்து பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கம்பெனி காளான் உற்பத்தி பண்ணுற இடத்துல ஒரு லேப் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 100-150-200 கேஜி பார் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காளான் வந்து சிப்பி காளான் எடுத்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கேன் நான். அதே போல் வந்து இந்த கோயம்புத்தூர் அக்ரியில் போயிட்டு 10 ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம். இதுக்கு அடுத்து வந்து இது நம்ம நடைமுறை பண்ணணும்னா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்குது வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்டு நான் இருக்குது, ஆந்திரா பார்டர். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஆந்திரா ஒரு கிராமம், நாங்கள் அதில் கடைசியாக இருக்கோம். இது விற்பனை பணத்துக்குன்னு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்ததில்ல. பக்கத்தில் சோளிங்கர் திருத்தணி வரையும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
2: திருத்தணி வரை
3: டெய்லி வந்து ஒரு 15-20 அதிகபட்சம் 25 கேஜி வரை வந்து டெய்லி வந்து பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குறைவான விலை நாங்கள் பண்ணும்போது, இன்றைக்கி வந்து விலை இருக்குது ஆனால் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து விதை உற்பத்தி நான் பண்ணுவேன், காளான் பண்ணையில் நான் போயிட்டு வேலை செய்வேன். அதுக்கடுத்து வந்து காளான் உற்பத்தி பண்ணிவிட்டு மக்கள் கையில் காளான் எத்தனை நான் தான் கொடுப்பேன். இது எல்லா வேலையுமே வந்து நான் ஒரு நபர் தான் செய்வேன். இது வந்து கோயம்புத்தூர் அக்கிரியில் மாதம் கோயம்புத்தூர் அக்கிரியில் வந்து 5ஆம் தேதி ட்ரைனிங் நடக்கும் வழக்கமாக. அது 5ஆம் தேதி விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் தேதி நடக்கும். அப்போ வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து லேப் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து டெஸ்ட் டியூப்லாம் நான் வந்து முதல்ல அங்கே வாங்குவேன். டெஸ்ட் டியூப் நான் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து மதஸ்பான் வாங்குவேன், டெஸ்ட் டியூப்லேருந்து மாத்திரத்தை மதஸ்பான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் வந்து அந்த தேதியில் போயிடுவேன். அந்த தேதியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துட்டு அப்போ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி அந்த டெஸ்ட் டியூப் போடுறதுலேருந்து எல்லாமே ஏ டு இசட் என்னோடது, எல்லாமே நான் தான் பண்ணுறேன். எல்லாமே அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வர்றாங்கன்னா இப்போ இந்த ட்ரைனிங் கேவிகே திருவள்ளூர் கேவிகே வந்த பிறக்கும் நிறைய இந்த இங்கே ட்ரைனிங் வர்றவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் ஒரு

0: சப்போர்ட் எனக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஆள் இருக்காங்க, அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்க நமக்கு பயன்படுவோம்னு அவங்களுக்கும் இருக்கு. அதே சமயம் வந்து எனக்கு ஒரு விதை விற்பனை பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி வந்து என்னோட காளான் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்கு,
1: ஒரு விற்பனை வாய்ப்பு உள்ள இடமா இருக்கு.
0: இது வந்து ஒரு எனக்கு திருவள்ளூர் கேவிக்கு வந்து இப்போ ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ண முடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒருத்தனால விற்பனை பண்ண தயாராக இருக்கும் இருப்பாங்க, ஆனால் அதை ஆரம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த படுக்கையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: நீங்களே ரெடிமேடா?
0: நாங்கள் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் போன மாதத்துலேருந்து இப்போ 2 மாதமாக வந்து ஒரு 200 படுக்கை மட்டும் முதல்ல பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2000 பெட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
1: ஒரு படுக்கை ஒரு உருளை வந்து என்ன ரேட்டுங்கய்யா?
0: நாங்கள் ஒரு உருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள்
1: வைக்கோல் கிடையாது,
0: வைக்கோல் கிடையாது, மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்தோம். வைக்கோல் பெட்டுன்னா வந்து 110 ல இருந்து 100 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து வேலைப்பாடுகள் அதிகம், மரத்தூள் வந்து காசு கூட மரத்தூள் வாங்குறது, வைக்கோல் காஸ்ட் கம்மி தான், ஆனால் மரத்தூளில் வந்து வேலைப்பாடு குறைவு, வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். எல்லாமே நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம், ஆனால் நம்ம வந்து உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளுக்கும் வைக்கோலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் தான் வந்து நல்ல ஒரு சீக்கிரமான ஒரு மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது.
1: அதனால் வந்து மரத்தூள் வைக்கோல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இந்த காளான் உற்பத்தி பண்ணலாம்.
0: இப்போ வந்து ஒரு 2 டைம் நாங்கள் வந்து ஒரு 3 டன்னு 2 கிட்ட ஒரு 5 டன் இப்போ ரீசனாக எடுத்திருக்கோம். மரத்தூள் மரத்தூள்னா அது பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஷினில் கம்ப்ரஸர் ஆகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக வந்து ப்ளோயர் அடுப்புக்காக அது போத்துது. கெமிக்கல் போட்டு பண்ணலாம், வேக வச்சு பண்ணலாம், பாயிலிங் மொத்த அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனா மரத்தூள் வந்து கெமிக்கல் ஆப்ஷனே கிடையாது, நீங்க ஒன்லி பாயிலிங்
1: தான்.
0: ஒன்னு ஸ்டீமர் மூலமா பண்ணணும், இல்லாட்டி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து தனித்தனி கவர்லயா போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதுல வந்து 1 கிலோ பெல்லட்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி அது ஊத்தி விட்டுட்டோம்னா அது சிலசிசன் ஆயிடும், அந்த சூடு தணிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது சீடு கலக்கணும்.
1: இப்போ வைக்கோலில் வந்து ஒரு 200 கிராம் நீங்கள் விதைகள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, மரத்தூளில் எவ்வளோ பண்ணுவீங்க?
0: மரத்தூள் 150 போட்டாலும் போதும்,
1: குறைவு தான்,
0: குறைவாலும் போட்டாலும் போதும்.
1: எதில் சீக்கிரமாக காளான் அறுவடைக்கு வரும்?
0: வைக்கோல் தான்,
1: வைக்கோல் தான்.
0: அது அதே இல்லாமல் வந்து காளானோட ரகங்கள் சார், முக்கியமாக வந்து காளானோட ரகங்கள் பொறுத்து தான் வந்து நாட்களும் வந்து வருது. நம்ம எப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிருக்கான நாட்கள் வச்சுருக்காங்களோ அதே போல் வந்து காளான் ரகத்துக்கான ஒரு நாட்கள் வந்து இருக்குது கட்டாயம். சாதாரணமாக வந்து APK2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காளானா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்.
1: அருப்புக்கோட்டை?
0: ஆமாம், அருப்புக்கோட்டை. அதே போல் வந்து கோட்டூர் ரகம்னு ஒன்று, கோயம்புத்தூர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் போகலாம். இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்து நம்ம காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக வேணும் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் வந்து காளான் வரத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேலே தான் ஆகிடும், 20-25 நாளுக்கு ஏற குறைய அந்த மாதிரி ஆகிடும். சாதாரணமாக ஃப்ளோரிடா, ஃப்ளோரிடா ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாளிலே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
1: எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க?
0: அதாவது நம்ம அந்த படுக்கை போட்டு வைக்கோல் பெட்டனா 60 நாளுங்க சார் டைம், அதுக்குள்ள
1: அறுவடை ஆரம்பிக்கிறது.
0: டோட்டலா அது முடிச்சு இந்த தீக்கு
1: வெளியிடுறது
0: சார். அதாவது காளான் வந்து வரத்துக்கு வந்து 15 ல இருந்து 18 நாள் சார், காளான் வந்து வெளியில வர அந்த 18 நாளுக்கு அடுத்து 3 ல இருந்து 4 அறுவடை, அந்த முடித்துக்கான காலகட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த 60 நாள். நம்ம பெட்டு என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குலேருந்து 60 நாள் அதனோட சுழிச்சு எடுத்து வெளியில் போட்டுடலாம். பால் காளான் அதே போல தான் சார், பால் காளான் வந்து 55 நாள் தான் அதுக்கான டைம்.
1: உங்ககிட்ட பால் காளான் இருக்கு?
0: ரெண்டுமே சார், பால்
1: காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார்.
1: பட்டன்?
0: பட்டன் இல்லைங்க சார், அதுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது சின்னக்கா வந்து பட்டனும் ஒரு ஐடியா இருக்கு, ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருமே வந்து காளானவே பட்டன் தான், சிப்பி காளான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாமான்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. காளானுக்கு வந்து விதை இருக்கான்ற கேட்குற ஆளுங்க இன்றைக்கு வரையும் இருக்காங்க, அன்றைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க. அதே போல் வந்து எத்தனை விதமான காளான் மக்கள் மத்தியில் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டன் காளான் தான். இந்த சிப்பி காளான் பால் காளான் யாருக்குமே தெரியதில்லை. அதுவும் இல்லாமல் சிப்பி காளான் போகிற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, பால் காளான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு இங்கே கிடைக்கல. இது கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பெங்களூரெல்லாம் வந்து பால் காளான் நல்லா மூவிங்க, அங்கே வந்து நல்லா விழிப்புணர்வுக்கு நிறைய பேர் உற்பத்தி ஆளுநர் இருக்காங்க. நம்ம பக்கம் வந்து குறைவு பால் காளான் வந்து பண்ணுறவங்க.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து 2 நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பூ வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாப்புல போலி போட்டு, போலி வந்து ஈவினிங் டைமில் ஊர் ஊராக போய் சுற்றி வைப்பாப்புல, பூவும் அதே போல் ஊர் ஊராக சுற்றி வைப்பாப்புல, அவங்க கையில் கொடுத்து அவங்க டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி செட்டப்.
1: என்ன விலை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க?
0: எங்க இடத்துல வந்து 250 ரூபான்னு பர் கேஜி
1: கிலோ.
0: ஆமாம், அது வந்து பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 60 ரூபா வரை விற்பாங்க. எம்ஆர்பி 60 ரூபா தான் போட்டிருப்போம். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க சார் ரேட் எல்லாம். சென்னை பக்கமாக சென்னையெல்லாம் வந்து 80 ரூபா வரையும் அதே 200 கிராமு போகுது.
1: தேவை இருக்கு
0: போட்டிருக்காங்க, வாங்கியும் இருக்காங்க.
1: இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே
0: எல்லாமே சாப்பிடலாங்க சார். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து மூட்டு வலி, இந்த சிப்பிக்காலம் பொறுத்தவரை மூட்டு வலிக்கு சொல்லுவாங்க, பல் வலி எந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க. அந்த சிப்பிக்காலம் அது பொதுவாக வந்து ஜீரணம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஜீரணம் செய்யக்கூடியது, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது. வாரத்துக்கு கட்டாயம் வந்து ஒன் டைம் அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாகணும். அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமே, அந்த மாதிரி தான் வந்து.
1: இன்னும் கூட டெஸ்ட் இருக்குது,
0: டெஸ்ட் இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதுதான் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த நம்ம சிப்பி காளான் வந்து செய்யும்போது வந்து அவங்களுக்கு இது காளானாவே பிரியாணின்ற ஸ்டேஜுக்கு தான் போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தானே செஞ்சு அது பழக்கம். அதனால் பிரியாணி ஸ்டேஜ் அந்த இதுலேயே பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து அதை செய்ய முடியாது. சிப்பி காளான் வந்து சூப்புக்கும் குருமாவுக்கும் வந்து எந்த காளானுமே வச்சுக்க முடியாது.
1: குழி தோண்டி வளர்ப்பாங்கல்ல காளான்,
0: குழி தோண்டி எல்லாம் காளான் வளர்க்குது இல்லைங்க சார்.
1: பால் காளான்,
0: பால் காளான் வந்து குழி தோண்டி இல்லைங்க சார். அதுக்கான செட்டப்பு செட்டு வந்து இப்போ நம்ம சிப்பி காளான் வந்து நார்மல் செட் இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக இதுக்கான ரூம் டெம்பரேச்சர் வந்து பண்ணலாம். பால் காளான் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ நான் 2004 நான் கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து குழி தோண்டி தான் இருக்கும். ஒரு 2.5 to 3 feet வந்து குழி தோண்டி இருப்பாங்க செட்டு. அதுக்குள்ளே வந்து படுக்கைகள் வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த டாக் ரூம்னு சொல்கிறோம், இருட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது மைசீலியம் பரவத்துக்கான இடம் வந்து நம்ம நார்மல் சிப்பி காளான் செட்டு மாதிரி தான், இல்லாட்டி நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கலாம். அந்த மைசீலியம் வந்து விதை போட்ட பிறகு மைசீலியம் பங்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 18-20 நாள் வந்து முழுமையாக பங்கஸ் ஆன பிறகு அதுக்கடுத்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குழி வெட்டின்னு சொல்லிட்டு அந்த குழி பண்ண குழி தோண்டின்னு சொல்லிட்டு குழி தோண்டி இருந்து அந்த செட்டு குழியில் அமைப்பு அந்த மாதிரி அதுக்கு சைடில் வந்து சோர் மாதிரி எழுப்பி மேலே வந்து சில்பாலின் சீட்டு ப்ளூ கலர் சீட்டு போட்டிருப்பாங்க. அது நம்ம வெளிச்சம் வந்து டைரெக்டாக போகிற மாதிரி இன்டைரக்டாக போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பால் குளம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான வெளிச்சம், அதுக்கு தேவையான காற்றோட்டம், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கொடுத்துட்டா எந்த இடத்துலலாம் எல்லாமே பண்ணலாம். பட்டன் காளான், சிப்பி காளான், பால் காளான் இப்போ எல்லாமே வந்து எங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் பண்ண முடியும் இப்படி தான் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் அப்போ இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே அதுக்கான தேவைகள் நல்லா கிடைக்குது. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க.
1: காளான்லேருந்து என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம்?
0: உணவு பதார்த்தங்கள் வந்து காளான் இப்போ இங்கே திருவள்ளூர்லேயே ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா வந்து காளான் சூப் ரெடிமேட் சூப் பண்ணி கொடுத்துட்டு
1: காளான் சூப்பு.
0: ஆமாம், காளானில் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி இதையும் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளானுக்கு பிஸ்கட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளான் வந்து ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாப்புல, கூழ் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காளான் வந்து வெறும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து காளான் வந்து காய வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 kg வரை வந்து ஈரப்பதமான உள்ள காளான் வந்து காய வச்சிருக்கேன்.
1: நம்ம சோலார்
0: இல்லை? ஆமாங்க சார், சன் நேரம் வந்து சூரிய ஒளி தான்,
1: நேரடி சூரிய
0: சூரிய ஒளின்னாக்கா மாடி மேலே வந்து கீழே ஒரு துணி போட்டுருவோம், மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுருவோம். வெள்ளை துணி போட்டு அந்த வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா டைரெக்டாக வெளியே படும்போது வந்து கருத்து போயிடும். நம்ம அந்த மேலே வந்து வெள்ளை துணி காட்டன் துணி போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான மிஷினுங்கெல்லாம் கூட வந்துருச்சு இன்றைய சூழ்நிலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து மார்க்கெட்டிங் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈரப்பதமான காளான் வந்து விற்க முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது காஞ்சி காளானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சென்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ ஈரப்பதம் உள்ள காளான் வந்து என்னோடய அதிகபட்ச ரேட்டு 50 ரூபா ஒரு கிலோவே.
1: கிலோவே 50 ரூபா?
0: கிலோவே 50 ரூபா.
1: இன்னைக்கு 200 கிராமே 50 ரூபாய்க்கு மேலே விற்கிது.
0: ஆமாம், இன்னைக்கு 200-250 ரூபா 300 ரூபா அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு கிலோ. இன்றைய காலங்கள்
1: லாபகரமாக இருக்கா?
0: இன்றைக்கு நல்லா இருக்குங்க சார். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு நிறையா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம உற்பத்தி தான் வந்து இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து விதை உற்பத்தி எனக்கு பண்ணுறதுனால எனக்கு எந்த காலகட்டத்தில் எது இதுவாக கிடைக்குதோ இந்த டைம்லலாம் குளிர்காலத்தில் வந்து காளான் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் என்னோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து காளான் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு விதைய ஆர்டர் நிறைய கிடைக்கும். அப்போ விதையில விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருப்போம் மக்களுக்கு. வெயில் காலத்தில் வந்து மற்றவங்க போடுறது குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய ஃபார்மில் காளான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு விற்பனைக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் விற்பனைக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து இன்றைய காலத்துக்கு வந்து புதுசாக யாருனா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த குடியில் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
0: 96
1: 96
0: 29
1: 29
0: 04
1: 04
0: 04
1: 04

0: 热天气。
1: 热天气，热天气。
2: என்ன முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
3: கேட்டேங்கா. காளான் வளர்ப்புல இருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் தெல்ல தெளிவா சொன்னாரே.
2: அதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்ய கூடாதது என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் புரியும்படி சொல்லிட்டாரே.
3: ஆமாங்கா, இந்த காளான் வளர்ப்பு செய்ய தொடங்கறதுக்கு முன்னாடி நாம முறையா பயிற்சி எடுத்துக்கணும். நாளைக்கே நாம பயிற்சி எடுத்துப்போம்.
2: அதெல்லாம் நல்லாதான் பேசுற. நாளைக்காவது பயிற்சி எடுக்க நேரத்தோட கிளம்பிடுவியா?
3: அது எப்படி கிளம்பாம போவேன்? கை கொடுக்கற காளான் வளர்ப்பாச்சே, நீங்க வேணா பாருங்க. முத ஆளா நான் தான் கிளம்பி வந்து நிப்பேன்.
2: அதையும் பாப்போம்.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: மல்பெரி மரபணு வளங்கள் மற்றும் பராமரிப்பு. பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் மல்பெரி முக்கியமான பயிர் மட்டுமல்லாது சீனா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் ஏராளமான மக்களுக்கு நிலையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தாவரமாகும். இதன் புரதசத்து நிறைந்த இலை பட்டு வளர்ப்பு, மருந்து தயாரிப்பு, வேளாண் காடுகள் உருவாக்கம் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல தரமான மல்பெரி இலைகளின் உற்பத்தி பட்டு உற்பத்தியின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மல்பெரி தாவரம் இமயமலையின் அடிவாரத்தில் தோன்றி பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் பரவியதாக அறியப்படுகிறது. மோரஸ் என்ற பேரினத்தை சார்ந்த மல்பெரி 68 சிற்றினங்களை கொண்டுள்ளது. அவற்றில் மோரஸ் இண்டிகா, மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ், மோரஸ் லாட்டிஃபோலியா மற்றும் மோரஸ் மல்டிகாலிஸ் ஆகிய இனங்கள் இலைகளுக்காகவும், மோரஸ் நைக்ரா மற்றும் மோரஸ் லாவிகேட்டா ஆகிய இனங்கள் பழங்களுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. சீனாவில் 24 இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் அல்பா, மோரஸ் மல்டிகாலிஸ் மோரஸ் அட்ரோ பெர்பியூரியா மற்றும் மோரஸ் மிஸ்ஹோ ஆகிய 4 இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. மீதமுள்ளவை காட்டு இனங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானில் 19 இனங்களில் 3 இனங்கள் மட்டுமே, அதாவது மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ் மற்றும் மோரஸ் லாட்டிஃபோலியா ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் பல இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் இண்டிகா மற்றும் மோரஸ் அல்பா ஆகியவை பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. அதே நேரத்தில் மோரஸ் செராட்டா மற்றும் மோரஸ் லைவிகேட்டா ஆகியவை இமயமலை பகுதிகளில் வளர்கின்றன. பொதுவாக இந்த தாவரத்தில் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. அவை பழத்தின் நிறத்தின் அடிப்படையில் பயிரிடப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மோரஸ் அல்பா பழம் மற்றும் பட்டையுடன் நிறம் காரணமாக இது வெள்ளை மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவை பூர்வீகமாக கொண்ட போதிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. மோரஸ் ருப்ரா தண்டு மற்றும் பழத்தின் நிறம் காரணமாக சிவப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் பழம் ஒரு மதிப்புமிக்க விவசாய மற்றும் வனவிலங்கு தீவனமாக கருதப்படுகிறது. மோரஸ் நைக்ரா கருப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மல்பெரி தெற்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியாவில் அதன் பழங்களுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் மிக முக்கியமான இனமாகும். மரபணு வளங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் இனப்பெருக்கத்தின் முக்கிய நோக்கமானது அதிக விளைச்சல் கொண்ட மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதாகும். பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நாடுகளும் வேளாண் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய மல்பெரி ரகங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. எந்த ஒரு பயிர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாவர இனங்களின் மரபணு வேறுபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மரபணு வேறுபாடுகளானது பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு புதையல் போன்றதாகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரபணு வளங்கள் தாவர வாழ்விடங்களை அழித்தல், கடுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகளை அழித்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் வேகமாக மறைந்து வருகின்றன. எனவே எதிர்கால தேவைகளுக்காக அவற்றை உடனடியாக பாதுகாத்தல் அவசியமாகும். இந்த மரபணு வளங்களின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: முதலாவதாக பாரம்பரிய இனங்கள். உள்ளூர் இனங்கள் என்பது பல தலைமுறைகளாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிரிடப்பட்டு வரும் பழமையான சாகுபடி இனங்களாகும். நவீன சாகுபடி இனங்களைப் போல பாரம்பரிய இனங்கள் பயிர் இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படுவதில்லை. உள்ளூர் இனங்கள் அதிக அளவிலான மரபணு வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற உயிரியல் அழுத்தத்திற்கும், வறட்சி, உப்புத்தன்மை, குளிர் மற்றும் உறைப்பனி போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தத்திற்கும் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன. மேலும் இவை பரந்த தகவமைப்பு திறனையும் நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் திறனையும் கொண்டுள்ளன. அடுத்ததாக வழக்கொழிந்த பயிர் வகைகள். இவை சமீப காலத்தில் வழக்கற்று போன ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முன்னர் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் இப்போது மேம்படுத்தப்பட்ட புதிய ரகங்களின் வருகையால் பயன்பாடற்று உள்ளன. இந்த ரகங்கள் பல விரும்பத்தக்க பண்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை மரபணு தொகுப்பின் முக்கிய பங்காகும். அடுத்ததாக நவீன சாகுபடி ரகங்கள். தற்போது பயிரிடப்படும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் நவீன சாகுபடி ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவீன சாகுபடி ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட சாகுபடிகள் அல்லது மேம்பட்ட சாகுபடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் வழக்கற்று போன மற்றும் பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விளைச்சல் திறன் மற்றும் சீரான தன்மையை கொண்டுள்ளன. நவீன சாகுபடி ரகங்கள் மரபணு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மரபணு வளங்கள் பயிர் இனப்பெருக்க மேம்பாட்டு திட்டங்களில் பெற்றோர்களாக பயன்படுத்தப்படுவதனால் நவீன சாகுபடிக்கு அதிக தேவை உள்ளது. இருப்பினும் நவீன சாகுபடி பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய மரபணு வேறுபாட்டையும் குறைந்த தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளன. மல்பெரி ரகங்கள் உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்கத்தின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி மேம்பாட்டு ஆய்வுகள் 1960 தொடங்கப்பட்டன. அதிலிருந்து நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மல்பெரி ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் பயிரிடப்படும் பெரும்பாலான ரகங்கள் மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு தேசிய ஆராய்ச்சி மையங்களில் பராமரிக்கப்படும் மல்பெரி மரபணு வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களின் பங்கு மிக இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகள் V1 மற்றும் MR2 போன்ற ரகங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரகங்கள் நல்ல இலை விளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக ஒரே ரகங்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றுக்கு எளிதில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய ரகங்களை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் மரபணு வளங்களில் உள்ள மரபியல் வேறுபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மல்பெரி மரபணுக்களை பயன்படுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் மட்டுமல்லாது பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு புதிய மல்பெரி ரகங்கள் வெளியிடும் போது பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். மரபணு வளங்கள் சேகரிப்பின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி போன்ற பல தாவர இனங்களின் செல் மற்றும் திசுக்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க முடியும். நீண்டகால செல் வளர்ப்பு பாதுகாப்பு முறைக்கு ஏற்றது. மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் போன்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கலாம். சேமிப்பில் முளைப்பு திறனை இழக்கும் விதைகளை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க முடியும். நோயற்ற தாவரங்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது உற்பத்தி செய்யலாம். வளர்ச்சிதை மாற்ற மாறுபாடுகளை பாதுகாக்கலாம். சோமேட்டிக் கலப்பினமாக்கல் மற்றும் பிற மரபணு நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரிய மரபணு வளங்களை சேமிக்க முடியும். மரபணு வங்கிகள் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டுப்புழுவியல் துறையில் 81 மல்பெரி மரபணு வளங்கள் மல்பெரி பயிர் மேம்பாட்டுக்கு ஆய்வுகளுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 81 மல்பெரி மரபணு வளங்களும் 6x6 இடைவெளியில் 1.5 மீட்டர் உயரமாக வளர்க்கப்பட்டு ஆண்டிற்கு 2 முறை கவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?

0: நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: எட்டு மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித்துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தித்துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும்

0: உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ் வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05 நிமிடம். நினைத்தாலே இனிக்கும் நேயர்கள் விரும்பும் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வரத்துக்குள்ள வட்டம் கனியூர்னு அண்ணாதுரை மேடம்.
0: அண்ணாதுரை சார், இது நைட்ல தான் கால் பண்றீங்க போல இருக்குல்ல?
1: இல்லை மேடம், மத்தியானத்துல வருவோம் மேடம்.
0: ஓ,
1: நாலு மணிக்கு அந்த கேம் ஷோக்கெல்லாம் வருவோம் மேடம்.
0: என்ன ப்ரோக்ராம்க்குங்க?
1: கேம் அந்த எதிரும் புதிரும்
0: ஓ, அந்த 5-4 மணிக்கு உள்ள கேம் ப்ரோக்ராம்ஸ்.
1: ஆமாங்க ஆமாங்க, அதெல்லாம் வருவோம் மேடம்.
0: அதுல ஏதோ உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா அந்த ப்ரோக்ராம்ல?
1: நீங்க கேக்குற கேள்வி கொஞ்சம் மைண்ட் யோசனை பண்ணணும் மேடம்.
0: உங்க யோசனை
1: சிம்பிளா தெரியுங்க, சிம்பிளா தான் இருக்கு, ஆனா சொன்னோம்னா தப்பா போகுங்க.
0: அதான்
1: இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க மேடம், இன்னைக்கு ஜெயிச்சு பண்ணுங்க மேடம்.
0: என்னதுல ஜெயிச்சீங்க?
1: இன்னைக்கு வந்து முத்துன்னு நினைக்கிறேங்க, 3-4 ஆப்ஷன் கொடுத்தாங்க.
0: சரி, இல்ல என்ன
1: ஒண்ணு நான் சொன்னி கரெக்டா தெரியுங்க மேடம்.
0: அப்படியா? சரி.
1: ஆமாங்க மேடம்.
0: உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட அந்த எதிரும் இந்த 4 மணிக்கு வர நிகழ்ச்சி?
1: எதிரும் புதிரும் பாட அந்த பாடல் வரும் அந்த காலையில நேரத்துல எல்லாம்.
0: இல்ல இல்ல, இந்த 4 மணி நிகழ்ச்சியில கேக்குறேன்.
1: ஓ, 4 மணி வச்சிருக்கீங்களா?
0: அந்த கேம் ஷோ
1: நல்லா இருக்கு மேடம், ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கு மேடம், உற்சாகத்தோட இருக்கு மேடம்.
0: உற்சாகத்தோட இருக்குல்ல, அதுல எதெல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
1: கேம் ஷோல நான் அதிகபட்சம் நிறைய கலந்துருக்கேன் மேடம். இந்த மாதிரி பாட்டு கேக்குறது வருவணும் மேடம். அப்புறம் பண்பல பாட்டு கேட்டு வேலை செய்வோம் மேடம். தெரியல.
0: அப்படியா? பாட்டு கேட்டுட்டே தெரியல வேலை செய்வீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 10 மணி வரைக்கும்.
0: இடையில பிரேக்கு சாப்பாடு அதெல்லாம் எப்படி?
1: போவோம் மேடம், காலையில 9-9:30 சாப்பிட போவோம் மேடம்.
0: வீடு பக்கமே வா இல்ல வீட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மாடியில தறி போட்டிருக்கேன் மேடம், கீழே வீடு மேல தறியும் மேடம்.
0: அப்படியா, சரி.
1: தனியா தறி நம்ம பண்பலதான் நண்பர்.
0: அப்படியா, சரி சரிங்க. அப்புறம் எப்படி குடும்பமா பண்றீங்களா இல்ல நீங்க?
1: குடும்பம் மேடம், குடும்பம் மேடம், வீட்டுல மனைவி எல்லாம் இருக்காங்க, பையனும் பொண்ணுன்னு கூட பொண்ணு.

0: திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம். பையன் பெங்களூர்ல வேலையில் இருக்காங்க மேடம், நானும் மனைவியும் தான் இருக்கேன் மேடம்.
1: நீங்க ரெண்டு பேருமே தறி?
0: ஆமா, ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேரும் தான். அவங்க மேல செஞ்சு கொடுப்பாங்க மேடம், நான் நெய்வேன் மேடம்.
1: எப்படி இந்த இது பட்டு சேலை எல்லாம் டிசைன் பண்றீங்களா இல்ல எப்படிங்க?
0: பட்டு சேலை மேடம், கைத்தறி பட்டு சேலை.
1: கைத்தறி பட்டுல டிசைன் எல்லாம் அதுலயே தறி
0: எல்லாமே வரும் மேடம். வரும் வரும்.
1: அதாவது அதுலயும் நெய்யும் போதே பண்ணிருவீங்களா? அது
0: நெய்யும் போதே மேடம். 1000 பாகு நூல் தான் கொடுப்பாங்க, நூலா கொடுப்பாங்க மேடம் பட்டு.
1: சரிங்க,
0: அதை நாங்க சுத்தி டிசைன் எல்லாமே நாங்க போடுறதா மேடம்.
1: சரிங்க சரிங்க.
0: முந்தி டிசைனு, பாடி பூட்டா, அதெல்லாம் நாங்க.
1: எவ்வளவு கஜம் சேலை உங்களுக்கு?
0: 6.5 கஜம்.
1: பொதுவா 6-8 கஜம் சேலை எல்லாம் அது எப்படி, அது என்னத்துக்காக பண்ணுவாங்க?
0: அது காட்டன் சேலைங்களை இப்ப பெரும்பாலும் இல்லைங்க,
1: அது மடிசாறு அந்த மாதிரியான இதுக்கெல்லாம்
0: பண்றாங்க. முதல்ல இருந்தவங்க கூட அந்த காட்டன் சேலை 9 கஜம் சேலை, 8 கஜம் சேலை எல்லாம்
1: அப்படிங்களா?
0: மேக்சிமம் 6.75-7 கஜத்துக்குள்ள வரும் மேடம்.
1: சரி சரி சரிங்க. அதுலயே எல்லாமே உங்களுக்கு டிசைன் பண்ணி
0: பிளவுஸோட வரும்.
1: பிளவுஸோட ஒன் பண்றீங்க. சரி, இது எத்தனை வருஷமான அனுபவம் உங்களுக்கு இதுல?
0: எனக்கு ஒரு 35 வருஷம் அனுபவம்.
1: அப்படிங்கப்பா, பெரிய அனுபவம்.
0: எந்த டிசைன் கொடுத்தாலும் போடுறோம் மேடம்.
1: அப்படிங்களா?
0: எந்த டிசைன் கொடுத்தாலும் போடுறோம், எந்த கடைக்கு வேணும் கொண்டு போய் வைப்பணும் மேடம்.
1: சரிங்க. இப்போ நீங்க அதுல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிறப்பா கைத்தறி நெஞ்சு ஏதாவது அவார்டு எல்லாம் வாங்கிருக்கீங்களா? எப்படியோ சிறப்பான ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க. பிடிச்ச பாடல்
0: பாடல் கேக்கலாங்களா மேடம்?
1: கேளுங்க.
0: அம்மன் கோயில் கிழக்காலே படத்துல மேடம், 1 3 முடிச்சு போட்டாலே முட்டாலே ஆன அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
1: நீங்க கேட்ட பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே படத்துல இருந்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம், நன்றி.
2: இந்திரன் கெட்டது பொன்னாலே

0: இன்ன அண்ணன் ஏன்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும்?
1: அதுவா?
2: ஆமா அண்ணே,
1: இங்க பக்கத்துல வாங்கடா சொல்றேன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தால் இனிக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, நலம்தான்.
0: நலம்தான், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமோடு, அழகான மலை மேகத்தோடு. ஊட்டி எம்.டி. ரவிச்சந்திரன் நலமாக இசையோடு இணைந்த அன்பு அறிவிப்பாளரே,
0: என்ன பாடல் விரும்பி கேட்கறீங்க?
1: இன்றைக்கு நாம் என்ன சொல்வது, பகலுக்கு விடுதலை கொடுத்து விடுவோம்,
0: இரவுக்கு வர.
1: ஆமாம், ஏனென்றால் நீங்கள் இருக்கின்ற போது அந்த இரவின் மடியில் ஒரு சந்தோஷ தாளாட்டை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நமக்கு நமது களைப்புக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை வரவேற்போம் என்று சொல்லி விடுதலை என்கிற படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலை தாருங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
0: சரி, நீங்க கேட்ட விடுதலை படத்திலிருந்து நீல குயில்கள் பாடல் இந்த இரவின் மடியில் ஊட்டி FM 101.8.
1: ஆஹா, பறக்க விடுங்கள் நீல குயில்களை.

0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், சென்னையில இருந்து பேசுறேன்.
0: சென்னையில இருக்கீங்களா சார்? இப்போ கோயம்புத்தூர் சென்னை மாறி மாதிரி
1: காலையில வந்தேன், 1 வீக் இங்க இருப்பேன்.
0: ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே. எப்படி, சென்னை பிடிச்சிருக்கா கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கா? சில பேர் லெப்ட், சில பேர் ரைட், அது
1: மாதிரி இங்க வந்தா இங்க சென்னை மாதிரி வந்துருவேன். வெயிலா இருந்தா மழையா இருந்தாலும் ஃபேஸ்
0: பண்றதுதான்.
1: அங்க கோயம்புத்தூர் கிளைமேட் இருந்தா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா, அந்த மாதிரிதான்.
0: அந்த மாதிரிதான். சரி சார், டின்னர் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன சொல்றது, உங்களுடைய வர்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்னோட டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தா லைப்ரரி போறது,
0: ரீடிங்,
1: அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது.
0: சரிங்க.
1: அது போக நம்ம வானொலி நிகழ்ச்சி கேக்குறது மெயினா.
0: வானொலி தான் மெயின். சரி, இசை ரொம்ப ஆர்வம் இருக்கா உங்களுக்கு இசையில?
1: மேடம், இசை, கர்நாடக இசை, இசை, கர்நாடக இசை கண்டிப்பா ஆர்வம் இருக்கு.
0: கண்டிப்பா இருக்கு.
1: அது ஏன்னா எங்க அம்மாவுடைய பழக்கம், அந்த பழக்கம் அப்படியே எங்களுக்கு வந்துருச்சு, அந்த பிளட்ல.
0: ஓகே ஓகே
1: ஓகே. அம்மா எம்எஸ் அம்மா ஆகட்டும், எம்எல் வசந்தகுமார் ஆகட்டும், டி கே பட்டம்பாள் ஆகட்டும், இந்த மூணு பேர் பாடல் இருந்ததுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டே இருப்போம்.
0: கேட்டே இருப்பீங்க. சரி, இப்ப என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு பாடல் வந்து நம்ம நண்பர் ரவிச்சந்திரன் சார் கேட்டார், நீலக்குயில் கேட்டாரு.
0: நீங்க?
1: நான் வந்து திருமூர்த்தி படத்துல செங்குருவி கேட்க போறேன்.
0: ஏன், இது பறவைகளா? அவர் விடுதலை கொடுத்துட்டு பறக்க விடுவோம் பறக்க அப்படி சொன்னாரு. நீங்க அடுத்தது செங்குருவி, செங்குருவி
1: கேட்கறீங்க. காரமடைக்கு போயிட்டு வரலாங்கிறதுக்காக அந்த செங்குருவி கேட்கறேன்.
0: அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட விரும்பிய பாடல் திருமூர்த்தி படத்துல. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நேயர்கள் பங்கு பெறும் வாட்ஸ்அப் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க. ஒரு லைன் நேர் கட் ஆயிட்டார். அப்படியே கொடுக்க போகும்போது கட் ஆயிடுச்சு. பாவம், அவரு கேட்டுட்டு இருக்காருன்னா நான் ரொம்ப சாரி
1: கேட்டுருவாருங்க.
0: ஆமா, ரொம்ப சங்கடமா போச்சு. எனக்கு என்ன படம்னு கேக்குறதுக்குள்ள போயிடுச்சு.
1: அப்படின்னு
0: கேட்டுட்டு இருப்பாரு, தெரிஞ்சுக்குவாரு உண்மைய. அவ்வளவுதான். சொல்லுங்க, என்ன படம்?
1: மடத்துக்குளவட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுப்ரமணியம்.
0: எப்படிங்க அங்க மழையே இல்லையா? நல்லா பிகிலா?
1: கண்டிப்பா மழையே இல்லைங்க.
0: மனிதனுக்கு ஒரு சவால். மனிதனும் இயற்கையை நேசிக்கணும்ல,
1: அதனாலதான்.
0: ஒரு சில இடத்துல செய்யற தவறுகள் வந்து ஏதோ ஒரு இயற்கைய பழி வாங்குற மாதிரி அந்த ஒரு அந்த முரட்டாட்டமான ஒரு கோரத்துவத்தை காமிக்கத்தான் செய்யுது இயற்கை.
1: இல்ல கண்டிப்பாங்க, அது வந்து என்னமோ சொல்லுவாங்க, இந்த அரசர் வெளியோ மக்கள் இந்த ஒரு அரசர் காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு இயற்கை அப்படித்தான் இருக்கு, அந்த வழிதான்.
0: ஆமா, மக்கள் வந்து கொஞ்சம் இயற்கை மேல ஒரு பயபக்தியா இருக்கணும். ரோட்ல குப்பை, வீடுகள்ல இருக்கிறது, அதாவது வீடு மட்டும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ரோட்ல கொட்டிட்டு போயிடுறாங்க.
1: கண்டிப்பாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா ரோட்டு பக்கம் எங்க வீட்டு வழியே பஸ் போதுங்க. ஆனா ரோடு பக்கம் நானே சுத்தம் பண்ணி
0: விட்டுருப்பேனுங்க. தப்பு இல்ல, நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம சுகாதாரமா வச்சுக்கணும். நம்ம அது இயற்கை தானே, அந்த காற்று மாசுபடும், இல்ல வேற உயிர்கள் அதனால பாதிக்கப்படும். நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அப்புறம் அது இயற்கையை நம்ம அதை மதிக்கிறது தானே ஒவ்வொரு விஷயமும் கூட. இயற்கையை மதிக்க கூடிய எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்யும் போது இயற்கை நமக்கு பலன் தான் கொடுக்கும், பழி வாங்காது. அது இந்த நிகழ்ச்சியில ஒரு கருத்தா வச்சுக்கலாம். அடுத்து சொல்லுங்க, என்ன பாடல்?
1: இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடவீதி கலகலக்குன்னு எங்க பக்கத்து ஊருக்காரு கேட்டாருங்க.
0: சரிங்க.
1: அப்புறம் உங்க ஊருக்காரு நீலக்கோயில விட்டாரு, கோயம்புத்தூர்காரு
0: காரமடைய விட்டாரு, செங்குருவியை விட்டாரு.
1: பிடிக்கலான்னு பாக்குறேங்க.
0: அப்படியா? சரி, அதுக்கு நல்லா நீ அடுத்த மயில் கேப்பாங்களான்னு தெரியல, பாக்கலாம்.
1: வெள்ளை ரோஜா படத்துல ஓ மானே மானே அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: நீங்க கேட்ட பாடல் வெள்ளை ரோஜா படத்துல. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

0: நேர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி ஒன்றும் வாட்ஸ்அப் வழி நேர்வரப்பும் நேர்கள் நிறைய பேர் தொலைபேசியிலேயே நிறைய பேர் வராங்க. வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கு டைமே இல்லை. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் பிரேமலதாவுக்கு உற்சாகமான இனி இரவு வணக்கம். நீண்ட நாளைக்கு பின்னாடி போக நான் பேசுறேன் மேடம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாத்தி கொடுக்கற விஜயம் பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறீங்க. நீங்களே பேசுறீங்களா, எங்கிட்ட பேசுறீங்களா?
1: ஒரு சொல்லுங்க.
0: அப்படியா? சரி.
1: இன்னைக்கு பாடல் கேட்கறதுக்கு
0: உங்க ஊர்ல எல்லாம் மழையா? உங்க ஊர்ல மழை பெய்யுதா
1: மேடம்? இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல மழை பெஞ்சுது மேடம்.
0: ஓகே, சந்தோஷம்.
1: தருமபுரில இப்ப மழை வர சூழல் இல்ல, ஆனா மேகம் நல்ல குளிர்ச்சியா இருக்கு. நைட்ல
0: நைட் குளிர்ச்சி. சரி, பாடல் சொல்லிருங்க. நேரம் ஆகுது, நிறைய நேரங்கள் வெயிட் பண்ணி.
1: சின்ன பசங்க நாங்க படங்க. படம் வந்து மயிலாடும் தோப்பில் என்ற பாடல் கொடுங்க.
0: ஓகே, எக்ஸலன்ட் சாங். நீங்க கேட்ட பாடல் சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து.

0: நேர்களை, கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடியறதுக்கா இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம், ஒரு 3 நேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க
1: மேடம்? கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வினோபாளர் வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் விடை.
1: அதாவது உங்க கூட பேசி லைன்ல ரொம்ப வருஷம், வருஷ கணக்கு பல
0: வருஷ கணக்கு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல.
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் சொல்லுங்க?
1: இன்னைக்கு ரெட்டை வால் குருவி படத்துல இருந்தீங்க, ராஜராஜ சோழன் அந்த பாட்டு கொடுங்க.
0: நீங்க தான்
1: இந்த அருமையான வாய்ப்பு. நன்றி, வணக்கம் மேடம்.
0: என்ன பேசுறதுனே தெரியாம இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க. சரி, கேட்ட பாடல் ரெட்டை வால் குருவி படத்துல இருந்து.

0: நேர்களை கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சி நடத்த நேர்களோ வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதகண்டபாளையம் ஆறுச்சாமி.
0: ஆமா, நீங்க வந்த உடனே கட்டாயிருச்சு. அதை ரொம்ப வருத்தப்பட்டு வேற அவருக்கு சொன்னேன், மறுபடியும் லைன் பிடிச்சிருவாருன்னு சொன்னாரு.
1: நானும் கஷ்டப்பட்டு எப்படி ட்ரை பண்ணி பிடிச்சு போடுறேங்க.
0: நானும் பார்த்தேன், ஒருத்தர் 104 கடைசியா முடியற நம்பர் மட்டும் மனசுல இருந்துச்சு. சரி, இன்னொருத்தருக்கு லைன் போச்சு, கை டக்குன்னு இதுல மாறிடுச்சு. சரி, ஓகே, சொல்லுங்க என்ன பாடல்.
1: எனக்கு வந்து தென்றலை என்னை தோடு படத்துல சொல்லுங்க. கவிதை பாடு குயிலே குயிலே என்னை வசந்தமே.
0: நீங்க கேட்ட பாடல் தென்றலை என்னை தோடு படத்துக்காக.

0: நிகழ்ச்சி நிறைவா ஒரு நேரம் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் சகோதரா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
1: ரொம்ப நாளமா இருக்க சகோதரி.
0: அப்படியா? நீங்களும் வந்த வருஷ கணக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு.
1: நீங்க
0: கேட்ட பாடல் இரவின் மடியில் இன்னும் சூப்பர் ஹிட்டா கண்ணாவோட கூப்பிட்டு இந்த பாடலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: 30 நிமிடம்
2: ஆகாஷவாணி நாடகமல தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
3: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
4: எஸ் கம் இன்.
3: குட் மார்னிங் சார்.
4: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா?
3: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
4: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
3: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
4: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வேற கேட்கிற கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்தத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா
5: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
4: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
5: சார்.
4: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
3: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.
4: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
3: அப்போ இதுதான் உங்க முடிவா?
4: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
3: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விடமாட்டேன்.
4: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
3: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.
6: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
4: என்ன ஜானகி?
6: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
4: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்களை வேலையை விட்டு நீக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? டிரைவர் வீட்டுல வந்து உளறிட்டானா?
6: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா. ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே.

0: யாருமா? மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் மாமா இவ்வளவு நாளா வரவே இல்ல?
1: சௌந்தர்யா எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கேன் மாமா.
1: அக்கா
2: தம்பி,
1: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரவே இல்ல. அக்கா நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அக்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அக்கா.
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ண எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
2: என்னங்க
1: மாமா?
3: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
1: மாமா
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல, புரிஞ்சுதா?
2: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
3: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
1: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா சௌந்தர்யாதான். நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன். நான் வரேன்.
2: சந்தோஷ் தம்பி.
0: அம்மா அம்மா அழாதமா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா.
2: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனான். அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெத்தவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
0: அழாதமா அழாத, எனக்கும் மாமா மேல அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா. நீ கவலைப்படாத.
4: என்னன்னா இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அண்ணே. அதோட சேர்ந்து எனக்கும் வேலை போயிடுச்சுண்ணே.
5: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன, வேற இடமே இல்லையா, வேலையே கிடைக்காதா?
4: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
5: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பார்த்துட்டான்.
4: ஆமா அண்ண, அவனை விடக்கூடாது.
5: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க.
4: சூப்பர்.
5: சரி கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்னது அங்க கூட்டமா இருக்கு, என்னன்னு பாரு.
4: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான, வாங்கண்ண நாம போவோம்.
5: ஏய் இருடா பாத்துட்டு போவோம்.
6: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ணா கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல? இங்க பாருடா, உன் பொண்ண கண்டிப்பா விடமாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கல. டேய் ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.
5: யார சொல்றான்?
6: டேய்
4: அவன் யாரோ குடிச்சிட்டு உளறிட்டு கிடக்குறான. அவன் கிட்ட என்னென்ன பேச போறீங்க, வாங்க என்ன போவோம்.
5: கொஞ்சம் பேசாம இருடா தம்பி. தம்பி தம்பி ஒன்னத்தான், யாருப்பா உன் பேர் என்ன? அது யாரு ருத்ரமூர்த்தி?
6: நீ யாரியா அவனை கேக்கிறதுக்கு? அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு? இல்லையா யாரு நீனு?
5: இல்லப்பா, ஏதோ உளறு. நீ கோமா கூட பேச

0: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி. ஆமாண்ணா.
1: நம்ம எதிரி பேர் சொல்றவனே. தம்பி தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
0: நான் வந்து
1: சரி வா வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன். கும்பு ஆட்டோ கும்பு
2: ஆட்டோ ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்னு யாரோ ஒருத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே.
1: மாதவா உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன், முதல்ல உட்காரு.
0: நான் எங்க இருக்க?
1: தம்பி பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
0: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
1: தம்பி நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசுனீங்க.
0: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான், எனக்கு இனிமே அவன்தான் எதிரி.
1: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
0: அவரே தான்.
1: நீ அவர் பொண்ண விரும்புற, அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
0: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
1: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ண நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
1: தம்பி என்ன யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
0: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரே.
1: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
0: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
1: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு, அவளை எப்படியாவது நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நீங்க யாரோ எவரோ, ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க. ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
1: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
2: என்னண்ணே இது, நம்ம எதுக்குன்னே இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும். ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
1: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கில சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி நமக்கு நண்ப. இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற.
2: என்னண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போங்க,
1: உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும் பாரு. சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
0: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
1: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
0: கண்டிப்பானே, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா?
1: அதுக்கு தானப்பா கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா, மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
0: ஓகேண்ணே, நான் வரேண்ணே.

0: என்னன்னே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போடாத, எங்க அவன்?
0: ரூம்ல நல்லா தூங்குறான்.
1: நல்லா பாத்தியா?
0: நல்லா பாத்துட்டேன். போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் ஏந்திருக்க மாட்டான்.
1: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
0: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
1: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணிருக்கிற ஆளு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவேன். அப்பதான் மகளை உயிரோட பார்க்கலாம்னு அலறிக்கிட்டு பணத்தோட வருவான்.
0: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ண விட்டுடுவீங்களான்?
1: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ணை மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
0: சூப்பர்னு. அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு. நீங்க ரியலி கிரேட்ன.
1: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே
0: ஓகேண்ண, ஓகேண்ண. அண்ணே இப்ப நான் கிளம்புறேன்.
2: என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு சௌந்தர்யாவை காணுங்க. ஃப்ரெண்டு பர்த்டே பார்த்தி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
3: என்ன என்ன சொல்ற தானே? அவ என்ன சொல்லிட்டு போனா?
2: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதா தான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.
3: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
4: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ண எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
3: என்னடா சொல்ற?
2: என்னங்க?
4: நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
3: என்ன?
4: போலீஸுக்கு போன் பண்ண.
3: என்னடா சொல்ற?
2: என்னங்க என்னாச்சு?
4: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க.
3: டேய் ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
2: யாருங்க போன்ல?
3: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
2: என்னது?
3: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். சொன்ன ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான்னு பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
2: சந்தோஷ் என்னடா அது?
3: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
5: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி
3: சார்,
5: கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
3: சரி சார்,
5: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
2: என்னங்க, நானும் கூட வரேங்க.
3: வரவேணா ஜானகி, உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வரேன்.
1: பாகண்டா அந்த சந்தோஷ், அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்க்கு போன் பண்ணியா?
0: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்ப இதோ வந்துருவான்.
1: டேய் சந்தோஷ், பாவண்டா நீ. ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவுனதுக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போற, அந்த பழியும் ஓம் மேலதாண்டா விழும். எப்படி அடிக்கிற?
4: உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இந்த இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
1: நீ எப்படி எப்படி
4: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே சொல்றேன்.
1: சந்தோஷ்
4: கத்தக்கூடாது, கத்தக்கூடாது.
1: என்னுடைய கையை கட்டுற ஏண்டா? டேய் விடுறா,
4: நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ், குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் உன் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அதை நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய், நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
1: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு சொன்னிய, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. டேய் என்னை விட்டுறா.
4: டேய், எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
1: என்ன?
4: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காகத்தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்ச. நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டேதான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
1: நீ துரோகி, துரோகி.
4: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா? இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பகைய மூட்டி அதுல குளிர்காயலான்னு நினைச்சியே, அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகமா?
5: அதுக்கு மேல நான் சொல்லண்டா உனக்கு.
1: போலீஸ், போலீஸ்.
5: நாகராஜ், உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
4: சார், எங்க மாமாவுக்கு?
5: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
4: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேமாமா.
6: சரியும்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொல்லிட்டாரு. சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கையை மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
4: என்னமாமா இது நன்றி அது இதுன்னு? இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
6: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.

நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் தென்றல் சுடும் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: கேஜேஎஸ் தாஸ் குரலில் ஒலிக்க இருப்பது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்பட பாடல்.
1: ரஜினி

நேரம் 10:32. காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: இனி முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.
1: நான் குடிக்கும் மாப்பிள்ளடா நாடறிஞ்ச

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 78%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று. வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9:00. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் கூவம் ஆறு மறுசீரமைப்பு எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். நாளை காலை 9:00 அரங்கிசையில் திருமேஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகசுரேசை இடம்பெறும். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணு பிரியா சுதர்ஷன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி கௌரி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுரக்ஷா பீமா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. இரண்டு வானிலை. நாளை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். நாளை 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நாளை 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்தோம்.

0: his officers on deputation. The 2026 Nobel Prize in Literature has been awarded to Canadian poet and essayist Anne Carson. The Swedish Academy, which announced the prize in Stockholm, said the author was honored for her bold and inventive body of work that threw a playful dialogue with a classical tradition. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்பாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஓடிஎஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.